0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நம்ம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: அட தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயரு பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: மகிழ்ச்சியை நோக்கியே உலகம் இயங்குகிறது. மகிழ்ச்சி கிடைக்காது என்றால் ஒரு செயலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. வழியெல்லாம் வழி இருந்தாலும் முடிவில் இன்பம் இருக்கும் என்றால் அந்த செயலை செய்யலாம். இந்த ஒரு அடிப்படை தத்துவத்துல தான் மனித சமுதாயம் சாகசங்கள் புரியறதுக்கோ சாதனைகளை முடிக்கிறதுக்கோ தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்குது. நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. இப்படிப்பட்ட மகிழ்ச்சியை திருடக்கூடிய உணர்வு என்ன தெரியுமா? கோபம். இந்த மகிழ்ச்சிக்கு எதிர்ப்பதம் துக்கம் கிடையாது, மகிழ்ச்சியற்ற மனநிலைதான் துக்கம். மகிழ்ச்சிக்கு எதிர்ப்பதம் கோபம். ஏன்னா துக்கத்துல கூட கொஞ்சம் மகிழ்ச்சி ஒட்டிட்டு இருக்கும், ஆனா கோபத்துல கொஞ்சம் கூட இருக்க முடியாது. துக்கம் அப்படின்றது விரிசல், ஆனா கோபம் பிளவு. துக்கம் வெள்ளம், கோபம் ஆழி பேரலை. இந்த கோபம் வரும்போதும் அந்த கோபத்தை பாதுகாக்க நினைக்கும் போதும் அதுக்கப்புறமும் கூட ரொம்ப நேரம் அதையே நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்ம உடம்போட ஒவ்வொரு உறுப்புகளும் படபடக்க ஆரம்பிச்சிடும். இதயம் வேகமா துடிக்கும், மூச்சு வாங்கும், நுரையீரல் மலைமேல் ஏறும் மிதிவண்டி போல திணற ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த கோபம் மறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம உடம்புல அது ஏற்படுத்தின தடயங்கள் நிரந்தரமா தங்கிடும். ஆக கோபத்தை குறைப்பது, கோபத்தை கட்டுப்படுத்துவது வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான ஒரு பண்பு. இந்த கோபம் அப்படின்றது ஒரு இயல்பான உணர்வு, அதை நிர்வகிக்கிறதா நம்மளுடைய பலமே. அமைதியா இருக்கிறதும் கோபத்தை ஆக்கப்பூர்வமா மாத்துறதும் நம்மளுடைய மன வலிமையை பொறுத்தது. கோபம் வரும்போது உடனடியா பேசுறத தவிர்க்கணும். நம்ம மனசுக்குள்ள நம்மளை அமைதிப்படுத்திக்கிற 1 to 10 எண்ணலாம். அந்த நொடியுடைய உணர்வு தணிஞ்சதுக்கு அப்புறமா சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசலாம். சில நேரங்கள்ல மத்தவங்க கிட்ட இருந்து நாம எதிர்பார்க்க கூடிய விஷயங்கள் நடக்காத போதான் இந்த கோபம் உருவாகுது. அந்த இடத்துல இருந்து சில நிமிடங்கள் வெளியேறி நடைபயிற்சி மேற்கொள்வது, நம்மளுடைய எண்ணங்களை வேறு திசையில திசை திருப்புவது கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த வழிமுறை. அதே போல கோபம் அப்படின்றது ஒரு பெரிய சக்தி. அதை அழிப்பதற்கு பதிலாக நம்ம இலக்குகளை நோக்கி நடைபெற, அதை அழிப்பதற்கு பயன்படுத்துவதற்கு பதிலாக இலக்குகளை நோக்கி அல்லது கடினமான வேலைகளை செய்து முடிப்பதில் அந்த ஆற்றலை பயன்படுத்தலாம். இன்னொன்னு, நம்மளுடைய சுய மதிப்பீடு என்ன அப்படின்றத நாம உணரணும். நீங்க ஆற்றல் மிகுந்த ஒரு மனிதர், உங்களை விட பலவீனமானவர்கள் மேல நீங்க கோபப்படுறது இல்ல. அதே போல மற்றவங்களுடைய செயல்பாடுகள் எதுவும் உங்களை கட்டுப்படுத்த நீங்க அனுமதிக்கவே கூடாது. கோபம் தலைக்கேறும் போது மூச்சு வழியாக மெதுவாக மூச்சை இழுத்து வாய் வழியாக விடணும். இது நம்மளோட இதய துடிப்பை சீராக்கி நரம்புகளை அமைதிப்படுத்தும். அதே போல ஒருத்தர் நம்மளை காயப்படுத்தும் போது அவங்க நம்ம கிட்ட அன்போடு நடந்துகிட்ட நாட்களை நினைச்சு பார்த்தாலே நம்மளுடைய கோபமும் அதனால ஏற்படக்கூடிய மன உளைச்சலும் சமன் செய்யப்பட்டுடும். நம்மளுடைய சந்தோஷத்தை நிறைய பேர்கிட்ட பகிர்ந்துக்கலாம், ஆனா துக்கத்தை பகிர்ந்து கொள்ளவே கூடாது அப்படின்னு சமஸ்கிருத ஸ்லோகம் ஒண்ணு இருக்குது. நண்பர்கள் அப்படின்றவங்க நம்மளுடைய துக்கத்தை நாம சொல்லாமலே அவங்க உணர்வாங்க. அப்படி உணராத நபர்கள் நல்ல நண்பர்களும் கிடையாது. அவங்க கிட்ட பகிராததால எந்த பாதிப்பும் கிடையாது. இந்த உலகத்துல சில பேர் இருக்காங்க, அடுத்தவங்களுடைய மகிழ்ச்சியை குலைக்கிறதுக்காகவே வாழக்கூடிய நபர்கள். அப்படிப்பட்ட நபர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு நபரை பத்தின தவறான அவதூறான செய்திகள் கிடைச்சிடுச்சுன்னா அதை உடனடியா தொலைபேசி மூலமாவது யார்கிட்டயாவது சொல்லிடணும். நல்ல விஷயங்களை கேள்விப்பட்டா அதை தெரியப்படுத்த மாட்டாங்க. தீய விஷயங்களை மட்டும் வடிகட்டி வழங்கக்கூடிய சிலர் நம்மிடம் நெருங்குவதற்காக நெருக்கமானவர்களா ஏமாத்துவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் கிட்டயும் விழிப்புணர்வோட இருக்கணும். துன்பம் வரும்போது பக்குவத்துடன் யாரெல்லாம் எதிர்கொள்கிறார்களோ அவர்கள் கோபப்படுவதே இல்லை. தன்னுடைய சாமர்த்தியத்தை பயன்படுத்தி அதை கிள்ளி எறிந்துவிட்டு தன்னுடைய இலக்கை நோக்கி முன்னேறி கொண்டே இருப்பார்கள். இந்த துன்பத்திற்கும் கோபத்திற்கும் நாம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தான் அதை பெரிதாக்கிக்கிட்டே போகும். ஆக இந்த தன்முனைப்பை எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தேவையற்ற கோபதாபங்களை ஒதுக்கி வச்சுட்டு வாழ தெரிஞ்சாலே மகிழ்ச்சி நம்ம கிட்ட போங்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்ல, அவ்வப்போது வரக்கூடிய கவலைகளும் துன்பங்களும் முகாம் போட்டு தங்கிடாம உடனடியா ஓடி போயிடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆனோ காது குத்து வழக்காப்பு பிறந்த நாள் உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5 ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5 ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: தென்காசி
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி ஒழுக்கமுடைமை, அதிகாரம் 14, குறள் எண் 137. ஒழுக்கத்தின் எய்துவர் மென்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறவர்கள் ஒழுக்கத்தினால் மேன்மை அடைவார்கள், ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவர்கள் ஒழுக்கமின்மையால் இகழ்ச்சியும் துன்பமும் அடைவார்கள். ஒரு நபர் ஒழுக்கத்திலிருந்து தவறவிட்டார் என்றால் அதை இந்த உலகம் பார்க்கிறது. எனவே செய்யாத குற்றத்திற்கு கூட அவர்தான் இந்த குற்றத்தை செய்திருக்க கூடும் என ஒரு பழியையும் அவர் மேல் சுமத்த தயாராக இருக்கும். அதனால்தான் வள்ளுவர் எய்தா பழி எனும் வார்த்தையால் இந்த ஒரு செயலை குறிப்பிடுகிறார். நல்லவர் ஒருவர் மேல் சுமத்தப்பட்ட குற்றப்பழி என்றாலும் அது அவருக்கு பொருந்தாது. அவருடைய ஒழுக்கமின்மையால் பல தீயவற்றை செய்திருந்தால் இழுக்கத்தை வாழ்க்கை நெறியாக அவர் கொண்டிருப்பதால் செய்யாத ஒரு குற்றத்திற்கு கூட பழியை அடைய வேண்டிய சூழல் ஏற்படலாம். எனவே ஒழுக்கத்தை உயர்வாக கடைபிடித்து அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் திருவள்ளுவர் இந்த குறள் வழியாக நமக்கு உணர்த்தும் செய்தி. செய்யாத குற்றத்திற்கு ஒருவர் மீது பழியை எவர் போட்டாலும் அவர் குற்றவாளியே. ஒழுக்கமின்மையால் செய்யாத குற்றத்திற்கு கூட அவர் மீது பழி தானா?

அதற்கான நல்ல சூழலை நம் குடும்பத்திலும் நாம் வாழும் சமூகத்திலும் உருவாக உழைக்க வேண்டும். ஒழுக்க நெறியை கடைபிடித்து உயர்வடைய உறுதியேற்றுக் கொள்வோம். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.

0: சின்ன பிள்ளைங்களா இருக்கிற பட்சத்துல சாக்லேட் வாங்கி சாப்பிடுவாங்க. இல்ல சிலர் உண்டியல்ல போட்டு சேர்த்தும் வைப்போம். ஆனா அந்த சில்லற காசை எந்த இடத்துல தயாரிச்சிருக்காங்கன்னு இதுவரை பாத்திருக்கோமா? இனிமே எப்படி பாக்குறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்தியால நாணயங்கள் தயாரிக்கப்படுற 4 முக்கிய இடங்கள்னு பார்த்தா மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத் அப்புறம் நொய்டா. ஒவ்வொரு நாணயங்களையும் அடையாளம் கண்டுபிடிக்க ஸ்பெஷலான குறியீடுகளை யூஸ் பண்றாங்க. அப்படி அந்த நாணயத்துல அச்சிடப்பட்ட வருஷத்துக்கு கீழே சின்ன புள்ளி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது நொய்டால அச்சிடப்பட்டது. அதே நட்சத்திர வடிவ குறியீடு இருந்துச்சுன்னா அது ஹைதராபாத்லயும், வைரம் இல்ல சாய் சதுர வடிவத்துல குறியீடு இருக்கு அப்படின்னா அது மும்பையிலயும் அச்சிடப்பட்டது. அதே ஒண்ணுமே இல்ல அப்படின்னா அது கொல்கத்தால அச்சடிக்கப்பட்ட நாணயம்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வரை தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
4: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. குற்றத்தை குற்றம் என சுட்டிக்காட்டுவதில் தமிழ்நாட்டு நக்கீரனுக்கு இணையாக விளங்கியவர் பீர்பால். அரசரின் அன்பு நிலைக்க வேண்டும் என்பதை விட தர்ம சக்கரத்தின் சுழற்சி ஓய்ந்து விடக்கூடாது என்பதே பீர்பாலின் பெரிய கவலை. அதனால் அரசர் அதிருப்தி அடைந்தாலும் பரவாயில்லை, தன் கடமையிலிருந்து அணுவளவும் வலுவிடக்கூடாது அப்படின்றதுல கவனமாயிருந்த மனிதர் அக்பர். தன்னுடைய ஆட்சி காலத்தில் யாருடைய மனசும் நோகாம அரவணைத்து ஆட்சி நடத்தி அன்பான மன்னர்னு சொல்லலாம். ஆனாலும் பழமையான பழக்க வழக்கங்கள்ல சடங்குகள்ல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா சகுனங்கள்ல அவருக்கு இருந்த நம்பிக்கை கொஞ்சமும் குறையவே இல்லை. சாஸ்திர சம்பிரதாயங்களை பற்றி ஒரு நாள் பீர்பாலோட பேசிட்டு இருக்காரு. அப்போ பீர்பால் கிட்ட கேக்குறாரு, உங்களுக்கு இந்த சகுனங்கள்ல நம்பிக்கை இருக்குதா? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளோட இந்த டில்லி சாம்ராஜ்யத்துல கெட்ட சகுனம் அப்படின்னு கருதப்படக்கூடிய மனிதர் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாரு. அரசருடைய இந்த கேள்வி பீர்பாலுக்கு பெரிய கவலையை தான் கொடுத்தது. ஏன் தெரியுமா? நாடாளும் வேந்தன் ஒரு சாமானிய மனிதனை போல பயனற்ற விஷயங்களில் தன்னுடைய அறிவையும் காலத்தையும் செலவழிப்பதை கண்டு உள்ளுக்குள் மனம் நொந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அரசருக்கு நல்ல கருத்தை எப்படியாவது புகட்டி விட வேண்டும் அப்படின்னு உறுதி எடுத்துக்கிட்டாரு. உடனே அதுக்கு பதில் சொல்றாரு, மன்னா உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்காதா? ஆமா, நீங்க கேட்ட மாதிரி நம்ம சாம்ராஜ்யத்துல கூட கெட்ட சகுனம் அப்படின்னு மத்தவங்க பார்த்து பயந்து வெறுத்து ஒதுக்க கூடிய துர்பாகியசாலி ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். காலையில அந்த மனுஷனுடைய முகத்துல மட்டும் முழிச்சோன்னு வைங்களேன், அன்னைக்கு எல்லாமே அவருக்கு பிரச்சனை தான். ஒரு பருக்க சோறு கூட சாப்பிட முடியாதான். துரதிருஷ்டமே மனித வடிவெடுத்ததை போல அந்த மனிதன் பிறந்திருக்கிறான் அப்படின்னு எல்லாரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் மன்னா அப்படின்னு சொல்லி முடிச்சாராம். உடனே அக்பர் லேசா சிரிச்சுக்கிட்டே, பீர்பால் அந்த துர்பாகியசாலியை நாளைக்கே நான் சந்திக்கணும். அவனை சந்திச்சு காலையில அவனோட முகத்துல நான் முழிக்கணும். அதுக்கப்புறமா என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத நான் கண் கூட பாக்கணும். எனக்கு நீ உதவி செய்வியா அப்படின்னு கேட்டாராம். உடனே பீர்பால், மன்னா நீங்க கேட்டு நான் முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு இரவே நம்மளுடைய அரண்மனைக்கு அந்த நபரை வர சொல்லிடுறேன். நாளைக்கு காலையில நீங்க கண் வலிக்கும் போது அவனுடைய முகம்தான் உங்களுக்கு தென்படும், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை அரண்மனைக்கு வர வளைச்சாராம். அரசருடைய ஆணைப்படியே அரசர் உறங்கும் இடத்திற்கு எதிரே அந்த மனிதன் நின்று கொண்டிருந்தான். அரசர் விழிப்பதற்கு முன் எழுந்து அவருடைய முகத்தை காண தயாராக இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் அவனுக்கு கொடுத்த கட்டளை. அந்த அப்பாவி மனிதர் சீக்கிரமா தூங்கி அரசருக்கு முன்னாடி எழுந்திருச்சு நிக்கிறாரு. விடிந்தது கீழ்வானத்தை கதிரவனின் ஒளிக்கிரணங்கள் சீரும் முன்பே, கோழிகள் குரல் கொடுக்கும் முன்பே அக்பர் தன்னுடைய முகத்தில் விழிக்கும்படி தயார் நிலையில் நின்று கொண்டிருந்தார் அந்த மனிதர். இப்போ அரசர் கண் மலர் திறக்கிறார், அதாவது கண் முழிச்சிட்டாரு. பார்வையில் அவர் எதிரில் பலியாட்டை போல நெடுநடுங்கியவாறு நிற்கக்கூடிய அந்த மனிதன் முகத்தில் தான் முதன் முதலாக விழிக்கிறார். சரி, இந்த சகுன பலனை நாமளும் பரீட்சித்து பார்த்துடுவோம் அப்படின்ற திருப்தியோட தன்னுடைய மஞ்சத்தை விட்டு எழுந்திருந்து அன்றைய வேலைகளை அணைக்க ஆரம்பிக்கிறாரு. வெளியில அவருக்காக காத்துட்டு இருக்காரு பீர்பால். அரசரை கண்டதும், அரசரே எப்படி, அந்த கெட்ட சகுனக்காரரை பார்த்தீர்களா? எழுந்ததும் அவன் முகத்தில் நீங்களும் உங்கள் முகத்தில் அவனும் விழித்திருக்க வேண்டுமே அப்படின்னு கேக்குறாரு. ஆமா பீர்பால், பூத்த புதுமலர்கள் அடங்கிய பூஜாடியையும் நிலை கண்ணாடியையும் கூட நான் இன்று பார்க்கவில்லை. கருமேகம் சூழ்ந்திருப்பதை போல கவலை படர்ந்த அவனுடைய முகத்தை தான் காலையில் எழுந்தது முதலில் கண்டேன் அப்படின்னு எல்லையற்ற திருப்தியோட ரொம்பவே சந்தோஷமா சொன்னாரா மன்னர். சொல்லி வச்ச மாதிரி அன்னைக்கின்னு பார்த்து அரசவையில வழக்கிற்கு மேல் வழக்கு, எதை பரிசீலிப்பது எதை ஒத்தி வைப்பது அப்படின்னு புரியாம திண்டாடுறாரு மன்னர். விருந்து உண்ண நேரமில்லை, வேடிக்கையை ரசிக்க நேரமில்லை, ஓய்வே இல்லாதபடி முழு மூச்சாக தன்னுடைய வேலையே அவருக்கு பெரிதாக இருந்தது. அவருக்கு பிடித்தமான ரோஜா நீரை பருக கூட அவருக்கு அவகாசம் இல்லை. இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு. அரச விவகாரங்களை முடிச்சிட்டு அழுத்த உள்ளத்தோடு அசதியோடு பீர்பால் பின்தொடர அரண்மனைக்கு சென்றார் அரசர். அங்க போனதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: இருந்து சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு. அதானே, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது. அதானே, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க. அதானே,
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: எப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில விழுப்புபாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: விழுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. சகுன பலன்கள் மேல ஏதாவது நம்பிக்கை இருக்குதா? கெட்ட சகுனம் கொண்ட மனிதர்னு நம்மளோட டில்லி சாம்ராஜ்யத்துல யாராவது இருக்காங்களா? இந்த மாதிரியான கேள்விகளை மன்னர் அக்பர் பீர்பால் கிட்ட கேட்டுட்டு இருந்தாரு. அது பீர்பாலுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. நாடாளக்கூடிய மன்னர் இந்த மாதிரியான விஷயங்களை நம்பிக்கை வைக்கலாமா? அப்போ அவருக்கு ஒரு நல்ல கருத்துக்களை நாம சொல்லியே ஆகணும் அப்படின்ற எண்ணத்துல, ஆமா மன்னா அப்படி ஒரு மனிதர் இருக்கதான் செய்யறாருன்னு சொல்லிட்டாரு. மன்னரும் அப்படிப்பட்ட மனிதரை நான் பார்க்கணும், அன்னைக்கு என்னதான் நடக்குதுன்னு நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதே போல ஒரு அப்பாவி மனிதனை கொண்டு வந்து மன்னருடைய முகத்தில் விழிக்கும்படி நிப்பாட்டிட்டாரு. மன்னரும் அந்த மனிதருடைய முகத்துல விழிக்கிறாரு. இந்த மனிதரும் மன்னருடைய முகத்துல விழிக்கிறாரு. அந்த ஒரு நாள் ஆரம்பம் ஆயிடுச்சு. சொல்லி வச்ச மாதிரி அன்னைக்கு மன்னருக்கு அரசவையில் அவ்வளோ வழக்குகள், எதை தீர்த்து வைக்கிறது எதை தள்ளி வைக்கிறதுன்னு அவருக்கே தெரியல. சாப்பிட கூட நேரம் இல்லை. அவருக்கு பிடித்தமான ரோஜா நீரை பருகுவதற்கும் நேரம் இல்லை. இந்த மாதிரியா அந்த நாள் முழுவதும் அசதியா அலுப்போட முடிஞ்சு போச்சு. அப்போ பீர்பால் அவரை சந்திக்க போறாரு. வாழ்க்கையில ஒரு வேளையாவது பட்டினியே நான் இருந்ததில்ல, அப்படிப்பட்ட நான் இன்னைக்கு இந்த மனிதனுடைய முகத்துல முழிச்சதால நாள் ஃபுல்லா பட்டினியா இருந்திருக்கேன். இன்னைக்கு என்னுடைய வேலை அதிகமா இருந்தது. இந்த நாளே ரொம்ப மோசமான நாள். இப்படிப்பட்ட மனிதன் நம்ம நாட்டில் இருந்து எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கான். அப்படிப்பட்ட மனிதன் இனி இந்த நாட்டில் இருக்கவே கூடாது, பூமியிலே இருக்கக்கூடாது. கொஞ்சமும் யோசிக்காதீங்க, அந்த மனிதனுக்கு தூக்கு தண்டனை வழங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே பீர்பால் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இது மன்னருடைய கட்டளை, காலதாமதம் செய்யாம சீக்கிரமா நிறைவேற்றுங்க பீர்பால் அப்படின்னு சொல்றாரு. உடனே பீர்பால் பேச ஆரம்பிக்கிறாரு. மன்னா, வேலையே பயிரை மேயக்கூடிய விசித்திரத்தை இந்த நாட்டில் தான் பார்க்கிறேன். தனக்கு ஒரு நீதி, பிறருக்கு ஒரு நீதி, இதுதான் அக்பரின் ராஜரீகம் அப்படின்னு சொல்றாரு. பீர்பாலுடைய இந்த வார்த்தைகள் அக்பருக்கு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுது. என்னதான் சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேக்குறாரு அக்பர். அரசே, காலையில் கண் விழித்தது முதன் முதலாக அந்த மனிதன் முகத்தை தானே நீங்கள் பார்த்தீர்கள்? ஆமாம், இரவெல்லாம் உங்கள் அறையில் படுத்துறங்கிய அந்த மனிதன் காலையில் எழுந்தது முதலாவதாக யாருடைய முகத்தை பார்த்திருப்பான்? அரசராகிய உங்களுடைய திருமுகத்தை தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்றாரு அக்பர். நீங்கள் அவன் முகத்தில் விழித்தீர்கள். அதன் பலனாக ஒரு நாள் சில மணி நேரம் பட்டினி கிடந்தீர்கள், அதிகப்படியான வேலையில் மாட்டிக்கொண்டீர்கள். ஆனால் அந்த அதிர்ஷ்டம் கெட்ட மனிதன் தங்களுடைய முகத்தில் விழித்தான். அதன் பலனாக அவனுக்கு கிடைத்திருப்பது தூக்கு தண்டனை. ஒருவர் முகத்தில் ஒருவர் விழித்ததற்கு பலாபலனாக இருவரும் அடைந்ததை கணக்கிட்டு பாருங்கள். அப்போதுதான் உங்களுக்கே தெரியும் யார் மிக கெட்ட சகுனமானவர் என்பது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு பீர்பால். பீர்பால் கூறியுடைய உண்மையின் பொருள் அக்பருடைய இதயத்தை தொட்டது. தன்னுடைய செயலுக்காக வருத்தப்பட்டு தலை குனிந்தார் அக்பர். தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட அந்த நிரபராதி பீர்பாலுடைய வாக்கு வன்மையால் உயிருடன் மீண்டும் உலக வாழ்க்கைக்கு திரும்பினார். ஆமா நேர்களே, பகுத்தறிவுக்கு பொருந்தாத மூட பழக்க வழக்கங்கள் பெரும்பாலும் ஆபத்தானவை. அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாத விஷயங்களை கண்மூடித்தனமாக பின்பற்றுவது சமூகத்திலும் மனிதர்களின் ஆரோக்கியத்திலும் பல நேரடி பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும். விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியமஸ்னா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.

0: மாலா மாலா, இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

உங்களின் கவனத்திற்கு. ஸ்கூபா டைவிங் கத்துக்க ஆர்வமுள்ள ஆளா நீங்க? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. TNSDC-ன் வெற்றி நிச்சயம் திட்டம் மூலமா மீனவ கிராமங்களை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஓபன் வாட்டர் ஸ்கூபா டைவிங் பயிற்சி பிரப்பன் வலசையில உள்ள குவஸ்ட் அகாடமி மூலமா July 19 முதல் நடத்தப்பட இருக்குது. இந்த பயிற்சியில கலந்துக்க விரும்புறவங்க 12 முடிச்சவராகவும் 19 இருந்து 25 வர உள்ள நபராகவும் இருக்கணும். இன்றுதான் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க 720-01-04-07 என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: சுரேஷே, அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
3: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
2: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீய குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
3: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கம் விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
2: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
1: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாரத்தின் இறுதி நாள் சனிக்கிழமை மீண்டும் வந்துருச்சு. இந்த சனிக்கிழமை வந்து எதுக்கு வருது அப்படின்னே தெரில. மாணவர்களுக்குனா ரொம்ப லீவு சந்தோஷமாக வந்திருக்கும். ஆனால் எனக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை வரும்போது இன்னொரு ஒரு வாரத்தை வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோமே, இன்னொரு வாரத்தில் எதுவுமே பண்ணாமல் வந்து கடந்து வந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் வந்துட்டு போகுது. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வாரம் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான வாரமாக வந்து போயிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். நீங்கள் இப்போ கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்கரங்களாக இருக்கட்டளையின் கடலோஸ் எஃப்எம் 90.4 வெளுப்பு பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். அப்படியே நம்ம நிகழ்ச்சியை தொடங்கி இன்றைக்கான வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசிட்டு இருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 12 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 19 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மண்டபம் பகுதியில் வந்து நம்ம மீனவர்கள் வந்து கடலுக்கு போக வேணாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கடல் மேலே காற்று வேற கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால. ஆனால் இப்போ நம்ம பொதுவாக காற்றோட வேகம் அப்படி பார்க்கும்போது கரை நேரத்தில் நான் கரை மேலே அவ்வளோவா இல்லை, ஒரு சீரான காற்றுக்கு கீழே தான் வந்து இருக்கு காற்றோட வேகம். ஆனால் கடல் மேலே கொஞ்சம் அதிகமாக இருக்குது போல். அதனால் வந்து கடலுக்கு வந்து போக வேணாம், கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் வந்து கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ். இதுதான் இன்றைக்கான வானிலை தகவல். ரொம்ப ஒரு மிதமான ஒரு காற்றோடு தான் வந்து இருக்குது. கடல் மேலே கொஞ்சம் காற்றோட வேகம் வந்து அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: நிகழ்வுகள் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9752067773.
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலை டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரூமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: மண்டபம்
1: மற்றும் தங்கச்சி மடம்.
3: அண்ணே, மாடியில என்ன பண்றீங்க?
4: அனுஜோட அக்யூப்ரஷர் கூல் ரூஃப் டைல்ஸ்ல நடந்து பிரஷர் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது 85% சன்லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணி ரூமை கூலா வச்சுக்குது அண்ட் ஆன்டி ஸ்லிப் ஃபினிஷ் சேஃப்டியும் இருக்கு.
5: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:20 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விலப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். உங்களில் யாருக்காச்சும் நல்ல அந்த டிசைனிங் சம்மந்தமான ஒரு அறிவு, இல்லைனா ஒரு ஓவியம் வரைகிறது, இல்லைன்னா அந்த கலைகள் சம்மந்தமாக ஏதாச்சும் ஒரு நாலேஜ் வந்து இருக்குது அப்படின்னா, உங்களுக்காகவே ஒரு சிறப்பான போட்டியை தேசிய அளவில் வந்து நடத்த போகிறாங்க. நம்ம இந்திய தபால் துறை வந்துருக்காங்க இல்லையா, தபால் துறை இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது, சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. அந்த தபால் துறையில் அடையாளமாக அது வந்து படுத்துறதுக்காக அதை நவீனப்படுத்தவும், அதோடய மதிப்பு நம்பிக்கை இதெல்லாத்தையும் வந்து வெளிப்படுத்துகிற விதமாகவும் புதுசாக ஒரு மாஸ்காட் அப்படின்ற ஒன்று உருவாக்க போகிறாங்க. மாஸ்காட் என்னது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து இங்கே செஸ்ஸுக்கு வந்து தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குதிரை உருவத்தை வந்து ஒன்று வடிவமைச்சாங்க. அதே மாதிரி வந்து நம்ம நூலகத்துக்கு வந்து டுகாங்கை வந்து ஒரு தோழி அப்படின்னு சொல்லிட்டு வந்து உருவாக்குனாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு விலங்கையோ இல்லை ஒரு பறவையோ அதோட ஒரு தூதர் மாதிரி, நம்ம அந்த தபால் துறையோட தூதர் மாதிரி வந்து உருவாக்குறோம். அது யாராக வேணால் வந்து இருக்கலாம். அது எதுக்காக இந்த வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் சொல்லணும். டுகாங் இங்கே வந்து வச்சதுக்கு கடல் சார்ந்து வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து வச்சாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு காரணம் வந்து இருக்குது. குதிரையை வந்து எதுக்காக செஸ்ஸோட மாஸ்காட்டாக வச்சாங்கன்னா, குதிரைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பீஸ் செஸ்ஸில், அதனால வந்து வச்சாங்க. அப்படி உங்களுக்கு தபால் துறை சார்ந்து இல்லைனா வந்து ஒரு தபால் துறை மூலமாக அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு விலங்கையோ ஒரு பறவையோ ஒரு உருவமாக வந்து மாற்றி அதுக்கு கீழே தபால் துறைக்குன்னு ஒரு வாசகம் வந்து எழுதி, இதை நம்ம தேசிய அளவில் தபால் துறையோட வாசகமாக இருக்க போகுது, அந்தளவுக்கு ஒரு முக்கியமான வாசகத்தை நீங்கள் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான பரிசாக ஆயிரக்கணக்கில் வந்து கொடுப்பாங்க ரூபாய்களை. இப்போ அது வந்து எழுதியப்ப வர்ற August 15 வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன எதில் பண்ணணும் அப்படின்னா, www.mygovernment.in அப்படின்ற இணையதள முகவரியில், mygov.in அப்படின்ற இணையதள முகவரியில் இதுக்குன்னு தனியாக ஒரு தொகுதி கொடுத்துருப்பாங்க. அந்த தொகுதிக்குள்ளே போயிட்டு நம்மளோட புகைப்படத்தையோ இல்லை நம்மளோட வாசகத்தையோ அப்லோட் பண்ணலாம். அதனால் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரியான ஒரு படம் வரைகிறது இல்லை இந்த கருத்துக்கள் எழுதுறது, ஸ்லோகன்ஸ் எழுதுறது, கவிதை எழுதுறது இந்த மாதிரியான ஒரு நாலேஜ் இருந்தால், நம்மளோட போஸ்ட் ஆஃபீஸ்க்காக நீங்கள் இதை வந்து பண்ணலாம். போஸ்ட் ஆஃபீஸ்க்காக நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பரிசு, உங்களோட அந்த திறமையை வந்து வெளிக்கொணரப்படலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் எழுதி கொடுத்ததும் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பரிசு தொகையும் வந்து பெறலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எடுத்த பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 7:33 ஆயிடுச்சு. இன்னும் இருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை என்னால் கற்றுக்க முடியாது, ஆனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கற்றுக்க முடியும், கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது என்ன விஷயம், என்னால் கற்றுக்க முடியாது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸ்கூபா டைவிங். ஸ்கூபா டைவிங்கிறது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நம்ம ஒரு எல்லையை தாண்டி நம்ம வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கக்கூடிய ரொம்ப ஒரு அழகான ஒரு கண்டுபிடிப்புனே சொல்லலாம். நமக்காக அந்த ஒரு சிலிண்டர், ஆக்சிஜன் சிலிண்டரை கண்டுபிடிச்சி நம்ம ஸ்கூபா உள்ளே போயிட்டு கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய உயிரினங்களை வந்து பார்க்குறது, அங்கே இருக்கக்கூடிய பவளப்பாறைகளை வந்து பார்க்குறது, அந்த மீன்களோட விளையாடுறதுன்னு அவ்வளோ நல்லாயிருக்கும். எனக்கு அந்த கடலுக்குள்ளே போகிறதுக்கே அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னால் ஏன் போக முடியாது அப்படின்னா, காரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக TNSDC வெற்றி நிச்சயம் திட்டம் மூலமாக மீனவ கிராமங்களை சேர்ந்த இளைஞர்களுக்காக ஓப்பன் வாட்டர் ஸ்கூபா டைவிங் பயிற்சியை வந்து கொடுக்க போகிறாங்க. பிறப்பநிலையில் இருக்கக்கூடிய குவஸ்ட் அகாடமி இவங்க July 19th, அதாவது 4 கொடுக்குறக்காங்க ஒரு வாரத்துக்கு. இது யார் யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, 12 முடிச்சிருக்க 19 to 25 இருக்கக்கூடிய எந்த நபர் வேணாலும் கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இலவசமான ஒரு பயிற்சி தான். இதில் என்னாலேயே கலந்துக்க முடியாது அப்படின்னா, அவங்க கரெக்டாக ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து கிளாஸ் வந்து அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வாரம் என்னால் விடுமுறை போட முடியாது, அதனால தான் வந்து என்னால் வந்து சேர முடியாது அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி விண்ணப்பிக்கிறதுக்கான ஒரு கடைசி தேதியாக வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் ஸ்கூபா வந்து கற்றுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, சரி இதை ஏன் கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டால், நல்லாயிருக்கும் அது. அப்படி அதுவே ஒரு காரணம், சூப்பராக இருக்கும் கற்று வச்சுக்கிறதே. அது மட்டும் இல்லாமல் நம்ம அதுக்கப்புறம் ஒரு தொழிலை அதை வந்து பண்ணுறோம், ஸ்கூபா கற்றுத்தரதுக்கு வந்து ஒரு நம்ம ஒரு டீச்சர் ஆகலாம். இல்லை அப்படின்னா வெளியே வந்து வர்ற மக்களுக்கு ஒரு ஸ்கூபா வந்து பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு சின்ன ஒரு மையத்தை, ஒரு சென்டர் வந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா, அதில் ஒரு 2-3 பேருக்கு, ஏன்னா ஒரு ஸ்கூபா வந்து காட்டுறதுக்காக, சுற்றி காட்டுறதுக்காக 3,000 to 5,000 வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும். அந்த அளவுக்கு நம்ம வந்து வருமானம் வரக்கூடிய ஒரு இடம் கடலை சுற்றி காட்டுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. கடலை சுற்றி பார்க்குறதுக்காக தான் பல பேர் இங்கே வராங்க. கடலை பார்க்கணும், அந்த கடல் ஊதா கடலில் இருக்கே அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவ்வளோ மக்கள் வந்து வராங்க. அதனால் ஸ்கூபானா வச்சா எப்போவுமே அது கை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாகவும் இருக்கும். அதையும் சேர்த்து கற்றுக்கிறதுக்காக தான் நமக்கு வந்து இப்போ ஸ்கூபா வந்து சொல்லிக் கொடு கூப்பிட்றாங்க. இதில் நீங்கள் கற்றுக்க இல்லை சேர ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, 7200100407 இந்த எண்ணுக்கு கால் பண்ணி தெரிவிக்கலாமா. 7200100407 இந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிவிச்சிங்க அப்படின்னா உங்களையும் சேர்த்துப்பாங்க. இன்றைக்கில் முடிஞ்சளவு கால் பண்ணுங்கள். நான் நிகழ்ச்சி முடியும் போது இந்த எண்ணை வந்து மீண்டும் வந்து சொல்லுவேன், ஞாபகம் வச்சுங்க. இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: நேரம் சரியாக 7:41 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக இன்றைக்கான விலை நிலவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 இருக்கும். டீசல் லிட்டருக்கு 101.50 விற்பனை செய்யப்படுது. தங்கம் 12 கேரட் 1 கிராம் தங்கம் 10,718 ரூபாய்க்கும் 22 கேரட் 1 கிராம் தங்கம் 13,100 ரூபாய் 24 கேரட் 1 கிராம் தங்கம் 13,755 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் ஒரு பொன் நகத்தின் நிலை 22 கேரட் 104,900 ரூபாய்க்கு வந்து 800 ரூபாய்க்கே வந்துருச்சு. 800 ரூபாய்க்கு வந்து விற்பனை செய்யப்படுது. இப்போ தான் நான் வந்து யோசிக்கிறேன், ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஏதாச்சும் வீட்டில் முக்கியமான ஃபங்க்ஷன் ஏதாச்சும் வச்சுருந்தா அப்படின்னா அவங்க வந்து ஒரு மனநிலை யோசித்து பாருங்க. ஏன்னா அப்போ அந்த டைமில் 130,000 ரூபாய்க்கிட்ட வந்து தங்கம் வந்துருந்துச்சு. அந்த டைமில் வந்து தங்கம் வாங்க போனவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபா வந்து லாஸ். அந்த டைமில் வந்து போகும்போது இவ்வளோ தங்கம் வந்து குறைஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கதா செய்வாங்க. என்ன பண்ணுறது, தங்கத்தோட விலை வந்து அப்படி தாறுமாறாக குறைஞ்சிக்கிட்டே போகுது. இது என்றைக்கு அப்படியே ரிவர்ஸ் கியர் எடுத்து திரும்ப வந்து ஏறப்போகுது அப்படின்றது தெரியல. குறையிற வரைக்கும் குறையட்டும், சந்தோஷம் தான். இன்னும் 4,000 ரூபாய் வந்து குறைஞ்சிச்சுன்னா நிறைய பேர் வாங்க ஆசைப்படுவோம். அப்படி நிறைய பேர் வாங்க ஆசைப்படும் போது இதுதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ஏற்றி விட்டுருவாங்க. ஆடி மாதம் அப்படின்னாவே கொஞ்சம் தங்கத்தோட ரேட்டும் வந்து குறைய தான் செய்யும். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: மக்களின் கவனத்திற்கு. ஸ்கூபா டைவிங் கத்துக்க ஆர்வமுள்ள ஆளா நீங்க? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. TNSDC-யின் வெற்றி நிச்சயம் திட்டம் மூலமா மீனவ கிராமங்களை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஓபன் வாட்டர் ஸ்கூபா டைவிங் பயிற்சி பிரப்பன் வலசையில உள்ள குவஸ்ட் அகாடமி மூலமா July 19 முதல் நடத்தப்பட இருக்குது. இந்த பயிற்சியில கலந்துக்க விரும்புறவங்க 12 வகுப்பு முடிச்சவராகவும் 19 வயசுல இருந்து 25 வயசு வர உள்ள நபராகவும் இருக்கணும். இன்றுதான் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க 720-01-04-07 என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர July 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா July 23 முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நேரம் சரியாக 8:02 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா நம்மளுடைய விளையாட்டில் நம்மளுடைய இந்திய கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மா அவங்க வந்து இன்னையோட வந்து ரிட்டையர்ட் ஆகிறாங்க. ஒரு நாள் போட்டிகள்லேருந்து தான் வந்து ஓய்வு பெற போகிறதான் அப்படின்னு வந்து ரோஹித் சர்மா வந்து அறிவிச்சிட்டாங்க. இன்றைக்கி லண்டனில் லார்ட்ஸ் மைதானத்தில் கடைசி ஓடியை சர்வதேச போட்டியை வந்து விளையாட போகிறாங்க ரோஹித் சர்மா. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றிகள் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா ரோஹித் சர்மா எவ்வளோ பெரிய ஒரு பேட்ஸ்மனாக வந்து இருந்தாங்க. நம்ம இந்தியாவுக்காக 300 runs மேலே அடித்த ஒரு வீரராக வந்து இருந்தாங்க. அதோடு சேர்த்து தான் சிறப்பு விளையாடலாம், வாங்க அவங்களுக்கு கேப்டன்ஷிப் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் அவங்களுக்கு கேப்டன்ஷிப் வந்து கொடுத்தாங்க. அவங்க கேப்டன் ஆனதுக்கப்புறம் நிறைய பதக்கங்கள் வந்து வாங்கினாங்க. நிறைய போட்டிகளில் நம்ம இந்தியா வந்து ஜெயிச்சது. சாம்பியன்ஸ் ட்ராஃபினா வந்து வாங்கினாங்க அவங்க தலைமையில். இந்த மாதிரி நிறைய கோப்பைகளை வாங்கி கொடுத்தாங்க, நிறைய வெற்றி பெற்றாங்க, நிறைய அதிகப்படியான வெற்றி. எந்த டீம் வந்தாலும் ஓடிஐயில் ரோஹித் சர்மா இருக்கும்போது இந்தியாவில் ஜெயிக்கவே அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அது ஒரு உலகக்கோப்பை 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உலகக்கோப்பை நடந்துச்சு, அதில் ஃபைனலில் மட்டும்தான் இந்தியா தோதுச்சு. அதை தவிர கிட்டத்தட்ட ஒரு 10 matches இந்தியா ஜெயிச்சு தான் வந்தாங்க. ஒரு மேட்சில் தோக்கலை. அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக வந்து ரோஹித் சர்மா தலைமையில் நம்ம இந்திய அணி வந்து இருந்தது. அவங்க இன்றைக்கி வந்து ஓய்வு பெற போகிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டி ரோஹித் சர்மாவுக்கு ஒரு சிறப்பான ஒரு போட்டியாக வந்து இருக்கணும். நல்ல ஒரு கடைசியாக ஒரு சிறப்பான ஒரு சாதனையோடு இன்றைக்கான ஒரு போட்டியை வந்து நிறைவு பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ரோஹித் சர்மா நம்ம இந்தியாவிற்காகவும் நம்ம வீரர்களுக்காகவும் செய்த அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் அவங்க பண்ண சாதனைகளுக்கும் ஒரு நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கலாம். இப்போ அடுத்து இதோட பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் பட்டியல் இன மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் பெரிதும் பயனடையும் என்று மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள அம்பசமுத்திரம், மதுராந்தகம், விராலிமலை உள்ளிட்ட 7 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த கால அவகாசம் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அண்டை மாநில அரசுகளுடன் பேசி தமிழகத்தின் உரிமைகளை பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று சீனாவின் சென் யூகியை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் பட்டியலின மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் பெரிதும் பயனடையும் என்று மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 48 லட்சம் கிராம மக்கள் பயனடைந்துள்ளதாகவும் இதுவரை இந்த கிராமங்களில் 46,782 வளர்ச்சித் திட்டப் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 24,133 கிராமங்களுக்கு மேம்பாட்டுத் திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்களின் வாழ்க்கைத் தரத்தையும் கிராமங்களின் அடிப்படை கட்டமைப்பையும் மேம்படுத்தியதன் அடிப்படையில் 16,759 கிராமங்கள் முன்மாதிரி கிராமங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்ய இணையதளம் மற்றும் செயலி வாயிலாக பணிகள் அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு வீரேந்திரகுமார் கூறினார். தமிழகத்தில் காலியாக உள்ள அம்பசமுத்திரம், மதுராந்தகம், விராலிமலை உள்ளிட்ட 7 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த கால அவகாசம் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று ஊடகவியலாளர்களுக்கான பயிற்சி முகாமின் போது செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார், இந்த தொகுதிகள் தொடர்பான தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதை ஆணையம் கருத்தில் கொண்டுள்ளதாக கூறினார். தேர்தல் வழக்குகள் முடிந்த பின்னர் இடைத்தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். காவிரி நதிநீரில் தமிழகத்திற்கு உரிமை உள்ளது என்றும் மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் நேற்று கூடுதலாக மகளிர் பேருந்து சேவையை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீரில் உள்ள உரிமையை பாதுகாக்க தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் தாவேக அரசு மேற்கொள்ளும் என்று கூறினார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அண்டை மாநில அரசுகளுடன் பேசி தமிழகத்தின் உரிமைகளை பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் விடுத்துள்ள அறிக்கையில், காவிரி, மேகதாது, முல்லைப் பெரியாறு உள்ளிட்ட தண்ணீர் பிரச்சினைகளுக்கு முந்தைய அரசு தீர்வு காணவில்லை என்று கூறினார். பல ஆண்டுகளாக நீடிக்கும் இப்பிரச்சினைகளுக்கு கர்நாடகா, கேரள மாநில அரசுகளுடன் பலமுறை பேச்சுக்கள் நடத்தப்பட்டும் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது கேரளாவிலும் கர்நாடகாவிலும் தவிகாவின் தோழமை கட்சியான காங்கிரஸ் அரசு இருப்பதால் அம்மாநில முதல்வர்களின் ஒத்துழைப்போடு காவிரி மற்றும் முல்லைப் பெரியாறு பிரச்சினைகளுக்கு தமிழக அரசு நிரந்தரமான தீர்வை காண வேண்டும் என்று திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பழனியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன், வழக்கமான சார்பதிவாளர் விடுப்பில் சென்றதும் கொடைக்கானலில் இருந்து மற்றொரு சார்பதிவாளர் ஒரே நாளில் பத்திரப்பதிவு செய்து கொடுத்ததும் எப்படி நடந்தது என்று கேள்வி எழுப்பினார். இந்த விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு மாநில அரசு உத்தரவிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆவடியில் புதிய குடும்ப அட்டைகளை நேற்று வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்கள் தங்களின் பெயர், முகவரி போன்ற விவரங்களை இணையதளம் வாயிலாக வரும் 31ஆம் தேதி வரை சுயமாக பதிவு செய்து கொள்ளலாம் என்று கூறினார். இதைத் தொடர்ந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை களப்பணியாளர்கள் வீடுகளுக்கு நேரடியாக வந்து அந்த விவரங்களை சரிபார்ப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அரசு நலத்திட்டங்களை மக்களிடம் முறையாக கொண்டு சேர்க்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். சரியான தகவல்கள் அரசுக்கு பல்வேறு வகைகளில் பயனுள்ளதாக இருக்கும் என்றும், எனவே பொதுமக்கள் பொதுமக்கள் அனைவரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஆர்வத்துடன் பங்கேற்று பணியாளர்களுக்கு ஒத்துழைக்குமாறும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். தாவிகா எம்எல்ஏ ஒருவரிடம் ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட 3 பேரின் ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. நேற்று இவர்கள் தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளதாகவும் தற்போது ஜாமீன் வழங்கினால் விசாரணை பாதிக்கப்படும் என்றும் வாதிட்டார். அரசியல் காரணங்களுக்காக தங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக எதிர்த்தரப்பினர் தெரிவித்தனர். காவல்துறை வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கைது செய்யப்பட்டுள்ள 3 பேரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

0: அறிவித்துள்ளது. மாநிலத்தின் ஏனைய பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் நாகை மாவட்டத்தில் கடந்த 2 மாதங்களாக கடுமையான வெயில் மக்களை வாட்டி வதைத்து வந்த நிலையில் நேற்று மாலை திடீரென பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் காணப்பட்டதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். இருவரி செய்திகள். அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து 7வது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. மெக்சிகோவில் நேற்றிரவு கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 7.4 பதிவாகியுள்ளது. மேற்குவங்க மாநிலம் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் நேற்று வேன் மீது ரயில் மோதியதில் உயிரிழந்த 5 குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது. சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. உதகமண்டலம் அருகே கப்பச்சி கிராமத்தில் நேற்று காட்டெருமை தாக்கியதில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுகரீஸ்வரர் திருக்கோயிலில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நேற்று திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை மாவட்ட ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். திருச்சி கிழக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேற்று திடீர் சோதனை நடத்தி ஜிபே மூலம் பரிமாறப்பட்ட சுமார் 12 லட்சம் ரூபாய் குறித்து விசாரணை நடத்தினர். கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் வராத 2,22,200 ரூபாயை பறிமுதல் செய்தனர். ஆடி வெள்ளியை முன்னிட்டு நாகை ஸ்ரீ சொர்ணக்காளியம்மன் ஆலயத்தில் முக்கிய நிகழ்வான பூச்சொரிதல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னையில் அம்மா உணவகங்களை நாள்தோறும் பயன்படுத்துவோர் எண்ணிக்கை 1 லட்சமாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரை இறுதியில் இந்தியாவின் பி வி சிந்து சீனாவின் சென் யுஃபையை எதிர்கொள்கிறார். டோக்கியோவில் இன்று காலை 7 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. ஜப்பான் வீராங்கனை நொசோமி ஒக்குஹரா காலிறுதிப் போட்டியில் இருந்து விலகியதால் நேரடியாக அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் பட்டியலின மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் பெரிதும் பயனடையும் என்று மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள அம்பாசமுத்திரம், மதுராந்தகம், விராலிமலை உள்ளிட்ட 7 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த கால அவகாசம் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அண்டை மாநில அரசுகளுடன் பேசி தமிழகத்தின் உரிமைகளை பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று சீனாவின் சென் யுஃபையை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: காதுகுத்து, வழக்காப்பு, பிறந்த நாள், உங்க வீட்டு ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்டா இருந்தாலும் சரி, 5-star ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5-star ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
2: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு. ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ், எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
3: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல, பிரைஸும் நார்மல் விட ரொம்ப அதிகமா இருக்கு.
4: அட, நம்ம அனுஜ் டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்போதும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
5: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: விக்கல் வருது அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, யாரோ ஒன்னு நினைக்கிறாங்க போல அப்படின்னு தானே சொல்லுவாங்க. உண்மையாவே யாராவது நம்மள நினைச்சா விக்கல் வருமா? அந்த விக்கலுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? விக்கல் வர்றதுக்கான காரணம், நம்ம மார்பு பகுதியையும் வயிறு பகுதியையும் பிரிக்க தசையாலான ஒரு பந்தல் இருக்குது, அதோட பேரு தான் உதர விதானம். உதரம் அப்படின்னா வயிறுன்னு அர்த்தம், விதானம் அப்படின்னா பந்தல். இந்த உதர விதானம் முழுசா தசையாலானது. அதே சமயம் உதர விதானத்துல ஏற்படுற ஒரு அன்னிச்சையான திடீர் அதிர்வு தான் விக்கல். மூச்சு இழுக்கிற தசைகளும் மூச்சை வெளிவிடக்கூடிய மூச்சு குழாய்களோட வாழ்வும் மூடுறதுனால அந்த காத்து அன்னிச்சையா வெளியேறும். அதுதான் விக்கல் சவுண்டுக்கான ஒரு காரணமாவும் இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நேரம் சரியாக 8:30 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓ எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்து இன்றைக்கான மீன் விலை நிலவரத்தை கொடுக்கறதுக்காக நம்ம கேப்டன் ராஜனா இணைஞ்சிட்டாங்க, அண்ணனோட பேசலாம். வணக்கம் அண்ணே.
1: வணக்கம் வணக்கம். காலை வணக்கம் எல்லோருக்கும்.
0: காலை வணக்கம் அண்ணே. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
0: எல்லாரும் ரொம்ப சிறப்பா இருக்கணும்.
1: எல்லாரும் சிறப்பா சூப்பரா இருக்கணும்னு கடலூர் சேப்பம் சார்னு சொல்லிட்டு அப்படியே போயிடலாமா? விலைக்கல
0: போயிடலாம்.
1: காலை நிலவர பிரகாரம், கடலூர் சேப்ப பிரகாரம், இந்த விலை நிலவரம், மக்கள் நிலவரம் ஒவ்வொரு நாள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு தேவையான விரைவு மீன், நமக்கு தேவையான விலைகளுக்கு வாங்குற மாதிரி இருக்க போகும்போது நம்ம வந்து கரெக்டா 5:00 to 7:00, 8:00 8 மணிக்குலாம் வந்தா தான் நம்ம மீனை தக்க வைக்க முடியும்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்னென்ன மீன் வச்சுன்னு பாக்கலாம். மடவா மீன் 120, 150, 200 ரூபா வரும். 3 ரகம் இருக்கு. அதே மாதிரி வந்து விலமீன் 3-4 ரகம் வச்சிருக்கு. அதாவது 100 ரூபா, 150 ரூபா, 250 ரூபா, 350 ரூபாய்க்கு மீன் வச்சிருக்கு. இது நம்ம ஏலக்கரை பகுதியில ரொம்ப ஓவர் சைஸ் வரல, மீடி சைஸ் 3 ரகம் வந்திருக்கு. அதே மாதிரி வாழை முரல், பொத்த முரல், 3-4 வகை முரல் வந்துச்சு. வாழை முரல் எவ்வளவுன்னா 275 ரூபா போயிருக்கு. வாழை முரல் கொஞ்சம் பிடித்தரத்து முரல், கொஞ்சம் இந்த பொத்த முரல் சொல்றது வந்துகிட்டு, பொத்த முரல்னா புள்ளி விழுந்திருக்கு, அது ஒரு 350 ரூபா ரேஞ்சில போயிருக்கு. இன்னைக்கு சனிக்கிழமை கடை வேற கொஞ்சம் சூட்டா போறக்கு. அப்புறம் நகர மீன் 275-280 ரூபா ரேட்டு வர ஓடி இருக்கு. அந்த அளவுக்கு ரேட்டு போயிருக்கு. நல்ல பருநகர வடக்குள்ள நகர. அதே நேரத்துல வந்துகிட்டு கிழக்கா மீன் வந்து வழக்கமா 350 ரூபாய்க்கு இன்னைக்கு 400 ரூபா எட்டி பிடிச்சிருக்கு. அதே மாதிரி கத்தாள மீன் 100 ரூபா, 110 ரூபா ரேஞ்சில போயிருக்கு. பன்னா ஒரு 200 ரூபா ரேஞ்சில போயிருக்கு. பார் மீன் ஒரு 150 ரூபா ரேஞ்சில போயிருக்கு. இந்த அளவுக்கு போயிருக்கு சார் மீன். சால மீன் குறிப்பா சூட உள்ளங்க 1-2 போயிருந்தாலும் சூட மீன் 140 ரூபா, 150 ரூபா ரேஞ்சில் போயிருக்கு. அதுதான் இன்னைக்கு ஹை லெவல்ல இருக்கிறது. அப்புறம் அந்த சூட மீன் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. கரவுணி மீன் கொஞ்சம் வந்து அது ஒரு 200 ரூபா லைன்ல போயிருக்கு சார். இன்றைக்கு நம்ம நிறைய விஷயம்.
0: ரொம்ப நன்றி தகவலுக்கு.
1: நன்றி.
0: நம்ம கேப்டன் ராஜண்ணா நம்ம கூட இணைஞ்சு இன்னைக்கு கடற்கரை எப்படி இருக்கு அப்படிங்கிற தகவலை பகிர்ந்துக்கிட்டாங்க. அண்ணனுக்கு நன்றி. பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓ எஃப்எம் 90.4.

0: யார நம்புறதுனே தெரியலக்கா.
1: ஏன், என்னாச்சு?
0: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
1: நீ உடனே பண்ணிட்டியா?
0: உடனே பண்ணல. ஆனா அவங்க எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவ்ளோ நல்லா பேசுறோம், சரியா தான் இருக்கும்னு ஆப்ப டவுன்லோட் பண்ணி அதுல கேட்ட காசையுமே சென்ட் பண்ணேன். அதுதான் நான் அவங்க கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவும் முடியல, சென்ட் பண்ண காசும் வரல.
1: ஆன்லைன்ல முகம் தெரியாத ஆளு நல்லா பேசுறாங்கன்னு அவங்க கேட்டதுக்காக பணம் அனுப்புவியா? ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கறத புரிஞ்சுக்க.
0: இப்போதான்க்கா புரியுது.
1: சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு நாள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
2: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைங்களுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 8:42 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நான் ஏற்கனவே வந்து தெரிவிச்சிருந்தேன் இல்லையா, நம்ம ஸ்கூபா டைவிங் வந்து இலவசமாக சொல்லித்தராங்க இங்கே இருக்கக்கூடிய 19 வயதுலேருந்து 25 வயது இருக்கக்கூடிய மீன இளைஞர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்ளணும்னா எண் ஒன்று சொல்லியிருக்காங்க, அந்த எண்ணுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி தெரிவிக்கலாம். 7200100407 இந்த எண்ணுக்கு 7200100407 இந்த எண்ணுக்கு நம்ம நீங்கள் கால் பண்ணி தெரிவிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்கூபா டைவில் வந்து கலந்துக்கலாம். இன்றைக்கி தான் கடைசி நாள் விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஆசை இருக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு விடுமுறை நாள். இந்த விடுமுறை நாளையும் வந்து சிறப்பாக எல்லா மாணவிகளும் வந்து கொண்டாடிங்க, நல்லா ரெஸ்ட் எடுத்துங்க. மீண்டும் உங்களை திங்கக்கிழமை வந்து சந்திக்கிறேன். நீங்கள் நேரம் கேட்டு இணைந்திருந்தது நம்ம பாமன் நேசக்கரங்களாக இருக்கட்டல இனக்கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். நன்றி, டாட்டா, பை பாய், சி யூ மக்களே.

0: மக்களின் கவனத்திற்கு. ஸ்கூபா டைவிங் கத்துக்க ஆர்வமுள்ள ஆளா நீங்க? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. TNSDC-யின் வெற்றி நிச்சயம் திட்டம் மூலமா மீனவ கிராமங்களை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஓபன் வாட்டர் ஸ்கூபா டைவிங் பயிற்சி பிரப்பன் வலசையில உள்ள குவஸ்ட் அகாடமி மூலமா July 19 முதல் நடத்தப்பட இருக்குது. இந்த பயிற்சியில கலந்துக்க விரும்புறவங்க 12 வகுப்பு முடிச்சவராகவும் 19 வயசுல இருந்து 25 வயசு வர உள்ள நபராகவும் இருக்கணும். இன்றுதான் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க 720-01-04-07 என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுன்னு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பொழுது காலை 9 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்யவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3ஆம் இடத்திற்கான ஆட்டத்தில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஜலந்தரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மாநில மக்கள் மாற்றத்தை விரும்புவதால் இந்த கூட்டத்திற்கு பெருந்திரளாக திரண்டுள்ளதாக தெரிவித்தார். பஞ்சாப் மாநிலம் ஈடு இணையற்ற ஆற்றலை கொண்டுள்ள மாநிலம் என்றும், கடினமான உழைப்பாளிகளான விவசாயிகள், திறமையான இளைஞர்கள் மற்றும் சிறந்த தொழில் முனைவோரை கொண்ட மாநிலம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அனைவரும் இணைந்து இந்த மாநிலத்தை சிறந்த மாநிலமாக மாற்ற முடியும் என்றும் அவர் கூறினார். ஆனால் துரதிருஷ்டவசமாக தற்போதுள்ள மாநில அரசு சட்டம் ஒழுங்கு, போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துதல் உள்ளிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்யவுள்ளார். இரு நாடுகளின் எல்லைக்கு அருகில் ஜுமாபச் என்ற இடத்தில் அமைந்துள்ள எல்லை பாதுகாப்பு படைப்பிரிவு அலுவலகத்திற்கும் அவர் சென்று வீரர்களுடன் கலந்துரையாடவுள்ளார். அன்னையின் பெயரில் ஒரு மரம் நடுவோம் திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகளை நடவுள்ள அமைச்சர் எல்லை பாதுகாப்பு படையினருக்கான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களையும் தொடங்கி வைக்கவுள்ளார். இன்று மாலை சிறிகுரியில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் எல்லை மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அம்சங்களை ஆய்வு செய்யவுள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்த 3 குற்றவியல் சட்டங்களின் அமலாக்கம் தொடர்பாக மாநில அரசு அதிகாரிகளுடன் திரு அமித்ஷா ஆலோசனை நடத்தவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் பட்டமளிப்பு விழா ஒன்றில் உரையாற்றிய அவர், இந்தியாவுக்கான உற்பத்தி இயக்கம் திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே விமான தயாரிப்பை மத்திய அரசு ஊக்குவித்து வருவதாக கூறினார். விமான பராமரிப்பு, பழுதுபார்ப்பு கட்டமைப்பையும் அரசு வலுப்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஹைட்ரஜன் ஆற்றலில் இயங்கும் நாட்டின் முதலாவது ரயில் சேவை ஹரியானாவில் தொடங்கப்பட்டு இருப்பது நாட்டிற்கு பெருமை அளிக்கக்கூடிய விஷயம் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி மற்றும் மகாராஷ்டிர முதல்வர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் ஆகியோர் புனேயில் இன்று 3 முக்கிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு கூட்டாக அடிக்கல் நாட்டுகின்றனர். இந்த திட்டங்களின் கீழ் புனே சாம்பஜி நகர் இடையிலான 246 கிலோமீட்டர் நீளமுள்ள பசுமை விரைவு சாலையின் முதல் கட்டமாக காரடி சந்திப்பு மற்றும் ஷிரூர் பைபாஸ் இடையே 53 கிலோமீட்டர் நீளத்திற்கு 6 வழிச்சாலை அமைக்கப்பட உள்ளது. மேலும் அடப்சர் முதல் யவத் வரை 30.5 கிலோமீட்டர் நீளத்திற்கும் டாலிகவுன் செகான் ஷிக்ராப்பூர் இடையே 54.3 கிலோமீட்டர் நீளத்திற்கும் புதிய சாலைகள் அமைக்கப்பட உள்ளன. இந்த திட்டங்கள் அப்பகுதியின் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதோடு பயண நேரத்தை சேமிக்கவும் புனே பிராந்தியத்தின் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் பெரிதும் உதவும் என்று தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. அமிர்த் பாரத்

0: திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் குன்னூர், சின்னசேலம், சென்னை பூங்கா ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாரம்பரிய கட்டிடக்கலையை பாதுகாத்து உலகத்தரத்திலான பயணிகள் வசதிகளை உருவாக்கும் இந்த மேம்பாடு நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் என்று கூறியுள்ளார். ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் சின்னசேலம் மற்றும் சென்னை நகர பகுதிகளில் போக்குவரத்து வசதியும் உள்ளூர் மக்களின் பொருளாதாரமும் வாழ்வாதாரமும் முன்னேற்றமடையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹரியானாவில் முதல் ஹைட்ரஜன் ரயில் தொடங்கி வைக்கப்பட்டு இருப்பது நாட்டின் தொழில்நுட்ப திறனுக்கு அடையாளம் மட்டுமல்ல, உலகிற்கே முன்மாதிரி என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் டிஜிட்டல் திறனை உலகத்தரம் வாய்ந்த உற்பத்தி துறையுடன் இணைப்பதன் மூலம் பல்வேறு நாடுகளுடன் வர்த்தகம் மற்றும் உறவுகளை வலுப்படுத்த முடியும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா எஸ்தோனியா வர்த்தக அமைப்பில் நேற்று உரையாற்றிய அவர், இந்தியாவில் வெளிப்படையான போட்டித்தன்மை கொண்ட வணிக சூழலை உருவாக்க சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். எஸ்தோனியா நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறும் அவர் அழைப்பு விடுத்தார். முன்னதாக நேற்று எஸ்தோனியா வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கஸ் சாகனாவை திரு பியூஷ் கோயல் சந்தித்து பேசினார். இருவரும் வர்த்தகம், முதலீடு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தனர். இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுகள் வெற்றிகரமாக நிறைவடைந்ததை அடுத்து புதிய வாய்ப்புகளை உருவாக்குவது குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி புதுதில்லியில் உலகளாவிய உயிரி எரிபொருள் கூட்டணியின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்தார். இதுகுறித்து சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்துள்ள திரு ஹர்தீப் சிங் பூரி, 19 நிறுவன உறுப்பினர்களுடன் தொடங்கப்பட்ட இந்த கூட்டணி தற்போது 34 உறுப்பு நாடுகளையும் 14 சர்வதேச அமைப்புகளையும் கொண்டு வளர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஒரு சிறிய யோசனையாக தொடங்கப்பட்ட இந்த முயற்சி இன்று உலகளாவிய வளர்ந்து வரும் நாடுகளுக்கும் ஒட்டுமொத்த உலகிற்குமான உயிரி எரிபொருள் திட்டங்களை முன்னெடுக்கும் ஒரு முக்கிய சர்வதேச நிறுவனமாக உருவெடுத்துள்ளது என்றும் அவர் கூறினார். பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களின் வெளிநாட்டு ஆய்வு மற்றும் உற்பத்தி திட்டங்கள் குறித்தும் திரு ஹர்தீப் சிங் பூரி ஆய்வு செய்தார். அமெரிக்கா அடுத்த 2-3 நாட்கள் போரை தொடர்ந்தால் ஈரான் முழு அளவிலான தாக்குதலை தொடங்கும் என்று அந்நாட்டின் உயரிய தலைவரின் மூத்த ராணுவ ஆலோசகர் திரு சையத் முஜ்தபா கமேனி எச்சரித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள அவர், ராஜதந்திரம் மற்றும் பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வந்துவிட்டதாக கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் 14 அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தம் தோல்வியடைந்ததை அடுத்து புதிய வியூகத்தை வகுக்க வேண்டியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இனி பதிலடி கொடுப்பதோடு ஈரான் திருப்தி அடையாது என்றும் எல்லையை கடந்தும் தாக்குதல் நடத்தும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இந்நிலையில் ஈரானின் ராணுவ திறனை சிதைப்பதே தங்களின் நோக்கம் என்று தெரிவித்துள்ள அமெரிக்கா, நேற்று தொடர்ந்து 7வது நாளாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. ராணுவ கட்டமைப்புகளை வலுவிழக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அது கூறியுள்ளது. இமயமலையையொட்டியுள்ள மேற்கு வங்கம், சிக்கிம் மாநிலங்களில் நாளை வரை மிக அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் அந்த மாநிலங்களில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, சத்தீஸ்கர் மற்றும் உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும் நாளை வரை கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது தவிர பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளம், ஒடிசா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர ஆந்திரப்பிரதேசம், ஜம்மு மற்றும் காஷ்மீர், லடாக், மத்திய மகாராஷ்டிரா மற்றும் மரத்வாடா ஆகிய பகுதிகளில் அடுத்த 2 இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இறுதிப் போட்டியில் நாளை மறுநாள் மோதவுள்ள அர்ஜென்டினாவும் ஸ்பெயின் அணியினரும் தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இறுதிப் போட்டிக்கான அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்துள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்யவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் மூன்றாம் இடத்திற்கான ஆட்டத்தில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை FM 90.4.
3: நல்லவர்க்கெல்லாம் எதிர்காலமே நம்பிக்கை வைத்தால் வந்து சேராதா அப்படின்ற வாளியோட ஒரு சின்ன வரிகள்ல இருந்து நிகழ்ச்சியை தொடங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நேரம் சரியாக 9:11 கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்கும் சூப்பரான ஒரு காலை வணக்கத்தோட நிகழ்ச்சியை வந்து அடுத்து தொகுத்து வழங்க போறது நான் நிவாஸ்னி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தங்கம்மண்ணா வந்து கொஞ்சம் பிஸி ஆயிட்டதுனால நம்மளுடைய நிகழ்ச்சியை வந்து இன்னைக்கு தொகுத்து வழங்க போறது நான் தான். ஸோ முதல் நேயரா வந்து பரமக்குடியில இருந்து காவியதர்ஷினி அவங்க எல்லாருக்குமான ஒரு சூப்பரான காலை வணக்கத்தோட இந்த வாரத்தோட கடைசி நாள் அப்படின்ற அந்த சனிக்கிழமைக்கான வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு அதிசய பிறவி படத்துல இருந்த மலேசியா வாசுதேவன், கே எஸ் சித்ரா, இளையராஜா இவங்களுடைய கூட்டணியில ஒரு சூப்பரான பாடலுமே கேட்டிருக்காங்க. அடுத்ததா ராமேஸ்வரத்துல இருந்து கணேசன் அண்ணா எல்லாருக்குமான ஒரு காலை வணக்கத்தோட இந்த சனிக்கிழமைக்கான வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு நித்யஸ்ரீ மகாதேவன் அவங்களுடைய குரல்ல ஏஆர் ரஹ்மான் இசையில சங்கமம் படத்துல இருந்து ஒரு அருமையான பாடலுமே கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி உங்க விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடல்களை கேட்க நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிக்கு வந்து கால் பண்ணுங்க 709-443-9999. அடுத்ததா இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.
4: என்னாச்சு உனக்கு? இங்க பாரு,

0: நமது தீவில் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9752067773.
1: சம்மர் நாட்டு கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனுஜ் ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்.
2: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலை டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரூமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000. ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னம்மா சாப்பாடு?
1: ஆமக்கறி.
0: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசியில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
1: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலையை பார்த்துட்டு சாப்பிடுறா.
0: ஏம்மா, இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
1: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
2: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999-க்கு அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
5: நேரம் சரியாக 9:26 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

நான்கு தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டே இருக்கிறது நானி வாஷ்னி. இன்னைக்கு வந்து மறைந்த ஒரு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு நடிகைக்கு தான் பிறந்த நாள். யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சௌந்தர்யா அவங்களுக்கு தாங்க. இவங்க வந்து ஜூலை 18, 1972 வந்து பிறந்திருக்காங்க. இப்போ வந்து கர்நாடகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநிலம், முன்னாடி வந்து அது வந்து கோலார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ கர்நாடகா மாநிலத்தில் வந்து பிறந்திருக்காங்க. தென்னிந்திய திரைப்பட நடிகைகளில் ரொம்பவே முக்கியமானவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பொன்னுமணி அப்படின்ற ஒரு திரைப்படம் மூலமாக தான் தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு கதாநாயகியாக அறிமுகமானாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பல ஹிட் படங்கள் தமிழில் வந்து கொடுத்துருக்காங்க. படையப்பா, அருணாச்சலம், அதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னா கேப்டன் விஜயகாந்தோட சேர்ந்து பல படங்கள், சொக்கத்தங்கம், தவசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல படங்களை வந்து கொடுத்துருக்காங்க சௌந்தர்யா. ஸோ அவங்களுக்கு வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நம்ம கடல் ஓசை எஃப்எம் சார்பாகவும் தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி சார்பாகவுமே சொல்லிக்கலாம். என்னதான் பல விதமான கேரக்டரில் அந்த ஒரு பேரோட நடித்தாலும் நிறைய பேருக்கு பிடிச்சது என்னமோ கேப்டன் விஜயகாந்தும் சௌந்தர்யா, இந்த ஒரு காம்போ வந்து பிடிக்காத நபர்களே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சௌந்தர்யா அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு ராமநாதபுரத்துல இருந்து அமிர்தா எல்லாருக்குமான ஒரு காலை வணக்கத்தோட வாழ்த்துக்களையுமே சொல்லிட்டு பொன்னுமணி படத்துல ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்ததான் வந்து தெக்குவாடியில இருந்து அனுப்பிரபா, அவங்க வந்து எல்லாருக்குமான ஒரு காலை வணக்கத்தோட சனிக்கிழமைக்கான வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு உயிரே உனக்காக படத்துல இருந்து நம்ம ஜானகி அம்மாவுடைய குரல்ல ஒரு அழகான பாடலுமே கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததா வந்து தென்காசியில இருந்து செல்வம் அண்ணா, எல்லாருக்குமான ஒரு சூப்பரான காலை வணக்கத்தோட வாழ்த்துக்கள் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய அருமை நண்பர் புகைப்பட கலைஞர் வெள்ளைச்சாமி அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து நம்ம செல்வம் அண்ணா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா கடல் ஓசை எஃப்எம் சார்பாகவும் தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி சார்பாகவும் என் சார்பாகவும் வெள்ளைச்சாமி அண்ணனுக்கு வந்து இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். மென்மேலும் வந்து வளரவும் வாழ்த்துக்களை வந்து சொல்லிட்டு அடுத்ததா மூன்று பாடல்களுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: அடர்த்தியா முடி வேணும், நீளமா முடி வேணும், அதுவும் வெள்ளை முடி வராம கருப்பாவே இருக்கணும் இப்படின்ற ஆசை நிறைய பேருக்கு கண்டிப்பா இருக்கும். இப்படி முடிய பத்தி யோசிக்கிற நாம முடி ஏன் கருப்பா இருக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கமா? இல்ல இல்ல, அத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? நம்ம முடிக்கும் சரி தோலுக்கும் சரி அதுல இருக்கிற கலரை குடுக்கறது மெலனின் அப்படிங்கிற நிறமி தான். முடியோட கலருக்கு காரணம் இரண்டு வகையான நிறமி. ஒன்னு யூ மெலனின், இது முடி கருப்பு பழுப்பு நிறங்கள்ல இருக்க காரணமா இருக்குது. அடுத்ததா பியோ மெலனின், இந்த நிறமி மூலமா தான் சிலருக்கு சிவப்பு நிறம் கொண்ட முடியெல்லாம் உருவாகுது. அதே எந்த நிறமும் இல்ல அப்படின்னா முடி வெள்ளையா மாறிடும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 9:47. நம்ம தங்கமண்ணா ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா, முத்தான 3 பாடல்களை கேட்டுட்டு வந்தாச்சு. அடுத்ததான் வந்து சின்னப்பாலம் பகுதியிலிருந்து துர்கா அவங்க எல்லாருக்குமான ஒரு காலை வணக்கத்தோட வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு, எந்திரன் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடலுமே கேட்டிருக்காங்க. அடுத்ததாக ஒரு நேயர், வணக்கம்.
5: வணக்கம், நம்பகுமார்.
4: அண்ணா கொஞ்சம் சவுண்டாக இருக்குது, சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா?
5: சொல்லுங்க.
4: தெக்குவாடியிலேருந்து நம்பகுமார் அண்ணா தான், சௌந்தர்யா அவங்களுக்கு ஒரு சூப்பரான வாழ்த்துக்களோட ஒரு அழகான பாடலுமே கேட்டிருக்காங்க. அடுத்ததா ஒரு வாய்ஸ் நோட், யாரு என்ன சொல்றா அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
6: வணக்கம், காலை வணக்கம். தங்கமான தங்கத்திற்கும் இணைத்து பணிபுரியும் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். பாடல் மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ் மெதுவா போவீங்க, யாரும் இல்லை. இந்த பாடல் போடும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
4: லைட் ஹவுஸ் தெருவில் இருந்து நம்ம சிக்கந்தர் அண்ணா தான் எல்லாருக்குமான ஒரு சூப்பரான காலை வணக்கத்தோட அனுபவி ராஜா அனுபவி படத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க. ஸோ இதோட நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியுமே நிறைவுக்கு வந்தாச்சு. அடுத்ததான் நேசகரங்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு வந்து சனிக்கிழமனால ஒரு சூப்பரான தலைப்பில் வந்து நான் தான் உங்கள் கூட தொடர்ந்து பேசுகிறதுக்காக வர்றேன். உங்களுடைய கருத்துக்களையும் அதே சமயம் அதை பற்றின ஒரு சில அனுபவங்களையும் நீங்கள் கண்டிப்பாக பகிர்ந்துக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு 2 பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
7: நல்ல

0: நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: ஏனுங்க அம்னி, சௌக்கியமா? கொஞ்சம் கம்முன்று சாமி. என்னமக்கா நல்லா இருக்கீங்களா? ஒட்டுக்கா போடாத சாமி. ஏனுங்கண்ணா சௌக்கியமா?
4: இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கேட்கும் போது என்ன தோணுது? அவ்வளோ அழகா இருக்குல்ல, காதுக்கே அப்படியே குளிர்ச்சியா இருக்குல்ல. ஸோ இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே அமைய போகுது. நேரம் சரியாக 10:02 கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட இன்னைக்கு தொடர்ந்து பேச போறது நான் நிவாஷ்னி மற்றும்
3: அமளி ஜெனிஃபர்.
4: ஸோ தமிழ் மொழியோட அழகே அதோட வட்டார வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது ஒவ்வொரு பொருளை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான வார்த்தைகள்ல சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்து அடுத்ததா வந்து சில வார்த்தைகள் நம்ம ஊர்ல மட்டுமே பயன்படுத்தக்கூடியதா இருக்கும், சில வார்த்தைகள் வந்து வெளியூர்லயுமே பயன்படுத்துவாங்க.
3: சில வார்த்தைகளை கேட்டாலே இது மதுரை பக்கம் பேசுற மாதிரி இருக்கு, இது நெல்லை பக்கம், இது கோவை பேச்சு, இது ராமநாதபுரம் ஏரியான்னு உடனே கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் நம்ம மொழியோட பலம். ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் தனி அடையாளம், தனி மண்வாசனை, தனி உச்சரிப்பு. அதனாலதான் நம்ம தமிழ் மொழி இவ்வளவு வண்ணமயமா இருக்குது. சில இடங்கள்ல இம்புட்டுனா இவ்வளவுன்னு அர்த்தம், சில ஊர்கள்ல கொஞ்சோண்டு அப்படின்னா கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம், சில பகுதியில் கிளம்பு கிளம்பு அப்படின்னா கிளம்புன்னு அர்த்தம். இப்படி வார்த்தைகள் மாறினாலும் அர்த்தம் ஒண்ணுதான்.
4: கண்டிப்பா இந்த ராமநாதபுரமும் மதுரையும் லைட்டா ஒண்ணு போல அப்படியே வார்த்தைகள்ல சிங்க் ஆகும். ஏன் அப்படின்னு தெரியாது, பக்கத்துல உள்ளனாலயா அப்படின்னு கூட தெரியாது. நிறைய பேர் வீடுகள்ல இன்னுமே இந்த வெரசா கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது சீக்கிரமா கிளம்பு அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இங்க நம்ம ராமநாதபுரத்திலயும் அதிகமா பயன்படுத்தப்படுது, மதுரையிலயுமே பயன்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் ரொம்ப கோபம் வந்துச்சு அப்படின்னா, பெரிய சண்டைலாம் நடக்குது அப்படின்னா ரொம்பலாம் எகிராத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து இங்க மட்டும் கிடையாது, மதுரையிலயுமே அதிக அளவுல பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒன்னா, அதுக்கப்புறம் ஒட்டுக்கா இப்படிங்கிற வார்த்தை நம்ம ஊர் சைடும் சரி, அதே மாதிரி மதுரை சைடும் அதிகமா பயன்படுத்தப்படுது. இந்த மாதிரி வட்டார சொற்கள் அப்படின்றது அந்தந்த மாவட்டத்துக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அந்த மாதிரி உங்க ஊர்ல மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேச்சு வழக்கு சொற்கள் என்னென்ன, அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களா நம்ம நிகழ்ச்சியில பகிர கால் பண்ணுங்க 7094439999. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த வார்த்தைகளுக்குள்ள அழகான ஒரு விஷயம் கூட அமைஞ்சிருக்கும். ஸோ உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா பகிர்ந்துக்கோங்க. உங்களுடைய பகுதி மட்டும் இல்லாம எனக்கு இந்தந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னா கூட நம்ம நிகழ்ச்சியில நீங்களுமே தொடர்ந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆனோ காது குத்து வழக்காப்பு பிறந்த நாள்னு உங்க வீட்டு பங்கா இருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்காகவே இருக்க 10 to 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைங்களுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
3: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
2: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 10:17. இன்னைக்கான நிகழ்ச்சியில இந்த வட்டார வழக்கு பத்தி நாமளும் நிறைய விஷயங்களை அப்படியே கலகலன்னு பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு நேரத்துல ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்தும் நம்ம எந்த வட்டார வழக்கு வந்து கத்துக்கலாம் அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ராமநாதபுரம் மாவட்டம்.
2: சொல்லுங்க அண்ணா, உங்க பேரு?
3: என் பேரு பூபாலன்.
2: ஓகே அண்ணா, இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப நம்ம மாவட்டத்துக்குள்ளே இந்த ஒரு வார்த்தை ரொம்ப புதுசா இருக்கும் மத்தவங்களுக்கு கேக்கும் போது, ஆனா நம்ம மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அது என்ன ஒரு அந்த பேச்சு வழக்கு சொல். ஆமா, நான் இப்ப நம்ம மாவட்டத்துக்குள்ள மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு பேச்சு வழக்கு சொல் அது
3: என்னது?
2: கண்டிப்பா, ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே டிஃப்ரெண்டா இருக்கும். அதுல நம்ம ஊர்ல மட்டும் ஸ்பெசிபிக்கா இது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அது
3: என்னது?
2: ஓகே, நான் இப்ப மதுரையோட பாஷைகள் அந்த ஊர் பேச்சு வழக்கு சொல் ஏதாவது நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, நான் அது சொல்லுங்கண்ணா. எந்த ஊர் பரவாயில்ல, நீங்க வந்து தாராளமா சொல்லலாம். என்ன சொல்லுவீங்க? ஓகே, நான் இன்னுமே நீங்க வந்து நிறைய விஷயங்கள் பகிர்வீங்க அப்படின்னு நினைச்சிருந்தோம். பரவாயில்லனா இருக்கட்டும். உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? நமக்காக பகிர்ந்துகிட்டாங்க. இருந்தாலுமே அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்களை நம்ம சொல்லிதான் ஆகணும். அதே மாதிரி நம்ம ராமநாதபுரம் மாவட்டம்னு பார்த்தோம்னா நம்ம ஊர்லயுமே நிறைய பேச்சு வழக்குல நிறைய சொற்கள் இருந்தாலும் நம்ம வந்து இப்ப வந்து ரொம்ப எல்லாருமே இங்க மிங்கிள் ஆயிட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம ஊர்ல மதுரை பாஷையை கேட்க முடியுது, அதே மாதிரி நெல்லை பாஷை அதிகமா கேட்க முடியுது. குறிப்பிட்டு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல உள்ள அதிகமான சொற்கள் இங்க வந்து அப்படியே கிடக்குது. கோயம்புத்தூர் சொற்கள் அதிக அளவு கிடக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடக்குது. அதுல இருந்தாலுமே மதுரை அந்த ஊர் பேச்சு வழக்கு சொற்கள் அப்படியே நம்ம ஊர்ல கொஞ்சம் மெருகேறிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். உதாரணத்துக்கு யாராவது ஏதாவது சண்டை போட்டாங்க அப்படின்னா அவங்க கிடக்குறாங்க அவங்க எல்லாம் பெரிய ஆளா, அந்த மாதிரியான ஒரு வார்த்தையா இருக்கட்டும். இல்ல எங்கேயாவது நம்ம வீட்டு பசங்களும் எங்கேயாவது போயிருக்காங்கன்னா நம்ம வீட்டுல உள்ள அப்பா இல்ல வேற தாத்தாவோ வந்தாங்கன்னா பயலுக எங்க, பயலுக என்ன பண்றாங்க, அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து நம்ம ஊருக்குள்ளயுமே சாதாரணமா வந்து புழங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி தமிழோட ஸ்பெஷல் அப்படிங்கறதே அதோட வட்டார வழக்கு தான். ஸோ ஒவ்வொரு மாவட்டத்தையும் சரி, ஒவ்வொரு ஏரியாக்கள்லையும் சரி, நம்ம வந்து வித்தியாச வித்தியாசமான வார்த்தைகளை பயன்படுத்துறோம். அந்த மாதிரி உங்களுடைய பகுதிகளிலேயோ இல்ல உங்களுடைய ஊர்களிலேயோ என்னென்ன மாதிரியான அந்த பேச்சு வழக்கு சொற்கள் இருக்கு அப்படின்றத நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கோங்க. அடுத்ததான் இந்த தமிழ் மொழியோட சிறப்பு பத்தி நம்மளுடைய அமளி ஜெனிஃபர் அக்கா வந்து இதை விட சூப்பராகவே சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லுங்க அக்கா.
4: ஒரே தமிழ் மொழி தான், ஆனா தமிழ்நாட்டுல 38 மாவட்டங்கள் இருக்கே, அந்த 38 மாவட்டங்கள்லயும் தமிழ் ஒரே மாதிரி பேசப்படுறது இல்லைல. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒவ்வொரு பகுதியும் தனித்தனி அரசர்களோட ஆட்சியில இருந்துச்சு. அந்த பகுதியில வாழ்ந்த மக்களோட வாழ்க்கை முறை, தொழில், அக்கம் பக்கத்துல இருந்த மொழிகளோட தாக்கம், இது எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு ஊருக்கும் தனித்தனி பேச்சு வழக்க கொண்டு வந்துருச்சு.
2: கண்டிப்பா, நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும் வட்டார வழக்கு வர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்றத நம்மளுடைய அக்கா சொல்லிட்டாங்க. நம்மளுடைய வாழ்க்கை முறையும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் தான் அப்படின்றத நான் உங்க கூட சொல்லிட்டு அடுத்தது

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:31 பாம்பன்ல இருந்து பாண்டியனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கேட்ட ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு பேச்சு வழக்கு அப்படின்னா, இது இந்த பெங்களூர் தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த சென்னை பெங்களூர் பார்டர் இருக்கிற ஏரியாவில் இருந்து திருவண்ணாமலை வரைக்கும் இந்த ஒரு ஸ்லாங்கை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை லைட்டாக பேசணும் அப்படின்னா, இப்போ எந்த இடத்துலலாம் உயிர்மை எழுத்துக்கள் வருதோ அது பக்கத்தில் மெய் எழுத்துக்கள் போட்டு பேசுவாங்களாம். உதாரணத்துக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்துப்போமே, அதை வந்து அந்த ஊர் ஸ்லாங்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, என்ன சொல்லுன்னு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். சாப்பாட்டுல குழம்பூத்துங்க இப்படி ஒரு முழு வாக்கியம் இருக்கு அப்படின்னா, சாப்பாட்டுல கோயம்பூத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் சொல்லுங்க அப்படின்றத சொல்லுமா அப்படின்ற மாதிரி, அந்த ஒரு உயிர்மை எழுத்துக்கள் வர்ற இடத்துல எல்லாம் மெய் எழுத்துக்கள் போட்டு பேசுற ஒரு பழக்கம் அந்த ஒரு ஊர்ல இருக்கு. அந்த ஊர் பேச்சு வழக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத பாம்பன்லேருந்து பாண்டியனா வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றிகளையும், இப்படி ஒரு புது வார்த்தையை நமக்காக சொல்லி கொடுத்ததுக்கு இன்னொரு நன்றிகளையுமே சொல்லிக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, நிறைய இடங்களில் பேச்சு தமிழ் அப்படின்றது வந்து ரொம்ப வந்து அப்படியே அந்த ஊரோட கெத்தை காமிக்கிற மாதிரியே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு மதுரையை எடுத்துப்போமே, சரி விடுடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு வார்த்தையை சொன்னோம் அப்படின்னா, அங்கே வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமாக உலட்டி விடுடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. டென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு மண்டையை காய வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். நல்லா இருக்குது அப்படின்றத நம்ம சாதாரணமாக ஒரு பொருளை பார்த்து சொல்லிடுவோம். ஆனால் அங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உருத்தா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு வார்த்தைகள்லையே தெரிஞ்சுக்கலாம் அந்த ஊரில் எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை தவிர ஓவராக பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ரூட்டாக பேசுகிறாங்கடா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வரும். இந்த மாதிரி உங்கள் ஊர் பேச்சு வழக்கு சொற்கள் என்ன அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கோங்க. அடுத்ததாக களத்திலிருந்து பொண்ணுத்தாய் இணைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: என்ன சொல்லுவோம் நீங்க வெளியூர் போய் கேட்ட மாதிரியான வார்த்தைகள்
4: என்ன
2: நிறைய பேர் இந்த மாதிரி பேச்சு வழக்கு சொற்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு புரியாது. அது ஒரு விஷயமா இருந்தாலும், என்ன இதெல்லாம் ஒரு பாஷையா, இதெல்லாம் ஒரு விஷயமா, என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய நேரங்கள்லையும் தோணிடும். அது சில கொச்சை வார்த்தைகள் மாதிரி நம்ம காதுகள்லையுமே விழுகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஆனால் வட்டார வழக்கில் அதுதான் சிறப்பான ஒரு விஷயம். அது எந்த வகையிலையுமே கொச்சை வார்த்தைகள்லாம் கிடையாது. அந்த பகுதியோட அந்த ஒரு வாழ்க்கை முறையை வச்சு தான் அந்த வார்த்தைகள் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆய்வாளர்களுமே இதை கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. இதை தவிர நம்மளுடைய அக்காவுமே ஒரு விஷயம் சொன்னாங்கல்லையா, இப்போ நிறைய வீட்டில் திட்டுலாம் வாங்கிட்டோம் அப்படின்னா வேற வேற சைடு என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி என் வீட்டில் வை வாங்கிடா அப்படின்னு சொல்லுவாங்க, காரமா இருக்கு அப்படின்றத சொல்லுவோம் அப்படின்னா, அவங்க ஊர் சைடு வந்து ரொம்ப உரைக்குது, இந்த மாதிரியான பல வார்த்தைகள் அப்படின்றது பல மாவட்டங்களுக்கும் சரி பல ஏரியாக்களுக்குமே வித்தியாசப்படுமா, இதை நாமளுமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் வந்து ஒரு சில மாவட்டங்களோட ஒரு சில பேச்சு வழக்கு சொற்களோட வந்திருக்காங்க நம்மளுடைய அமளி ஜெனிஃபர் அக்கா, சொல்லுங்கக்கா.
5: வட்டார வழக்கு சொற்களுக்கு பேர் போன மாவட்டம் திருநெல்வேலி தான்.
4: இங்க இருக்கிற பேச்சு வழக்குல தூய தமிழ் சொற்களும் தனித்துவமான தெக்கத்தி சொலவடைகளும் இன்றளவு மக்களால அதிகமா புழக்கத்துல இருக்கு. கோவை, மதுரை இந்த ரெண்டு மாவட்டங்களும் வட்டார வழக்கு சொற்களுக்கு பேர் போன மாவட்டங்களாம். நம்மள சில பேர் கேட்டிருப்போம், நல்லா ஒரு வட்டா சோறு சாப்பிடு அப்படின்னு. இந்த வட்டா அப்படிங்கிறது எதுல இருந்து வந்துச்சுன்னா, வட்டில் அப்படின்னா தட்டு. இது பெரும்பாலும் நெல்லை மதுரை பகுதிகளில் பேசப்படுற வட்டார சொல்லலாம். ஆனா இப்ப நம்மள நல்லா ஒரு வட்டா சோறு சாப்பிடு அப்படின்னு நம்மளுமே இப்ப பேச ஆரம்பிச்சிட்டோம். கொங்கு தமிழ் அல்லது கோயம்புத்தூர் தமிழ்ன்றது கொங்கு நாட்டில் பேசப்படும் வட்டார வழக்கு மொழியா. இந்த வட்டார வழக்கு மொழியை கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள் வடபகுதிகளில் வாழ்ற மக்களால் பேசப்படுது.
2: கண்டிப்பா வட்டார வழக்கு அப்படின்னு வந்துட்டாலே அந்த கொங்கு தமிழ் கோவை அந்த சைடு இல்லாம இருக்கவே இருக்காது. அது வந்து கேக்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும். உதாரணத்துக்கு கோவை சரளாலாம் சரளமா வந்து இந்த மாதிரி கொங்கு தமிழ் பேசுவாங்க, அப்ப அழகா இருக்கே அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் இந்த குட் நைட்ல நடிச்ச மணிகண்டன் அவங்க அதிகமான இன்டர்வியூல எல்லாம் இந்த கொங்கு தமிழ் பேசும்போது சே இப்படி இருக்கே வட்டார வழக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள் தோணும். சோ அந்த கொங்கு தமிழ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. அடுத்ததா ஒன்ஸ் மோர் படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் ஒன்று வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: என்ற பேச்ச கேட்க மாட்டியா? ஒன்ற போக்கே சரியில்லையே. இப்படியான வார்த்தைகளை கேட்கும்போது நிறைய பேருக்கு இந்த நாட்டாமை படம் வந்து ஞாபகம் வரும். ஆனால் எனக்கு என்னமோ ஞாபகம் வந்தது இந்த கொங்கு தமிழ் தாங்க. அந்த கொங்கு தமிழில் ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பிட்டு இது வந்து இந்த கோயம்புத்தூர் சைடில் அதிக அளவு நிறைய மக்கள் வந்து பேசுவாங்க. தமிழில் வந்து வட்டார வழக்கு அப்படின்றது நிறையவே இருக்குது. ஒவ்வொரு பகுதியிலையுமே அந்த ஒரு பகுதிக்கு ஏத்தாப்புல வட்டார வழக்கு அப்படின்றது சொல்லப்படுது. ஒரு மொழி அந்த ஒரு நிலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தனி இசையோட சொல்றது தான் வட்டார வழக்கு. உதாரணத்துக்கு நிறைய பேர் ஏனுங் வாங் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஒரு தனி இசையோட சொல்றது தான் அந்த வட்டார வழக்கோட ஸ்பெஷலே. இதை தவிர சென்னை, தஞ்சை, மதுரை, நெல்லை, கோவைன்னு ஒவ்வொரு பகுதிக்குமே ஒவ்வொரு வட்டார வழக்கு அப்படின்றது இருக்குது. சென்னையில் பேசுகிற மாதிரி கோவையில் பேச மாட்டாங்க, தஞ்சையில் பேசுகிற மாதிரி நெல்லையில் பேச மாட்டாங்க. என்னதான் இந்த நெல்லைக்கும் குமரிக்கும் கொஞ்சம் ஒற்றுமை இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நெல்லையில் பேசுகிற பாஷை வேற, குமரியில் பேசுகிற பாஷை வேற. ஸோ நல்ல வேறுபாடுகள் அப்படின்றது உத்து பார்த்தா அப்படியே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வட்டார வழக்கில் சொல்லும் போது என்ன ஒரு வார்த்தை கொஞ்சம் வந்து இப்படி இருக்குதே, தப்பாக இருக்குதே அப்படின்னு நமக்கே தோணும். ஆனால் ஒரு மொழியோட பழமை அப்படின்றது அது சொல்லப்படுற விதத்திலையும் அதோட அந்த இசையிலையும் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் ஊர் சைடு இல்லை உங்கள் ஏரியா சைடு, ஏன் நம்ம ஊர்லேயே நிறைய பேர் எனக்கு இந்த ஒரு பாஷை வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், என் ஃப்ரெண்டுகிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட அந்த பேச்சு வழக்கு சொற்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் நீங்களுமே தாராளமாக பகிரலாம். பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக கூட உங்களுடைய பதிவுகளை வந்து பதிவிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததான் வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படத்திலிருந்து ஒரு அழகான ஒரு பாடல் ஒன்று வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது முற்பகல் 11 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:05 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. இப்ப நம்ம கூட ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய அந்த வட்டார வழக்கு சொல் இல்ல பேச்சு சொல் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: வணக்கம். அன்பு தங்கை நிவாசினிக்கு வணக்கம். சேலம் அமானி குண்டலாம்பட்டி காட்டூர் கே கே கணேசன்.
2: ஓகேண்ணா, இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுடைய அந்த சேலம் மாவட்டம் அப்படின்றது பேச்சு வழக்குக்கு எப்படி பெயர் போனதா எப்படி?
3: இல்லைங்கம்மா, அந்த அளவுக்கு சேலம் மாவட்டத்துல பேச்சு வழக்கு வந்து கோவை மாவட்டம் தான்மா இன்னைக்கு தமிழகத்திலே நம்பர் 1.
2: அந்த வட்டார சொல்லல.
3: ஆமா, நம்ம அவங்க பேசுறத கேட்டாவே நமக்கு ஆசையா இருக்கும். அதே மாதிரி அதை ஒட்டி உள்ள ஈரோடு.
2: ஓகேண்ணா,
3: அந்த வார்த்தையே பாத்தீங்கன்னா மரியாதையா இருக்கும்.
2: கண்டிப்பா
3: வாங்க போங்க அப்படின்ட்டு. அதே வந்து நீங்க தென் மாவட்டத்துல சில மாவட்டங்கள்லாம் வாழா போலாம் வாங்க.
2: ஆமா,
3: குறிப்பா மதுரையில கூட எனக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க, அங்க கூட அந்த மாதிரி பேசினாங்க.
2: உங்களுடைய சேலம் மாவட்டத்துல எந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் இருக்குன்னு ஏதாவது தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா?
3: இங்க வந்து பெண்களுக்கு அதிகபட்சமா மரியாதை குடிக்கிற வகையில வாமா போமா கண்ணு பொண்ணு இந்த மாதிரி பெண்கள் இடத்துல பேசும்போது கிராம பகுதிகள்லாம் அந்த மாதிரி தான் பேசுவாங்க.
2: ஓகேண்ணா, இப்ப உங்க ஊர்ல இந்த ஒரு பொருளுக்கு நாங்க இந்த வார்த்தையை தான் சொல்லுவோம், ஆனா வேற ஒரு ஊர்ல இதை சொல்றாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதா?
3: கண்டிப்பாம்மா. இப்போ நாங்க இதே தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் ஒகேனக்கல் போற வழியில நானும் எங்க மனைவி ஒரு 6 ஆண்டு அங்க இருந்தோம்.
2: ஓகே,
3: அப்ப சேலத்துல மொழிக்கும் அந்த மொழிக்கும் வித்தியாசம் நிறைய இருந்தது. வந்து அங்க இருக்கக்குள்ள அந்த அக்கா லட்சுமின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, எங்க மனைவி கூப்பிட்டு அந்த மானத்தை எடுத்து வாழ்னாங்க. மானத்தை எடுத்து வாழணும்னா எங்க வீட்டுல வந்து என்கிட்ட அசாம என்ன அந்த அக்கா மானத்தை எடுத்துட்டு வர சொல்லுது. அப்ப நான் அதுக்கு முன்னாடி அதுல கேள்விப்பட்டு வச்சிருந்தேன்.
2: ஓகே,
3: மானமானா அரிசி அளக்கக்கூடிய படி.
2: ஓகேண்ணா, ஓகே, அளக்கு.
3: அளக்கு, நீங்க சேலத்துல படியுமா? அதுக்கு தென் மாவட்டங்கள அளக்கு. அதே போல இது தப்பளத்தை எடுத்துட்டு வாழ்னாங்க.
2: அப்படின்னா என்னதுன்னா,
3: தப்பளம்னா மூட்டை தைக்கிற கோணி ஊசி இருக்குல்ல, அங்க நம்ம தென் மாவட்டத்துல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல.
2: கோணி ஊசி தானா சொல்லுவாங்க?
3: அந்த மூட்டை தைக்கிற கோணி ஊசி பேரு தப்பளம்.
2: தப்பளம்.
3: அப்புறம் சனிக்கு எடுத்துட்டு வாங்க கொள்ளைக்கு போலான்னாங்க. கொள்ளைக்கு போலாங்கிறாங்க. கொள்ளைன்னா காடு, காடு, கொள்ளைங்கிறது காடு.
2: ஓகே ஓகே.
3: சனிக்குனா மம்முட்டி, அதான் அங்க தென் மாவட்டத்துல என்ன சொல்றாங்கன்னு தெரியல.
2: மம்முட்டி தானா?
3: மம்முட்டி. இது மாதிரி பாத்தீங்கன்னா சேலத்துக்கும் ஒட்டி உள்ளது. அது என்ன சொல்ல போனா சேலம் மாவட்டத்துல இருந்து பிரிஞ்சு போனதுதான் தருமபுரி.
2: ஓகே,
3: வந்து ஏகப்ப ஒவ்வொரு சொல்லுக்குமே அப்புறம் மண்டுக்கு போலாமாம்பாங்க. மண்டுக்கு போலான்னா நம்ம எருதாட்டம் எல்லாம் நடத்த முடியலாக்க, அந்த காளி ஆட்டத்துக்கு என்ன சொல்லுவோம்?
2: காளி ஆட்டம் தானா சொல்லுவாங்க பெரும்பாலும்.
3: இல்ல இல்ல, மைதானம்.
2: ஓகே,
3: மைதானத்துலதான் எருதாட்டம் இது மாதிரிலாம் காளி ஆக்கிற இடத்துல நடத்துவாங்க. அங்க அது வந்து மண்டு,
2: அதாவது கிரவுண்டுக்கு பேரு மண்டு.
3: மண்டு மண்டு மண்டு எல்லாம் எல்லாமே உங்களுக்கு நம்ம சேலத்துக்குமே அந்த பகுதிக்கு தருமபுரி பகுதிக்குமே நிறைய வித்தியாசங்கள்.
2: ஓகே, உங்களுக்குமே சில வார்த்தைகள் புரியாமதான் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் கத்துக்கிட்டீங்க.
3: ஆமா, ரொம்ப அது ரொம்ப நாள் ஆச்சு, அது ஒவ்வொன்னு நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள ரொம்ப நாள் ஆயிடுச்சு.
2: ஓகே, நான் இப்ப உங்களுக்கு வந்து கொங்கு தமிழ் வந்து கொஞ்சம் தெரியுமா அப்படி இப்படின்னு?
3: எனக்கு நான் கேட்க ரொம்ப ஆசைப்படுவேன், ஏன்னா எங்க உணவகத்துக்கே பாத்தீங்கன்னா கோவை ஈரோடு பகுதியில இருந்து அதிகமா சேலம் வருவாங்க, எங்க உணவகத்துக்கே வருவாங்க. அவங்க பேசுறது எனக்கு ஆசையா இருக்கும், அது அது எப்படி சொல்றேன்னு தெரியல, அந்த மாதிரி பேசுவாங்க.
2: சரி, உங்களுக்கு ஒரு சில ரெண்டு வார்த்தைகள் ஏதாவது தெரியுமா, தெரிஞ்சா சொல்ல முடியுமா?
3: சத்யராஜ் பாண்டியல் தான் சொல்றேன், என்னம்மா கண்ணு. சத்யராஜ் நல்லா சத்யராஜ் தான் அந்த கோவை கொங்கு மண்டலத்தை தமிழ் நல்லா பேசுவாரு
2: கண்டிப்பா.
3: அதே மாதிரி இவங்க பேசுவாங்க
2: நாங்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப புதுசா இருந்துச்சு கேக்குறதுக்கு.
3: ஆமா கண்டிப்பா, நிறைய மாவட்டத்துக்கு மாவட்டம் உங்களுக்கு வித்தியாசம் வருது. அதே நீங்க இப்படி கடலூர் இந்த பக்கம் போனோம்னா அங்க ஒரு மாதிரி, அந்த இந்த சொன்ன பொருட்களும் அந்த பக்கம் ஒரு மாதிரி சொல்றாங்க. அதனால மாவட்டத்துக்கு மாவட்டம் வித்தியாசங்கள் இருக்கு. அதுல தருமபுரியும் சேலமும் ஒரே மாவட்டமா இருந்து பிரிஞ்சு போன மாவட்டத்துல ஒரு எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு 70 கிலோமீட்டர் வித்தியாசம்
2: தான்.
3: இதுக்குள்ள இவ்வளவு மாற்றங்கள் இருக்கு.
2: கண்டிப்பா நிறைய வார்த்தைகள் இன்னைக்கு நாங்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம் உங்க வாயிலா. ரொம்ப நன்றி. அண்ணா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு வந்து ஒரு நிமிஷமா, படம் வந்து பாம விஜயம், பாடல் வந்து வரவு எட்டனா செலவு பத்தனாங்கிற பாடல்.
2: கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி அண்ணா.
3: நன்றிமா.
2: நம்ம சேலத்துல இருந்து கணேசனா, இந்த தருமபுரி மாவட்டத்து மாவட்டம் வந்து அவங்களுடைய அந்த சேலம் மாவட்டத்துல இருந்து பிரிஞ்சு போனதுதான். ஆனா ரெண்டுத்துக்குமே பயங்கரமான வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வார்த்தைகள் நமக்காக சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. தப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கொள்ளை சனி இந்த மாதிரியான பல வார்த்தைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ணனுக்கு ஒரு நன்றிகளையும் சொல்லிட்டு அடுத்ததா களத்துல இருந்து நேயர் அணு இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய அந்த ஒரு சில பேச்சு வழக்கு சொற்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம் அக்கா, உங்க பேரு அப்புறம் உங்களை பத்தி சொல்லுவாங்க?
5: என்னோட பேரு அனு, ஹவுஸ் ஒய்ஃப்.
4: அக்கா, இப்ப ஒவ்வொரு ஊருக்குமே ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்லாங் அப்படிங்கறது வந்துருக்கும், அந்த ஊருக்கான ஒரு வட்டார மொழி. அப்படி இப்ப நீங்க உங்களோட வீட்டுல குறிப்பிட்டு பயன்படுத்தக்கூடிய சில பொருட்களுக்கு இல்ல சில வார்த்தைகளுக்கான ஒரு வட்டார சொல்லலாம் என்ன சொல்லுவீங்க?
5: எங்க வீட்டுல தோசை தரணி வந்துட்டு சட்டாப்பைன்னு சொல்லுவோம். என் பக்கத்து வீட்டுல எல்லாம் வந்துட்டு தோசை தரணி தான் சொல்லுவாங்க. பாத்திரம் விளக்குறது வந்துட்டு ஏலம் கழுவுதுன்னு சொல்லுவோம். டம்ளருக்கு வந்துட்டு லோட்டான்னு சொல்லுவோம். அது லோட்டாங்கிறது இப்ப வழக்கத்துல இல்லை, நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க தாத்தா பார்த்தாலும் யூஸ் பண்ண வார்த்தைகள். அது கிண்ணத்துக்கு வந்துட்டு பீரிஸ்ன்னு சொல்லுவோம்.
4: இதெல்லாம் எந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆரிஜினான வார்த்தை? நம்ம பகுதியில் உள்ளதானா?
5: நம்ம பகுதின்னு சொல்ல முடியாது, ஏன்னா வெவ்வேறு இடத்துல இருந்து தான் நம்ம ஊர்ல வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. பெரும்பாலும் இந்த மங்களம், வைப்பார், நடிப்பூர் இங்கே உள்ள வார்த்தைகள் தான்.
4: ரொம்ப அருமையாக உங்களை கருத்துக்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. புதுசாக ஒரு 2-3 வார்த்தைகளை கற்றுக் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிக்கா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்கள்?
5: சீதாராமம்லேருந்து குருமுகி.
4: நன்றி.
5: நன்றி.
2: இந்த மாதிரியான வார்த்தைகள் கண்டிப்பா நம்ம ஊருக்குள்ள பெரும்பாலான இடங்கள்ல கேட்க முடியும். நானும் ஸ்கூல் டைம்லாம் படிக்கும் போது இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுவாங்களா, கண்டிப்பா உங்கள்கிட்ட நம்ம கேட்டுதான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகள் வந்து சொல்லி கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த வீடெல்லாம் கூட்டு பெருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனா ஒரு சில பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வீடை தூத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து குடி அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி பேசுவோம் இல்லையா, அதுக்கு வந்து தண்ணி வாத்து வரியா அந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் செப்பல் போட்டு வருவோமா அப்படின்னு கேட்டால் செருப்பு தொட்டு வாவேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய வார்த்தைகள் வந்து நம்ம ஊருக்குள்ளேயே பேச்சு வழக்கு சொற்களாக நிறைய பேருக்கு புரியாமலே இருக்குது. ஆனால் புரியாமல் இருந்தாலும் அந்த வட்டார வழக்கு அப்படின்றது எப்போவுமே அழகு தான். குறிப்பிட்டு இந்த கொங்கு தமிழ் வந்து நிறைய பேருக்கும் பிடித்த ஒரு தமிழ். அதில் வந்து திசைகளை குறிக்கிறதுக்குமே இந்த மாதிரியான பேச்சு வழக்கு சொற்களை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க இன்னும் வர. அதாவது எது எதுக்கு அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, இந்த கிழக்கு இருக்கு இல்லையா, கிழக்கால போங் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லை மேற்கு அப்படின்னா மேற்காலேருந்து வர்றேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. வடக்கில் இருக்கு அப்படின்னா வடக்கில் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான திசைகளை குறிக்கிறதுக்குமே கொங்கு தமிழில் ஒரு அழகான விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் பேச்சு வழக்கு சொற்கள் இல்லை அப்படின்னா எங்கள் பகுதியில் இப்படி ஒரு பேச்சு வழக்கு சொல் இருக்குது அப்படின்னு கூட நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் நீங்களும் பகிரலாம் அப்படின்றத சொல்லிட்டு பாடல்கள் வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: சம்மர்ல குளுகுளனே இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு. ஆனமலை டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரூமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000. ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: வரவு எட்டனா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துண்டனா?

வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொறுத்தாரு அப்பா வாழ்வது பொறுத்தாரு வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொறுத்தாரு அப்பா வாழ்வது பொறுத்தாரு வாடகை சோபா

0: ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.

0: நேரம் சரியாக 11:25 நம்ம கூட ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க. எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாமக்கல் மாவட்டத்திலேருந்து. யாரு அவங்களுடைய பேச்சு தமிழ் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்
1: சார். வணக்கம் சார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலிருந்து லோகநாதன் பேசுறேன்
0: சார். சொல்லுங்க நான், இப்போ உங்க ஊர்ல வந்து இந்த பேச்சு தமிழ் வந்து எந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்குதா இல்ல எப்படி இருக்குது?
1: ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்தோம்னாலுமே இங்கேயும் அங்கேயும் பாசை நிறைய மாறுபடுது. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் ஒப்புட்டு சொல்லுவாங்கல்ல, இந்த பக்கம் எல்லாம் இங்க எல்லாம் வந்து தேங்காய் ஒப்புட்டு பருப்பு ஒப்புட்டுன்னு சொல்லுவாங்க இந்த பக்கம். ஆனா அங்க வந்து உளியும் என்னமோ சொல்றாங்க. அந்த ட்ரெயின்ல தேவாரம் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்பதான் அந்த பேரைய கேள்விப்பட்டேன் சார்.
0: போலின்னு தான்
1: நினைக்கிறேன்னா அத வந்து இந்த பக்கம் எல்லாம் ஒப்புட்டுன்னு சொல்லுவாங்க சார். அந்த மாதிரி அதே மாதிரி நாம என்ன சொல்லுவோம், ஜனலை திறந்து வையு அப்படின்னு சொல்லுவோம் மேக்சிமம். ஆனா நம்ம இந்த சைடு பாத்தீங்கன்னா ஜனலை
0: நீக்கி
1: வைங்க, அதே மாதிரி கதவை சாத்துன்னு சொல்ல மாட்டாங்க, கதவை அடைச்சு வையு.

0: ஓகே.
1: அந்த மாதிரியான பாசைகள் இங்க அதிகமா இருக்கும். அதாவது திறந்து வெயின்னு போட ஒரு மாதிரி இருக்கும், நீக்குங்கிறது நல்லா ஜெனிவலா இருக்கும். அந்த மாதிரியான பேச்சுகள் இங்க அதிகமா இருக்கும்.
0: ஓகே, நான் சூப்பரான அந்த கொங்கு தமிழ்ல இருந்து கொஞ்சோண்டு சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து மத்த மாவட்டங்கள்ல ஏதோ ஒரு வட்டார வழக்கு பேசும்போது இது என்ன நமக்கு புரியவே இல்லை, இது என்னவா இருக்கும் அப்படின்னு யார்ட்டையாவது போய் ஏதாவது கேட்டதுண்டா?
1: அப்படி கேட்டதில்ல. ஆனா அந்த பாசை வித்தியா என்ன இப்படி வித்தியாசமா இருக்குது அப்படின்னு நான் பார்த்ததே நம்ம ராமநாதபுரம் போற மாவட்டத்திலயும் தோணுதுங்கா. அங்கெல்லாம் வந்துட்டு கோயிலுக்கு எல்லாம் வந்துட்டு அந்த ஆட்டோல எல்லாம் சுத்தி பாக்கிறதுக்கு போகும்போது அவங்க எல்லாம் அந்த கோயில வந்து சொல்லுவாங்க. அவங்க பாச பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்குது, ஏதோ அந்த பிளாக்கே டிஃபரெண்டா இருக்குதுங்க, நல்லா இருக்குது. நம்ம இந்த தமிழ்ல நம்மளால பேசவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா பாக்குற மாதிரி தான் தெரிஞ்சு.
0: உங்களுக்கு வந்து இந்த சைடு தமிழ் அப்படி இருக்குன்னா எங்களுக்கு அந்த சைடு தமிழ் அப்படி வந்து இருக்குது. என்ன இந்த தமிழ் இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்ட்டு.
1: அதாவது நாங்க எங்க பாத்தீங்க இந்த தமிழ்லயே பேசுறதுனால எங்களுக்கு பெருசா தெரிவிக்கல, அதே மாதிரி உங்களுக்கு அது பெருசா தெரிவிக்கல. நாங்க உங்களை பார்க்கும் போது ஆச்சரியமா இருக்குது, நீங்க எங்களை பார்க்கும் போது ஆச்சரியமா இருக்குதுங்கிட்ட.
0: கண்டிப்பா.
1: அதே மாதிரி இந்த பட்டிக்காட்டு பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா நாம என்ன சொல்லுவோம், சாயங்காலம் வரேன் அப்படிம்பா. ஆனா இங்கேயே பட்டிக்காட்டு பக்கம் புலிசாயமா
0: வரேன்,
1: புலிசாய வரேன் அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அவங்களுடைய பாசை பேசறதுக்காக ஒரு நாள் வேலை அங்க இருந்துருவாங்க.
0: ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னா நீங்க இப்ப பேசும்போது குட்டி குட்டியான வார்த்தைகள் வந்து அழகா இருந்தது உங்களுடைய அந்த பகுதியில உள்ளது. ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: சென்னை செந்தமிழ் மறந்து
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி அண்ணா.
1: நன்றி நன்றி.
0: நம்ம நாமக்கல்ல இருந்து லோகநாதன் அண்ணா வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்காக அந்த கொங்கு தமிழ் வந்து பேச வந்து ட்ரை பண்ணாங்க. ஆனா அண்ணனுக்கு வந்து அந்த அளவுக்கு முழுசா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த கொங்கு தமிழ் பத்தி நமக்காக வந்து அமளி அக்கா வந்து அழகான சில விஷயங்களோட வந்திருக்காங்க, என்னன்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: தமிழோட சிறப்பு ரா அப்படின்னா கொங்கு தமிழோட சிறப்பு ரா மற்றும் இங். என்னுடைய உன்னுடைய அப்படிங்கிறத என்ற உன்ற அப்படின்னும், என்னடா அப்படிங்கிறத என்றா அப்படின்னும் சொல்லுவாங்க. என்றான்னு கேட்ட உடனே நாட்டாம படத்தில் விஜயகுமார் அவர் தாங்க எனக்கு ஞாபகம் வர்றாங்க. அவங்க ஒரு சீனில் கூட சொல்லுவாங்க என்றா ஒன்ற பிரச்சனை அப்படின்னு. சாப்பிட்டு விட்டு குளிச்சு விட்டு அப்படிங்கிறத சாப்பிட்டு போட்டு தண்ணீர் வாத்துக்கிட்டு தண்ணீர் ஊற்றிக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்களாம். மரியாதை கொடுத்து பேசுறதுல கொங்கு தமிழை அடிச்சுக்கவே முடியாதான். ஏனுங்க சொல்லுங்க வாங்கோ போங்கோ அப்படின்னு பேசுறதுல இங்கோ போட்டு மரியாதையாக பேசுவாங்க. பெரியவங்க கிட்ட பேசும்போது இங்கோ அப்படிங்கிறத அப்படிங்கிறதுக்கு பதிலாக இங்கு போட்டு தான் பேசுவாங்க. சொல்லுங்க வாங் சரிங் இல்லைங் அப்படின்னு தான் கோவை சொல்லாமல் முழுங்கி பேசுவாங்க. இந்த பேச்சு வழக்கு முன்னாடி காங்கி அப்படிங்கிற பேரால் தான் அழைக்கப்பட்டிருக்கு.
0: என்னதான் வந்து அந்த முழுங்கி பேசினாலும் ரொம்ப ரக்கடாக பேசினாலும் அழகாக இருக்கிறது என்னமோ அந்த முழுங்கி முழுங்கி பேசுகிற சின்ன சின்ன வார்த்தைகள் தான். ஆனால் எனக்கு வந்து சமீபமாக தான் ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் தெரியும் கொங்கு தமிழில். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்றா பேச்ச கேட்க மாட்டியா, அது அது அதுவா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஒன்றை ஓகே சரியில்லையே, இந்த மாதிரியான ரெண்டு வார்த்தைகள் தான் எனக்கு தெரியும். ஸோ கொங்கு தமிழ் எப்போதுமே அழகுதான் அப்படின்றத பகிர்ந்துக்கிட்டு அடுத்ததா இரண்டு பாடல்கள் வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:37. கொங்கு தமிழில் மேக்ஸிமம் என்ற உன்ற இந்த மாதிரியான வார்த்தைகளை அதிக அளவில் பயன்படுத்துறத நம்ம படத்துலையும் பார்க்க முடியும். ஏன் சிலர்லாம் பேசியே கேள்விப்பட்டிருப்போம். இல்லை அப்படின்னா சில நடிகர்கள் வந்து இன்டர்வியூவில் கொடுக்கும் போது பரவாயில்லையே இந்த பாஷை அழகாக இருக்கே அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அந்த மாதிரி என்ற அப்படின்றது வந்து தமிழில் எந்தன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உந்தன் அப்படின்றத உன்றன் அப்படின்றத மாதிரி நிறைய படங்கள்லையும் நம்ம வந்து இந்த கோவை மாவட்டங்களுக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். கோவை மாவட்டம் மட்டும் கிடையாது, அதை சுற்றியுள்ள பகுதிகள்லையுமே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எந்தன் உந்தன் அப்படின்றது தான் தமிழில், பியோர் தமிழில் என்றன் உன்றன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். ஸோ அதை தான் கோயம்புத்தூர் மக்களுமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதை தவிர எம்பட உம்பட இந்த மாதிரியான வார்த்தைகளுமே இருக்குது. இந்த சின்ன கவுண்டர் படத்தில் கூட அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரும்போது இந்த வார்த்தைகள் வந்து பயன்படுத்துவாங்க. எம்பட காட்டுக்குள்ளே நீ நுழைஞ்சிட்ட அப்படின்ற மாதிரி, சரியாக அந்த டைலாக் என்னன்னு தெரில. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து நிறைய படங்களில் பயன்படுத்தி நம்மளால் ஆச்சரியத்தோடு கேட்க முடியுது. என்னதான் கோவை தமிழ் வந்து ஒரு இடத்துல சில இடத்துல ஃபேமஸ் நல்ல நிறைய பேருக்கு பிடிச்சாலும் திருநெல்வேலி பேச்சு தமிழ் வந்து பிடிக்காத ஆட்களே வந்து கிடையாது. அதுவும் அண்ணன் அப்படின்ற ஒரு வார்த்தையை ரொம்ப மரியாதையாக அண்ணாச்சி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அது மாதிரி ஏலே வாலே போலே இந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்கும். இவ்வளவு அப்படின்ற ஒரு சொல்லுக்கு இம்பிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பால போ, இந்த மாதிரியான நிறைய வார்த்தைகள் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் கிடையாது, இப்போ வந்து பார்த்து கவனமாக போ அப்படின்னு வச்சுக்குவோமே, அது வந்து திருநெல்வேலி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பார்த்து சூதானமாக போலே அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அதுக்கப்புறம் ரூட்டை கொடுக்காத அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம வந்து மதுரையில் கேட்க முடியும். ஸோ அந்த ஒரு வார்த்தையை வந்து அங்கே எப்படியோ சொல்லுவாங்க அப்படின்னா நடிக்காதலே, நீ நடிக்கிறது அப்படியே தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன்ல அந்த ஒரு தமிழ்ங்கிறது அழகா முடிஞ்சிரும் அப்படின்றத சொல்லிட்டு வணக்கம்.
3: வணக்கம் நிவாசினி, எப்படி இருக்கீங்க? நான் வசந்தி ரங்கநாதன், அரூர்ல இருந்து பேசுறேன்ப்பா.
2: சொல்லுங்கக்கா, எப்படிக்கா இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்ப்பா.
2: சொல்லுங்க, இப்ப உங்களுடைய மாவட்டத்துல உள்ள அந்த பேச்சு தமிழ் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸ் ஆனதுன்னு நினைக்கிறீங்க?
3: எங்க தருமபுரி மாவட்டம் வந்து எல்லாமே கலந்துதான் இருக்கு. எதுக்குன்னு தனியா எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, ஆனா எல்லாமே கலந்துருக்கு, எல்லாமே புரிஞ்சிக்க கூடிய அளவுக்கு இருக்கும். எங்களுக்கு எங்க மாவட்டத்துல வந்து ஒரு சில வார்த்தைகள் இருக்கு. இந்த பொடக்காளின்னு சொல்லுவாங்க, வீட்டுக்கு பின்னாடி பக்கம் இருக்கு இல்லையா? அது வந்து பொடக்காளி பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. அப்புறம் இந்த கொள்ளைக்கு போறது, கொள்ளையில போய் சுள்ளி பொறிக்க அந்த அப்படின்னு சொல்லுவாங்க.
2: காடு.
3: ஆமா, காட்டுல போய் அந்த விறகு எடுத்துட்டு வந்து சுள்ளி பொறிக்க அந்த அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த கொங்கு பாஷை வந்து எங்க அக்கா வீட்டுக்காரு, எங்க மாமா வந்து தூக்கநாயக்கம்பாளையம் அந்த சைடு, அதனால அவங்க சூப்பரா பேசுவாங்களா, அது கேட்கக்குள்ள ரொம்ப ஆசையா இருக்கும். அவரு அந்த இப்ப தமிழ் மட்டும் இல்ல, அந்த எங்க தெலுங்கு பாஷை கூட ஒவ்வொரு ஊருக்குமே மாறுபட்டுதான் இருக்கு. எங்க மாமா வந்து தெலுங்கு பேசினாலுமே அந்த கொங்கு பாஷையை கலந்த மாதிரியே கொண்டு வருவாரா, அது பேசுற கேட்கறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும், அந்த மாதிரி பேசுவாரு.
2: ஓகே, சூப்பர்க்கா. நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிருக்கீங்க. இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கொங்கு தமிழ் இல்ல வந்து உங்க தர்மபுரியிலேயே இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
3: தர்மபுரியில பேசுற கொங்க,
2: தர்மபுரியில என்ன மாதிரியான ஒரு பாஷைகள் வந்து அதிக அளவுல பயன்படுத்துறாங்க?
3: அதிக அளவு வந்து இந்த நார்மல் லாங்குவேஜ் தான் இங்க எல்லாமே.
2: ஓகேக்கா, ஏதாவது ஒரு வித்தியாசமா
3: இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கிராமப்புறங்கள்ல போகக்குள்ள மட்டும்தான் இந்த மாதிரி இந்த பொடக்காலின்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்க முடியும். டவுன் பக்கம் எல்லாம் வந்து அப்படி பெருசா வித்தியாசம் எல்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னாக்கா மச்சான வந்து ஓய் அப்படிம்பாங்க. அப்புறம் நிலக்கடலை இருக்குல்ல, கள்ளக்கொட்டை, அது வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க?
2: என்னதுக்கா, என்ன வார்த்தை?
3: நிலக்கடலை, அதுக்கு என்ன சொல்லுவீங்க?
2: நிலக்கடலை, வேர்க்கடலை
3: அப்படிதான் சொல்லுவீங்க. அங்க வந்து மல்லாட்டம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேசுவாங்க. எங்க மாமியாருக்கு சொந்த ஊர் திருவண்ணாமலை, அந்த பத்தின நிறைய பேசுவாங்க. எங்க மாமியார் அம்மா வந்து வரக்குள்ள இங்க நிறைய பேசுவாங்களா, இப்ப மறந்துட்டேன் நானு.
2: ஓகேக்கா, பரவாயில்லக்கா, நிறைய விஷயங்களும் அதே மாதிரி குட்டி குட்டியான வார்த்தைகள் எங்களுக்காக நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி.
3: நெல்லை மாவட்டத்துக்காரர் இங்க இருக்காங்க, எங்க கடைக்கு வந்தாங்கனாக்கா நல்லா பேசுவாங்க. வந்தாங்கனாக்கா, அண்ணே இது கொடுங்கண்ணே, இது எடுத்து வைங்கண்ணே, நான் வாரேன், அங்கிட்டு போயிட்டு வாரேன், நீங்க எடுத்து வச்சிருங்க, நான் வந்துட்டு உங்ககிட்ட பேசிட்டு அப்புறம் வாங்கிட்டு போறேனே அப்படின்னு சொல்லுவாங்க.
2: அண்ணே அண்ணேங்கிற மட்டும் சேர்த்து
3: அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி அப்படியே இழுத்து பேசுவாங்களா, நல்லா இருக்கும் கேக்குறதுக்கு.
2: கண்டிப்பா, நீங்க பேசும் போதும் அழகா இருந்ததுக்கா, ரொம்ப நன்றிக்கா. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு தெய்வ மகன் படத்துல இருந்து காதல் மலர் கூட்டம் ஒன்று வீதி வழி போகும் என்ற அந்த பாட்டு கொடுங்க.
2: கொடுத்துடலாம்க்கா, ரொம்ப நன்றி.
3: நன்றிப்பா.
2: நம்ம அரூர்ல இருந்து நம்மளுடைய வசந்தி ரங்கநாதன் அக்கா தான் வந்து அவங்களுடைய குட்டி குட்டியான விஷயங்கள், அந்த ஒரு வட்டார வழக்கு அப்படின்றத நம்ம கூட சூப்பராகவே பகிர்ந்துக்கிட்டாங்க. நம்மளுடைய நிறைய வட்டார வழக்கு இருந்தாலும் மதுரை ஸ்லாங் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா யாருனாலும் வந்து அதை ஈஸியாக கற்றுக்க முடியும். ஏன்னா இப்போ திருநெல்வேலி பாஷையாக இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் சிரமப்படுவோம். கொங்கு தமிழ் அப்படின்னா அதை வந்து கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நாலு நாளாவது சரளமாக தேவைப்படும். ஆனால் மதுரை பாஷை வந்து பல பேர்னால ஈஸியாகவும் பேச முடியும், டக்குன்னு வந்து நிறைய பேருக்கு புரியற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பேச்சு வழக்கு சொற்களை பத்தி தான் நம்மளுடைய நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே போயிட்டு இருக்குது. அடுத்ததா பாடல்கள் வருது, இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: அள்ளிட்டு போங்க.
1: பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
4: வட்டார வழக்கு சொற்கள் பத்தின பல சுவாரஸ்யமான தகவலையும் அதே சமயத்துல என்னென்ன மாதிரியான புது புது வார்த்தைகள் இருக்குது அதை பத்தி தான் நாமளுமே பேசிட்டு இருக்கோம். அந்த ஒரு வரிசையில அடுத்ததா வேலூர் மாவட்டத்துல வந்து என்ன மாதிரியான வட்டார வழக்கு இருக்கு இல்ல இருக்குதா அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டாடியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன். இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேனா, எப்படின்னா இருக்கீங்க?
5: நானும் ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன்ப்பா.
4: இப்ப நீங்க சொல்லுங்க, நான் உங்களுடைய வேலூர் மாவட்டம் இந்த மாதிரியான வட்டார சொற்களுக்கு ஃபேமஸா இல்ல எப்படி?
5: ஆமாமா, பயங்கரமா சென்னை பாஷை தான்ப்பா நாங்க பேசுவோம். ஏன்னா வேலூர் வந்து சென்னை பக்கத்துலதானே இருக்கு. அதனால யாரையாவது பார்த்தா அண்ணாட்ட அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா மரியாதையான ஒரு வார்த்தை சார் அப்படிங்கறதுக்கு ஈக்குவல். அதுக்கப்புறமா வந்து ஆமா, சாப்பாடு வந்து காலையில டிஃபன் அப்படின்னா நாஸ்தா அப்படின்னு சொல்லுவோம். நாஸ்தாச்சா, நாஸ்தா
4: அப்படின்ட்டு சாப்பிட்டாச்சா அப்படின்னா எப்படி கேப்பீங்க?
5: நாஸ்தா ஆச்சா அப்படின்னு கேப்போம் காலையில. அப்புறமா மத்தியானம்னா சோறு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேப்போம். அப்புறமா ஈவினிங் அப்படின்னா டிஃபன் அப்படிங்கறது டிஃபன் அப்படிமோ, டிஃபன் ஆச்சா அப்படிம்போம். அது மாதிரி அதுக்கப்புறமா வந்து இந்த உட்காருங்க அப்படிங்கும் பொழுது குந்திக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம்.
4: ஓகேண்ணா, இந்த மாதிரி பல பேச்சு வழக்கு சொற்கள் உங்களுடைய மாவட்டங்களையுமே.
5: இன்னும் ரெண்டு இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா யாராவது ரொம்ப தொல்லை பண்ணாங்கன்னா பட பேஜாரா இருக்குது அப்படிம்போ. அப்புறமா சில பேர் தலைவலி குடுக்கற மாதிரி இருக்குன்னா தலை நோவுது, வலிக்குதுன்னு சொல்லறதுக்கு நோவுதுப்பா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி யாராவது இன்சப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா கொடைச்சல் குடுக்கறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வட்டார வழக்குகள் தான்.
4: ஓகேண்ணா, சூப்பரா இருந்ததுண்ணா. இன்னைக்கு வந்து புதுசா ஒரு விஷயம் வந்து நீங்க சொல்லிருக்கீங்க. இப்ப வேற ஒரு மாவட்டங்கள்ல இருந்து ஏதோ ஒரு வார்த்தை சொல்லும் போது உங்களுக்கு புரியாம இருந்து அதுக்கப்புறம் அது என்ன அப்படின்னு தேடி கண்டுபிடிச்ச ஏதாவது ஒரு அனுபவம் இருக்குதா?
5: இருக்குப்பா, ஆப்வியஸ்லி மதுரை இந்த சைட் எல்லாம் பேசுற தமிழ் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப சூதானமா இருந்துக்கணும் அப்படிமாங்க மதுரையில. அது என்னது சூதானம் அப்படின்னு பார்த்தா பார்த்து இருக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரியான சொற்கள் அப்படிங்கறது எல்லாம் நாங்க பண்ணுவோம். அங்கிட்டு இங்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னது அங்கிட்டு இங்கிட்டு அப்படிம்போ, அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. பட் இது வந்து மதுரை அப்புறமா திருநெல்வேலி அந்த சைட் யூஸ் பண்ணக்கூடிய அந்த தமிழ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஃபாலோ பண்றது. அவங்க அதுவும் இந்த கிராமம் பக்கம் எல்லாம் பேசுறவங்க இதெல்லாம்
4: அழகும் கூட. சரி, உங்களுக்கு இந்த படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
5: எனக்கு வந்து அழ்வார்பேட்டை ஆண்டவா பெட்டிய போட்டு தாங்கவா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. வசூல் ராஜா MBBS அந்த பாட்டு கொடுங்கப்பா.
4: கண்டிப்பா கொடுத்துடலாம்னா ரொம்ப நன்றி.
5: தேங்க்யூப்பா, பை பை.
4: வேலூர்ல இருந்து சந்திரசேகர் அண்ணா தான் நிறைய புது வார்த்தைகள், அதாவது அவங்களுடைய அந்த சென்னை பக்கத்துல உள்ள லைட்டா ஸ்லாங் வந்து நாங்களுமே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தைகளையும் நமக்காக வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததா வந்து களத்துல இருந்து நேயர் சந்தியா இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய அந்த வட்டார வழக்கு சொல் என்ன அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
6: வணக்கம் அக்கா, உங்க பேர் என்ன?
7: சந்தியா.
6: நீ எந்த ஊரு?
7: திருநெல்வேலி.
6: இப்ப பாமனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணிருந்தீங்க?
7: ஆமா.
6: இப்ப திருநெல்வேலி வேற ஒரு மாவட்டத்துல இருந்து இங்க நம்ம பாமன் பகுதிக்கு வந்து வந்திருக்கீங்க. அங்கிருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க பேசுற என்னென்ன வார்த்தைகளும் உங்களுக்கு ரொம்ப புதுசா ஒரு குழப்பமா புரியாத மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க?
7: கிளாஸ்க்கு வந்து லோட்டா எடுன்னு புலம்பி நின்றுவேன். அப்படியே நின்றுவே எங்க அம்மாச்சு கத்துவாங்க, கிளாஸ் எடுத்தா அப்பதான் எடுத்து கொடுப்பேன். அப்புறம் அதுக்கு தட்டுக்கு வசி எடுத்தாங்க நிற்பேன். அப்புறம் ரெண்டு திட்டு திட்டி எடு அப்படிமாங்க, அதை எடுத்து கொடுப்பேன் தட்டு.
6: இந்த மாதிரி வேற என்னென்ன வார்த்தைகள் வந்து புதுசா இருந்துச்சு?
7: பச்சை மிளகாவுக்கு பச்சை காங்காங்க இவங்க. அப்புறம் அம்மா ஏத்தான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சாரம், நாங்க சாரம் சொல்லுவோம், இவங்க கையிலையும் சொல்றாங்க.
6: இதுவே போதும், நிறைய புது புது வார்த்தைகள் வந்து தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இப்ப உங்களோட பேச்சு வழக்குல வந்துருச்சா? இப்ப கத்துக்கிட்டீங்களா?
7: கொஞ்சம் கொஞ்சம் வரும்.
6: சரி, ரொம்ப நன்றி உங்க கருத்துக்கு. உங்களுக்கு என்ன பாடல்னு சொல்லுங்க, பிடிச்ச பாடலாம்.
7: விஜய் பாட்டு.
6: நன்றி.
4: திருநெல்வேலியில இருந்து வந்து நம்ம ஊர் பாஷையை கத்துக்கிறது அப்படின்றது கொஞ்சம் வந்து கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இருக்கும். ஏன்னா நானெலாம் இப்போ ஸ்கூல்லாம் படிக்கும் போது ஒரு சிலர் வந்து ஹாஸ்டல்லலாம் தங்கி படிப்பாங்கள்ல, அப்போ தான் நிறைய இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்மளால் வந்து கேட்க முடியும். அப்போ தான் சொல்லுவாங்க சும்மாச்சு ஆடிட்டே கிடக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அது என்ன சும்மாச்சு ஆடிட்டே கிடக்காத அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு பார்த்தா தான் தெரியும், சும்மா ஒரு இடத்துல நில்லு அப்படின்றதுக்கான ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு. இதை தவிர சிலர் வந்து மதுரையில் இருந்துலாம் வரும்போது ரூட்டை கொடுக்காத, ரூட்டா பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப கடுமையா பேசாத அந்த மாதிரியான அர்த்தம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தவிர டைவா கோட்டிங் அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க, உன்னையதான் பாக்குறாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய வார்த்தைகள் அப்படின்றது பேச்சு வழக்கு சொற்கள்ல எக்கச்சக்கமா இருக்குது, வட்டார வழக்காவும் இருக்குது. நிறைய வந்து இலக்கியவாதிகள்லாம் இந்த வட்டார வழக்குகளை எழுதி நிறைய புத்தகங்களுமே போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்ல இவ்வளோ அழகான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நாமளும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ வட்டார வழக்குகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுல வந்து என்னென்ன மாதிரியான வார்த்தைகள் புதுசா இருக்கு அப்படின்றத தினமுமே கத்துக்கலாம் அப்படின்றதோட இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான நிகழ்ச்சி கண்டிப்பா சுவாரஸ்யமான வகையில போயிருக்கும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். நாளைக்கு இல்ல நாளை கழிச்சு இது மாதிரியான ஒரு பயனுள்ள நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம அரூர்ல இருந்து வசந்தி ரங்கநாதன் அக்கா கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாரிடம் மாறா எந்தன் விருந்தா, ஆடை கொஞ்சம் அசைந்தா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நான் மதி. எப்பவுமே நம்மளோட நெய்தல் பண்ண நிகழ்ச்சியில நாம வந்து ஒரு பெண்ணை பத்தி பெருமையா பேசுவோம். அப்புறம் ஏதாவது ஒரு சுய தொழில் செய்யறத பத்தி சொல்லுவோம். மூணாவது பாத்தீங்கன்னா பெண்களோட ஆரோக்கியம், அப்புறம் பெண்களுக்கு உணவா இருக்கட்டும், இல்லைன்னா பெண்களோட வாழ்வியல நடந்த ஒரு விஷயங்களா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துக்கும் இடப்பட்ட இடத்துல என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படி பேசுவோம். நாலாவது பாத்தீங்கன்னா பெண்களுக்கான திட்டங்கள், அப்புறம் பெண்களுக்காக சட்டங்கள் என்ன அதை பத்தி தெரிஞ்சுப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம நெய்தல் நிலத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பெண்ணோட அவங்களோட வாழ்க்கையில அவங்க சந்திச்ச சவால்கள் என்ன, அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, அவங்களோட ஆசைகள் என்ன அப்படிங்கிற தகவல்களை நேரடியா அவங்க கிட்டே கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, அவங்க யாரு, எங்கிருந்து வந்திருக்காங்க, அவங்களோட ஆசைகள் என்னன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா, உங்க பேரு, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க?
3: என் பேர் டெல்லி திரேசு, சேதுபதி நகர்.
1: அது என்னமா டெல்லி திரேசு, புதுசா இருக்குந்த பேரு?
3: என் பேர் எங்க அம்மா அச்சதே அந்த பேரு தான்.
1: உங்க பேருக்கு எதுவும் அர்த்தம் இருக்கா?
3: அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல, எங்க அம்மாட்ட தான் கேட்கணும்.
1: உங்க அம்மாட்ட என்னைக்கா கேட்டிருக்கீங்களா?
3: கேட்டதே இல்லையே.
1: ஏன் கேட்கல நீங்க?
3: கேட்க அந்த நேரம்லாம் தெரியல, எல்லாரும் டில்லி டில்லின்னு சொன்னாங்க. அதே அப்பயே படிச்சு என் பேரும் முழு பேரு டில்லி திரேஸ். அது எதுக்கு அர்த்தம்னு எனக்கு தெரியல.
1: சரிம்மா, உங்களுக்கு திருமணம் ஆகி எத்தனை வருஷங்கள் ஆச்சு?
3: 35 வருஷம் ஆயிடுச்சு.
1: வீட்டில் பசங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, எத்தனை பேர் இருக்காங்க?
3: ஒரு பொண்ணு ஒரு பையனு. பொண்ணு கல்யாணம் முடிச்சாச்சு, பையன் வேலை பார்த்துட்டு இருக்கான்.
1: சரிங்கம்மா, உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 35 வருஷம் ஆச்சு. ஸோ இந்த 35 வருஷத்தில் நீங்கள் என்னென்ன சவால்கள்லாம் சந்திச்சிருக்கீங்க திருமணத்துக்கு அப்புறம்?
3: திருமணத்துக்கு அப்புறம் என்ன சவால், எல்லாம் கஷ்டம், உழைப்பு, கடன், கோமரம் கட்டி கொடுத்தேன் அந்த கடன், அதில் தான் அதான் சமாளிச்சிருக்கு. பிள்ளைகளை படிக்க வச்ச கஷ்டம் எல்லாத்தையும் மிஞ்சி ஓரளவு வெளியில் வந்துட்டேன், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன்.
1: உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அவங்களாம் இப்போ உங்கள் கூட தான் இருக்காங்களா, இல்லை எங்கே இருக்காங்க, வெளியூரில் இருக்காங்களா?
3: எங்கள் கூட பிறந்தவங்க நாங்கள் 6 பேர், 3 பெண்கள் 3 பசங்கள், எல்லோரும். 3 பேர் சென்னையில் இருக்காங்க, 3 பேர் நாங்கள் இங்கே இருக்கோம்.
1: சரிங்கம்மா, உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருந்திருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்து வாலிப பிள்ளையா இருக்கும்போது உங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது ஒரு ஆசை இருந்திருக்கும், அதுக்கப்புறம் திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆசை இருந்திருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் வாலிப பிள்ளையா இருக்கும்போது ஒரு மக அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டு வாங்கி நீங்கள் அதை நிறைவேற்றிப்பீங்க. ஆனால் திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மனைவியாக இருக்கீங்க, ஒரு தாயாக இருக்கீங்க, அப்புறம் ஒரு மாமியாராக இருக்கீங்க. அந்த நீங்கள் மகளாக இருந்ததுக்கும் இப்போ இந்த 3 பதவி வகிக்கிறதுக்கும் இடையில உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள், மாற்றங்கள்லாம் வந்திருக்கு?
3: மாற்றங்கள் என்ன வந்திருக்குன்னா, நாங்கள் அம்மா வீட்டில் ஒரு எல்லா தம்பி தங்கச்சிகளுக்கும் ஒரு அக்காவாக இருக்கல, ஒரு அம்மாவாக தான் இருந்தேன். எல்லாமே எங்கள் தம்பி தங்கச்சிக்கு நான் தான் பார்த்துக்குருவேன். சாப்பாட்டிலருந்து துணியிலருந்து, இன்னைக்கு சாப்பிட்டுச்சோல்லாம் சாப்பிட்லையா அப்படின்னு உள்ள கஷ்டம் எங்கள் அம்மா கண்டுக்கிற மாட்டாங்க, எல்லாமே நான் தான் பொறுப்பாக பார்த்துக்குருவேன். அதனால எங்கள் அம்மா சின்ன விஷயமா இருந்தாலும் எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, இறக்குற வரை என்னையை தான் கூப்பிட்டு எல்லாமே, தம்பி என்னம்மா இப்படி இருக்கான் அப்படி இருக்கான் கேளுமா சொல்லுமான்னு எல்லா குறையுமே என்னிடத்து சொல்லுவேன். ஆனால் எல்லா பிள்ளைகளுமே எனக்கு கொஞ்சம் பயப்படும், அக்கா அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபோன் பண்ணால் கூட அக்கா சத்தம் போடு, இப்படி இருக்கக்கூடாது, அப்படி போகக்கூடாது அப்படின்னு ஒரு தாய் மாதிரி தான் எல்லாமே நீ நினைப்பாங்க. இதுவரை அப்படி தான் இருக்கிறேன், அதில் ஒரு குறையும் இல்லை. என்னையும் நல்லா வச்சுக்கிறாங்க அக்கான்னு.
1: இப்போ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம்?
3: கல்யாணம் முடிஞ்சு இப்போ வர இந்த நாளில் இருந்து அப்படியே தான் இருக்கிறேன். அப்போ எப்போ அம்மா வீட்டில் இருந்தோமோ அதே மாதிரி தான் இருக்கிறோம். ஒரே ஒன்று அண்ணன் ஒண்டியும் கொஞ்சம் எங்களோட ஓட்ட மாட்டார்.
1: ரொம்ப நன்றிம்மா, நல்லா சொன்னீங்க. பொதுவாக ஒரு தாய் அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த தாய் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதே இது ஒரு அக்கா வந்து தாயாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து லேஸ்பட்ட விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா தாய்க்கு கொடுக்குற அதே உரிமையை அக்காவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அக்கா தாய்மையோட பண்பை எவ்வளோ தூரத்துக்கு வெளிப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு நம்ம டெல்லி திரேஸ் அம்மா சொல்கிறதே நம்மளுக்கு தெரியுது. ஸோ இன்னும் அவங்கள்ட்ட வந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இன்னைக்கு நம்மளோட நெய்தல் பண்ணி நிகழ்ச்சியில நம்மளோட சுவாரஸ்யமான தன்னோட வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்துட்டு இருக்க டெல்லி திரேஸ் அம்மா தான் நம்ம கூட இருக்காங்க. சோ அவங்க கிட்ட இன்னும் அவங்களோட வாழ்க்கை முறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கம்மா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க?
3: நான் படிக்கல.
2: ஏன் படிக்கல? உங்களுக்கு படிக்கணும் ஆசை இல்லையா? அப்போ
3: அப்ப தம்பிய சின்ன பிள்ளையா இருந்தோன்னா அவங்களை வளர்க்கணும், அவங்களை பாத்துக்கிறோம்னு ஒரு ஆர்வத்துல இருந்தனுக்கு பள்ளிக்கூடம்னா என்னன்னு தெரியாம இருந்துட்டேன். இப்ப ஆசை இருக்கு படிக்கணும் அப்படின்னு.
2: கண்டிப்பா இப்ப உங்களுக்கு ஸ்கூல் முதியோர் கல்வின்னு ஒண்ணு இருக்கு, அதுல சேர்த்தா கண்டிப்பா படிப்பீங்களா?
3: படிப்பேன்.
2: சூப்பர். ஏன்னா இந்த வயசுலயுமே படிக்கணும் அப்படின்னு ஒரு சொல்றீங்க பாத்தீங்களா, அதுக்கே உங்களுக்கு பெரிய கைத்தட்டுகள் நாங்க கொடுக்கணும். அதுக்கப்புறமா இப்போ ஆடை எடுத்துக்கிட்டோம்னா, முன்னாடி வந்து பெண் வந்து பருவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் பாவாடை தாவணி தான் போடுவாங்க, அதுக்கப்புறம் சாரி, திருமணம் ஆயிரும் சாரி கட்டிடுவாங்க. இப்ப வந்து நிறைய அந்த வட மாநிலத்தரணம் வரும்போது பாத்தீங்கன்னா சுடிதார் போட்டு வருவாங்க. அதே மாதிரி நம்ம ஊர்ல இருந்துமே நிறைய பெண்கள் வந்து வெளியூருக்கு டூருக்கு போறாங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த சுடிதார் போடுங்கிற ஆசையை இந்த டூர்ல போய் தான் வெளிப்படுத்துவாங்க. சோ உங்களுக்கு அதே மாதிரி சுடிதார் எல்லாம் போடணும்னு ஆசை இருக்கா?
3: சுடிதார் போடணும்னு எனக்கு ஆசையே இல்லை, அது போடணும்னு எனக்கு ஒரு ஆர்வமே வரல.
2: சரி ஓகே. இப்போ சாப்பாடுல எப்படி, நல்லா சமைப்பீங்களா?
3: தெரிஞ்ச வர சமைப்பேன், நல்லா சமைப்பேன்னு சொல்ல முடியாது.
2: நீங்க சமைச்ச சாப்பாடுல எந்த சாப்பாடை விரும்பி சாப்பிடுவாங்க உங்க பசங்க உங்க கணவர் எல்லாருமே?
3: எல்லாமே சாப்பிடுவாங்க, ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. ஆனா தம்பி ஒண்டி எந்த குறையும் சொல்ல மாட்டான், ஏதோ வச்சாலும் சாப்பிடுவாங்க.
2: உங்களுக்குன்னு பிடிச்ச ஏதாவது உணவு இருக்கும்ல, அது என்ன உணவு?
3: எனக்கு உணவு சொன்னா காலையில கஞ்சி தான் குடிக்கணும்னு தோணும். அப்புறம் இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாம் பிடிக்காது, காலையில கஞ்சி குடிக்கணும். ஏன்னா அது பழக்கமாயிருச்சு, வயக்காட்டு வேலை பாக்குறதுனால அதை கொண்டுட்டு போய் சாப்பிட்டே பழக்கமாயிருச்சு. அதை சாப்பிட்டாதே கால நேரம் கொஞ்சம் ஃப்ரீயா தெரியலாட்டும், மேத்தல சாப்பிட்டா ஒரு மாதிரியா உடம்புக்கு மயக்கம் வர மாதிரி தெரியும்.
2: சரிங்கம்மா. சரி, நீங்க உங்களுக்கு வந்து திருமணமாகி 35 வருஷம் ஆயிட்டுல, இந்த 35 வருஷத்துல நீங்க வந்து உங்க கணவர்கிட்ட ஏதாவது ஒரு பொருள் ஆசைப்பட்டு கேட்டிருக்கீங்களா?
3: நான் எந்த பொருளை கூட்ட கேட்டதில்லை, நான் தான் உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். நாங்கள் என்ன ஒரே ஒரு பொருளை ஆசைப்பட்டு கேட்டால் கோயிலுக்கு போக கூப்பிடுவேன், ஒரு கோயிலுக்கு போவோம் வாங்க ஒன்னா போயிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிடுவேன். எனக்கு வேலை இருக்குன்னு போயிட்டு வரணும் உடனே சொல்லிடுறேன். அதுதான் பிள்ளைகள்ட்டே நான் அதை தான் ஆசைப்படுறேன், வீட்டுக்காரர்கிட்டே அதை தான் ஆசைப்படுவேன். என்னையே தள்ளிடுங்க வேணாம், நான் தேவையில்லை, ஒன்றுமே தெய்வம் தேவை, எந்த தெய்வத்தையே தான் கும்பிட்டுதான் சொல்கிறேன். ஆனால் அது கொண்டு வீட்டுக்காரரும் போகிறாரு இல்லை, பிள்ளையும் போகுதில்ல.
2: இந்த திருமணமான 35 வருஷத்துல ஒவ்வொரு கல்யாண நாள் வரும்ல, இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாண நாளைக்கு வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் கொடுக்காங்க. அப்படி உங்க கணவர் உங்களுக்கு எந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க?
3: அப்பவே 10 வருஷம் 12 வருஷத்துலயே கொடுக்கல, இப்ப 35 வருஷத்துக்கு அவ்வளவு எப்படி கொடுப்பாங்க? நாங்க தான் அவங்களுக்கு கொடுப்போம், பிள்ளையே வாங்கி கொடுக்குங்க, சட்டை எடுத்து கொடுங்க, அப்பாவுக்கு அம்மாவுக்கு சேலை எடுத்து கொடுக்குங்க. அவங்களா இது நாங்க கேட்க மாட்டோம், அவங்கள்ட்ட கேட்க மாட்டோம், அவங்கள எடுத்துட மாட்டாங்க.
2: சரிங்கம்மா, ரொம்ப நல்லா சொன்னீங்க. அதாவது நம்மளோட வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு ஒரு தூண் அப்படின்னு சொல்லும் போது அம்மா அப்பா ரெண்டு பேருமே இருப்பாங்க. ஸோ அம்மா அப்பா நம்ம வாழ்க்கையில கிடைச்ச ஒரு முக்கியமான பொக்கிஷம்னே சொல்லலாம். ஸோ அவங்கள பாதுகாக்கிறது குழந்தைங்களோட பெரிய வேலையில. ஸோ இன்னும் நம்ம வந்து அப்படித்தான் நம்மளோட டெல்லி திரேஸ் அம்மாவும் அவங்க வந்து ஒரு தாயாகவும் இருந்து அவங்களோட தம்பிமார்களும் வளர்த்துருக்காங்க, இப்போ அவங்களோட குழந்தைங்களையும் வளர்த்து இப்போ அவங்க பேரம் பேத்திகளையும் வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் தொடர்ந்து அவங்க கிட்ட இருந்து சுவாரஸ்யமான பல தகவல்களை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாம் மதி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 நாம சாலைகள்ல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இடைவெளிகளை விட்டு மைல்கற்கள் இருக்கும். அந்த மைல்கற்கள் நிறைய கலர்ல இருக்குமே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு சாலை தேசிய நெடுஞ்சாலையா, மாநில நெடுஞ்சாலையா, இல்ல மாவட்ட சாலையா அப்படிங்கறத ஈஸியா தெரிஞ்சுக்கிற வகையில மைல்கற்கள் கலர் பண்ணிருப்பாங்க. ஒரு மைல்கல் மஞ்சளும் வெள்ள கலர்லயும் இருந்தா அது தேசிய நெடுஞ்சாலை, அதே பச்சையும் வெள்ள கலர்லயும் இருந்தா அது மாநில நெடுஞ்சாலை, ஒருவேளை நீலமும் வெள்ள கலர்லயும் இருந்தா அது மாவட்ட சாலை, அதே இளஞ்சிவப்பு இல்ல அப்படின்னா கருப்பு கலரோட வெள்ள கலர் இருந்தா அது ஊரக சாலை. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேதல் பண்ணிய நிகழ்ச்சியில டெல்லி த்ரீ சம்மாவோட வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான தகவல்கள், அவங்களோட விருப்பங்களை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். சோ தொடர்ந்து அவங்க கிட்ட பேசிடலாமா? இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கணவர்கள்லாம் வந்து அவங்க மனைவிக்கு நிறைய உதவிகள்லாம் செய்யறாங்க. வீட்டு வேலை செய்யறதா இருக்கட்டும், பாத்திரம் கழுவுறதா இருக்கட்டும், துணி துவச்சு காய போடுறதா இருக்கட்டும், எங்கேயா கொண்டு டிராப் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி உதவிகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி உங்களோட கணவர் உங்களுக்கு எந்த வகையில சப்போர்ட் பண்றாங்க, எந்த வகையில உங்க கூட சேர்ந்து உங்களுக்கான உதவிகளை செய்யறாங்க?
3: அப்படி எந்த உதவியும் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. நான் சொல்லவும் மாட்டேன். நம்ம வீட்டுல இருக்கிறதே நம்ம வேலையா தான், அதை நம்மளே பாத்துக்கிறோம். அப்படியே பார்த்தாலும் எல்லாமே வீட்டில் நம்ம இல்லாட்ட ஒரு மழை வந்தால் வெளியில் கிடக்க துணியை எடுத்து போடுவாங்க, அதுவும் பாதி எடுப்பார் பாதி வச்சுருவாங்க. அதனால சொல்லவே மாட்டேன் எதையும். நானே பார்த்தேன், உடம்பு சரியில்லாமல் இருந்தோம்னா அவங்க ட்ரெஸ்ஸை வந்து ஊற்ற வச்சுக்குவாங்க.
2: இது பெரிய விஷயம் தானே. ஏன்னா ஒரு சில கணவர்மார்கள் வந்து இந்த மாதிரி உதவி செய்யறதுக்கு, அதாவது பெண்கள் தான் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சூழ்நிலையும் வந்து உங்களோட கணவர் வந்து உங்களுக்காக இந்த உதவி செய்கிறாங்கல்ல, அப்போ அதை நீங்கள் பெருமையாக தானே சொல்லணும்.
3: பெருமை தான்.
2: சரிம்மா, இப்போ நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க, உங்கள் கணவர் என்ன தொழில் பண்ணுறாங்க?
3: எங்கள் வீட்டுக்காரவங்க டிராக்டர் வச்சுருக்கா, தண்ணி ஊற்றுவாங்க, தண்ணி இல்லாத ஏரியாவில் போய் கொடுப்பாங்க கடற்கரை சைடு. நான் ஒரு சும்மா சின்ன சின்ன வேலை, எங்கே தோப்புக்கு தண்ணி அடிக்க உரம் வைக்கிற வேலை பார்க்க போவேன். அதே அவங்களுக்கு பிடிக்காது, அதை வச்சு தான் எங்களுக்கு கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ யார் போச்சரா, இவ்வளோ யார் போச்சரா, போயிட்டு வந்து வீட்டில் கால் வலிக்குது கை வலிக்குன்னு ஒரு வேலையும் பார்க்குறாள் அப்படின்னு. அதுதான் எங்களுக்கு பிரச்சனை வரும். அப்புறம் எதை தொட்டி எந்த பிரச்சனையும் வராது.
2: இதுலேருந்து வருமானம் உங்களுக்கு போதுமானதாக இருக்குதா?
3: போதுமானம் சொல்ல முடியாது, இருக்கிற வச்சு பண்ணிக்கிறோம். ஏன்னா நான் வந்து நிறைய ஆடம்பர செலவு பண்ண மாட்டேன். இப்போல்லாம் வந்து 500 ரூபாய்க்கு சாரி எடுத்தா 1000 ரூபா கொடுத்து சட்டை தைக்கிறாங்க. நான் 200 ரூபாய்க்கு சேலை எடுப்பேன், வாயில் சேலை எடுத்தால் 400 ரூபாய்க்கு மேலே எடுக்க மாட்டேன். அதை வச்சு நான் பார்த்துக்கிறேன். இவ்வளோதான் நம்மளுக்கு இன்றைக்கி வருமானம் வருதுன்னா அதுக்கு தக்கனே நான் பண்ணிக்கிறேன். கடை வாங்கி செலவு பண்ணணும், வட்டிக்கு வாங்கி செலவு பண்ணணும்னா அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன். அதனால எங்களுக்கு வர்ற வருமானம் கரெக்டாக வருது.
2: கரெக்டுமா? ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து வருமானத்து மிஞ்சியும் செலவு பண்ணுறதுனால தான் நிறைய குடும்பங்கள் வந்து ஏழ்மையில் இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணி அதில் நீங்கள் சேவிங்ஸ் கூட பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொல்கிறதுலேருந்தே எனக்கு தெரியுது, நீங்கள் வந்து வரவுக்கு அதிகமான செலவு செஞ்சால் எத்தனை குடும்பங்கள் அவ்வளோ கஷ்டம் அடைஞ்சிருக்கு நம்ம பார்க்குறோம் நேர்லேயே. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறத கேட்கும்போது எனக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ வந்து அந்த பிரச்சனை இல்லாத குடும்பம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கும் உங்களோட கணவருக்கும் இடையில ஏதாவது ஒரு விஷயத்துல பிரச்சனைகள் வந்திருக்கா?
3: வரும், சும்மா வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள் வரும். ஏதோ அவங்க அப்பாயின்மெண்ட்ல என்ன கொடுத்தோம், அண்ணன் தம்பி என்ன செஞ்சான் அப்படின்னு லேசாக ஒரு நாள் சத்தம் போட்டுக்கிறோம், அதோட ரெண்டு நாள் ஒரு சடவா இருப்போம், அப்புறம் பேசிடுவோம். அப்படிலாம் சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு போனோம், அங்கே போனோம் அங்கே போனோம்னு அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை வராது. அவ்வளோதான், வேற எந்த சண்டையும் போட்டுக்கிட்டு நாங்கள் இருந்தது கிடையாது. ஆனால் ஒரு நாள் வாய் சண்டையை போட்டுக்கிட்டோம்னா அது ரெண்டு நாளைக்கு ரெண்டு பேரும் பேசிடுவோம். அவளும் எதுவும் என்கிட்ட வந்து கேட்க மாட்டாங்க, சாப்பாடு வேணும் கேட்க மாட்டாங்க, நானே போட்டு வச்சா சாப்பிடு அலடக்கம்னு இருப்பாங்க. சில பேர் பக்கத்து வீட்டுலாம் சொல்லுவாங்க, எப்படி இப்படி இருந்துக்கிறியா, ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டு பேசாமல் இருந்துக்கிறியா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. என்ன பேசாமல் வீட்டுக்குள்ள இருக்கா, சாப்பிட்றோம், துணி தைக்கிறேன், சாப்பாடு செஞ்சு கொடுக்குறோம், சாப்பிட்றாங்க, அப்புறம் பேசாமலாம் என்ன பேசாமல் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன்.
2: சரி, இப்படி சண்டை வரும்போது யார் முதல்ல இறங்கி போவீங்க?
3: இறங்கி போகிறதுக்குன்னு இல்லை, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பேன், நான் மட்டும் எழுந்திரிச்சி வெளியில் போயிடுவேன். பேசிக்கிட்டு அவ்வளோ கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கம்முனு இருந்துருவேன், நான் மட்டும் விட்டுருவேன். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தால் சண்டை வந்துக்கிட்டே இருக்கு. பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஆள் வாயை மூடிக்கிட்டு இருந்தால் தானே சண்டை வராமல் இருக்கு. பெரிய சண்டைன்னு வராது, வாயில் பேசுகிறதே எங்களுக்கு ஒரு சண்டையாக தான் தெரிய வரைக்கும் அதோட கம்முனு இருந்துக்குவோம்.
2: இல்லைம்மா, இப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கோன்னா யாராவது ஒருத்தங்க இறங்கி வரணும்ல, இறங்கி வந்தால் தான் அந்த சண்டை சமாதானம் ஆகும். அப்படி நீங்கள் வருவீங்களா இல்லைன்னா உங்களோட கணவர் வருவாங்களா, யார் ஃபர்ஸ்ட் இறங்கி வருவீங்க?
3: நான் வெளியில் போயிடுவேன், வெளியில் போயிடுவேன். எந்திரிச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க பக்கத்துல இருந்தால் தான் நம்ம ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்போம். வெளியில் எந்திரிச்சு வந்துட்டோம்னா அவங்க பாட்டு சொல்லிட்டு கொஞ்சம் ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு கம்முன்னு இருந்துருவாங்க. அப்போ நம்ம இறங்கி போனது மாதிரி தானே அது.
2: இப்போ இல்லைம்மா, ரெண்டு பேரும் சண்டை போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு சின்ன மனத்தாங்கல் வந்திருக்கு. ஸோ அந்த நேரத்தில் யார் முதல்ல இறங்கி மன்னிப்பு, அதாவது எந்த ஒரு பிரச்சனைக்குமே நம்ம ஒரு மன்னிப்புன்னு கேட்டோம்னா அந்த இடத்துலயே அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். அப்படி உங்கள் ரெண்டு பேரில் யார் முதல்ல இறங்கி வந்து மன்னிப்பு கேட்பா?
3: யாருன்னா யாராவது வீட்டுக்கு ஒரு கஷ்டம்ட்டுக்கான ஃபோன் அடிச்சிருவேன், ஏதோ குழம்புக்கு வாங்கிட்டு வாங்க, ஏதோ மீன் எடுத்துட்டு வாங்க, இந்த மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அவங்க மறுதேரம் ஃபோன் பண்ணி ஏதாவது கேட்டுருவா. இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்குல்ல. அவங்க அங்கே கடைக்கில் நின்றுக்கிட்டு ஏதாவது வீட்டில் குழம்பு இருக்காருன்னா இது வாங்கிட்டு வருவான்னு கேட்பாங்க. ஃபோன் எடுத்து சொல்லிட்டாலும் முடிஞ்சு வச்சு அப்படி தான் போயிட்டுருக்கேன். அவன் வீம்புக்கெல்லாம் பேசிக்கிட்டு சாரி கேட்பாங்க. அவங்க கேட்கட்டு நம்மளுக்கு என்ன, அவங்க தானே சண்டை போட்டாங்க. அப்படிலாம் இருந்ததில்ல. ஒரு ஃபோனு தான், இன்றைக்கி சண்டை போட்டோன்னா நாளைக்கு ஃபோன் மோசன்னா கூட தெரியும்.
2: சூப்பர்மா, சூப்பர் சூப்பர். ஏன்னா நிறைய குடும்பங்களை பார்த்தீங்கன்னா இப்படி தான் சண்டை போட்டுட்டு ரொம்ப வருஷம் கணக்காக கூட பேசாமல் இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலி அப்படி இருக்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள நல்ல புரிதல் இருந்தால் மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கை நல்லா சிறப்பாக அமையும். ஸோ அதில் இந்த சண்டை சச்சரவுகள்லாம் எல்லாரோட வாழ்க்கையிலுமே வர்றது தான். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4 நேதர் பெண்ணை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை படம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா, இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம் ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மக்களின் கவனத்திற்கு. ஸ்கூபா டைவிங் கத்துக்க ஆர்வமுள்ள ஆளா நீங்க? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. TNSDC-ன் வெற்றி நிச்சயம் திட்டம் மூலமா மீனவ கிராமங்களை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஓபன் வாட்டர் ஸ்கூபா டைவிங் பயிற்சி பிரப்பன் வலசையில உள்ள குவஸ்ட் அகாடமி மூலமா July 19 முதல் நடத்தப்பட இருக்குது. இந்த பயிற்சியில கலந்துக்க விரும்புறவங்க 12 வகுப்பு முடிச்சவராகவும் 19 வயசுல இருந்து 25 வயசு வர உள்ள நபராகவும் இருக்கணும். இன்றுதான் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க 720-01-04-07 என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
1: பிரச்சனை இல்லாத குடும்பம் கிடையாது, சந்தேகப்படாத வாழ்க்கையும் கிடையாது. எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கும், ஒரு சில நேரங்கள்ல சந்தேகங்களும் வரும். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினர் டெல்லி திரேசா மாட்டே, அவங்களோட வாழ்க்கையில ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனைகளோ இல்ல சந்தேகங்களோ எழுந்திருக்கா நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம். உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்துல உங்க மேல ஏதாவது ஒரு சந்தேகப்பட்டிருக்காங்களா, சந்தேகப்பட்டு கேட்டிருக்காங்களா?
2: கேப்பாத ஒரு ஆளா எங்காவது வேலைக்கு போயிட்டு வந்தா, ஒரு ஆளா எங்க போயிட்டு வர எவ்வளவு நேரம், உன்னை யார் போச்சுன்னாங்க, அப்படி கேட்டு பேசுவா. ஆனா அது என்ன சந்தேகத்துல பேசுறான்னு எனக்கு புரியாது.
1: அது சந்தேகமா இல்ல உங்க மேல இருக்கிற அக்கறையா?
2: அது அவளுக்கு தான் தெரியும், சந்தேகமா பேசுறாளா அக்கறையில பேசினா, அது எனக்கு புரியல.
1: சரிங்கம்மா, இப்ப நீங்களும் கணவரும் சேர்ந்து ஒன்னா போன டூர், அதாவது இப்ப டூர் பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்க யாருமே கிடையாது. ஏன்னா நம்மளோட மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்கா இருக்கட்டும், இல்லைன்னா புது விஷயங்கள் நம்ம பாக்குறதுக்கா இருக்கட்டும், நம்மளுக்கு இந்த டூர் வந்து நல்ல அனுபவத்தை தரும்னு சொல்லலாம். அந்த வகையில நீங்க உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போன டூர், எந்த ஊருக்கெல்லாம் சுற்றுலா போயிருக்கீங்க?
2: எந்த ஊருக்குமே நாங்க போனதே இல்லை, வேளாங்கண்ணியை தவிர எங்கேயுமே போகல.
1: சோ நீங்க விருப்பப்பட்டு போகணும்னு நினைச்ச இடங்கள் ஏதாவது இருக்கா?
2: இருக்கு, ஆனா போகல. நான் நிறைய ஆசைப்பட்டது ஊட்டிக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். அங்கே தம்பி ஒருத்தர் இருந்தாங்க பாதரா, அங்கே போகணும், வாங்க வாங்கன்னு சொன்னா அவளை போய் பார்த்துட்டு அங்கே போகணும்னு நினச்சா அதுக்கே போகணும், போகும்போம்னு சொன்னாங்க கூட்டிகிட்டே போய். நான் ஆசைப்பட்டு கேட்டது அது ஒரே ஊர் தான், அப்புறம் எங்கேயும் போகணும்னு ஆசைப்படல, அவளை கூப்பிடவும் இல்லை போயிட்டு வருவோம்னு.
1: இப்போ வந்து உங்க பசங்கள்லாம் பெரிய ஆள் ஆயிட்டாங்க, பசங்க கிட்ட என்னைக்கா கேட்டிருக்கீங்களா எனக்கு போகணும், இந்த இடத்துக்கு போகணும்ப்பா, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, என்ன கூட்டிட்டு போங்கன்னு கேட்டிருக்கீங்களா?
2: ஆனா கூப்பிடதான் செய்யுங்க, நான் தான் விருப்பப்படல. இருக்கிற வருமானத்தக்கணும் பண்ணிக்கிடுவோம், போவன்னு கொஞ்சம் நாள் ஆகட்டும், ஒவ்வொரு கடன்கள் குறையட்டும், கடன் மேல கடை வச்சுக்கிட்டு போவேனா, அப்படி நான் தான் தள்ளிப்பட்டு பிள்ளைகள எங்க போனாலும் இப்படிதான் சொல்லுவேன், எங்கே போறதுனாலும் இப்படிதான் சொல்லுவேன், அப்படிதான் சொல்லுங்க.
1: ஓகேம்மா, உங்களோட கணவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கும், ஒரு சில விஷயங்கள் பிடிக்காது. இனி அவங்க கிட்ட இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க அவங்க கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்க மனசுல ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, இதை நீங்க பண்ணாலாட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அது எதுவா இருக்கும், நீங்க அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க?
2: நான் ஆசைப்படுறது என்ன, 6 மணிக்கு வேலையில ரயில்வே கேட் பக்கம் போகாம இருந்தாடா போதும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அது ஒண்ணுதான், அப்புறம் வேற எந்த ஆசையும் எனக்கு இல்லை. அது ஒரு ஆசையும் தான் எனக்கு, அது எனக்கு பிடிக்கல. அவங்க அங்கே போயிட்டு வர்றது வயசான காலங்கள் ஆயிடுச்சு, 4 நாளைக்கு நம்ம படுத்துக்கிட்டா வேற உழைப்பு நம்மளுக்கு இல்லாத ஒன்று தான், அதை வச்சு நம்ம பார்த்துக்கிறோன்னா அப்படின்னு ஒரு ஆசை தான். அவங்க ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வெறுப்புல எல்லாம் கிடையாது, நம்ம அண்ணன் தம்பி பக்கத்தில் இல்லை நம்மளுக்கு பார்க்க, அதனால தான் நான் ஒரு அக்கறையாக தான் நினைக்கிறேன். அவங்க வந்து மீண்டும் மீண்டும் அதுதான் பண்ணுவேன், ஏதாவது கூட சொல்லிட்டோம்னா உன் தம்பி கொடுத்தானா, உங்க அண்ணன் கொடுத்தானா, அப்படி கேள்விக்கு வந்துடுறாங்க. அதனாலே நான் அதை பெரும்பாலும் கண்டுக்கிறது இல்லை. நான் இப்போ கேட்குற ஒரே ஆசை அது ஒன்று தான், அது 6 மணி ஆகிட்டா இருக்கிற சாப்பிட்டு வீட்டில் படுத்து எழுந்திருப்போம் அப்படின்னு நினைக்க மாட்டேன்னு சொல்கிறா. எதுக்கு சொல்கிறா அப்படின்னு நினைக்கிறாங்கள, இவையா இதை சொல்கிறா அப்படின்னு அவங்க கோவப்படுற மாதிரி வர்றாங்க, அவ்வளோதான் வேறு.
1: அதாவது டெல்லி திரேசம்மா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மது குடிக்கிறதுனால நிறைய குடும்பங்கள் வந்து சீரழிஞ்சிட்டு இருக்குல்ல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, மது குடிக்கிறதுனால நம்மளோட உடலுக்குமே ரொம்ப கேடு. ஸோ அது இல்லாம இருந்திருந்தா இன்னும் என்னோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. இப்போ கடைசி காலத்துல வந்து ஒரு கணவன் மனைவியா இருக்கட்டும், ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியும் ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் மட்டும்தான் துணை. என்னதான் நம்மளுக்கு எத்தனை குழந்தைங்க இருந்தாலுமே அவங்க அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையில போயிருவாங்கல்ல. ஸோ கடைசி வரைக்கும் நம்ம கூட ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா அது நம்மளோட கணவனா இருக்கணும், இல்லைன்னா மனைவியா இருக்கணும், இவங்க ரெண்டு பேர் தான் இருக்க முடியும். ஸோ கடைசி காலத்துல நம்மளுக்குன்னு நம்ம உறுதுணையா இருக்கணுமே தவிர இடையில நம்மளை விட்டு யாரும் போயிடக்கூடாது. ஸோ அதுக்கு ஒரு காரணமா இந்த மது இருக்கக்கூடாது அப்படின்னு தான் அவங்க சொல்ல வராங்க. ரொம்ப நன்றியம்மா, உங்களோட நேரத்தை எங்களுக்காக செலவிட்டு உங்களோட அனுபவத்தையும் உங்களோட ஆசைகள் எல்லாத்தையுமே எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி.
2: நன்றிமா.
1: மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இதே மாதிரி சந்திக்கலாம், அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நீதல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருந்தது நாமதி.

0: சுந்தும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் ஒரு மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர July 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா July 23 முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993. இன்று ராசா மகன் மற்றும் சின்ன மாப்பிள்ளை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று ராசா மகன் மற்றும் சின்ன மாப்பிள்ளை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரம்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க

0: நிம்மதியா இருப்போம்ல, போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
1: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இன்று ராசாமகன் மற்றும் சின்ன மாப்பிள்ளை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னுதான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அத சேர்த்து வச்சிருக்கேன். அத வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலான்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்கு தான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்று ராசா மகன் மற்றும் சின்ன மாப்பிள்ளை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏ மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மக்களின் கவனத்திற்கு. ஸ்கூபா டைவிங் கத்துக்க ஆர்வமுள்ள ஆளா நீங்க? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. TNSDCயின் வெற்றி நிச்சயம் திட்டம் மூலமா மீனவ கிராமங்களை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஓபன் வாட்டர் ஸ்கூபா டைவிங் பயிற்சி பிரப்பன் வலசையில உள்ள குவஸ்ட் அகாடமி மூலமா July 19 முதல் நடத்தப்பட இருக்குது. இந்த பயிற்சியில கலந்துக்க விரும்புறவங்க 12 வகுப்பு முடிச்சவராகவும் 19 வயசுல இருந்து 25 வயசு வர உள்ள நபராகவும் இருக்கணும். இன்றுதான் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க 720-01-04-07 என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் OSAFM 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி. உங்க குழந்தைகிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு சுகிசிவம் அவர்களின் பேச்சு. இது ஆர்எஸ் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: பக்தி அப்படிங்கிறது அன்பை சொல்லுகிற ஒரு வடமொழி சொல். அதை டைரக்டா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுகிற போது தமிழ் அமைப்பு முறையில காதல் என்ற சொல் தான் பக்திக்கு எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன். ஆனா இந்த காதல்ங்கிற சொல்ல வந்து வேற ஒரு அர்த்தத்துல பயன்படுத்தி விட்டதுனால காதல் அப்படின்னு சொன்னா ஏதோ மனித சரீர கவர்ச்சியையும் அது சேர்த்து குறிக்கிறது அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டு விட்டதுனால காதல் அப்படின்ற நேரடியான மொழிபெயர்ப்ப சில பேரால ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எப்படி அந்த வார்த்தையை போய் நம்ம சொல்றது பக்தி புனிதமானது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து உண்டு. ஆனா திருஞான சம்பந்தர் தேவாரத்துல பக்திங்கிறதுக்கு எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் காதல்ங்கிற சொல்லதான் பயன்படுத்துறார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பதும் வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவதும் என்ற பாடல்ல ஞான சம்பந்தர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு சொல்றார். எனவே நல்ல தமிழ்ல வந்து காதல் அப்படிங்கிற சொல் வந்து பக்தியை குறிக்கிற ஒரு சொல். வாத்தியார் பாடம் நடத்திக்கிட்டே இருக்கும் போது, அப்பெல்லாம் பள்ளிக்கூடத்துல வாத்தியார் பாடம்லாம் நடத்துவாங்க, அப்படி ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் போது ஆசிரியர் சொல்றார் அன்பு அப்படிங்கிறது இறைநிலையில வரும்போது காதல்ங்கிற சொல் வரும் அப்படின்னு சொல்றார். பசங்களுக்கு அது புரியறது கஷ்டம் தானே. இல்ல சார், காதல்னா வேற அன்புனா வேற அப்படின்னா பையன் ஆசிரியர் கேட்டார் எதை வச்சு சொல்ற அப்படின்னு. அவன் ஒரு வார்த்தை சொன்னான், உங்களுக்கு ஒரு 16 வயசுல ஒரு பொண்ணு இருக்குல்ல. ஆமா, அது மேல நீங்க வச்சிருக்கிற பாசத்துக்கு அன்புன்னு பேரு, ஆனா நான் வச்சிருக்கிற பாசத்துக்கு காதல்னு பேரு. வாத்தியார் என்ன சொன்னார் தெரியுமா, மாப்பிள்ளைய உட்காருங்க மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலான்ட்டு. ஏன்னா இது மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கிறோம். ஒரு பள்ளிக்கூட பருவத்தில் படிக்கிற மாணவனுடைய பார்வையில அன்பு காதல் அப்படிங்கறதெல்லாம் வித்தியாசமா தெரியும். ஆனா செந்தமிழ் நல்ல இலக்கியமா படித்தவர்களுக்கு காதல்ங்கிற சொல்லு கடவுளோடு தொடர்புடைய மனோநிலையை குறிக்கிற ஒரு சொல். இதை முதல்ல மனசுல வாங்கிக்குவோம்.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: என்னராணி, உங்க வீட்டுல எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு சுத்துறீங்க?
1: அனு ஸ்டைல்ஸோட கூல் ரூஃப் டைல் தான் காரணம். இது 85% சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்றதுனால வீட கூலா வச்சுக்குது. ஜீரோ வாட்டர் லீக்கேஜ், ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ்னு ஆட் ஆன் அட்வான்டேஜ் கூடவே 1:1 2:2 சைஸ்லயும் கிடைக்குது.
2: அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாடு மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பார்த்துக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இந்த காலத்துல நம்மளுடைய பெரும்பாலான நேரத்தை நிறைய பேர் போனு லேப்டாப் மாதிரியான சாதனங்களோட தான் செலவு பண்றோம். நம்மளுடைய தகவல்களை பரிமாறிக்கிற பேசுறமோ இல்லையோ மெசேஜ் மூலமா தகவல்களை ஈஸியா சொல்லிடுறோம். அப்படி மெசேஜ் பண்ணும் போது என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா, ஏன் இந்த ABCDன்னு சொல்லக்கூடிய ஆல்பபெட்ஸ் வரிசையா இல்லாம அங்க இங்கே இருக்குன்னு? அத பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த காலத்துல எல்லாம் டைப்ரைட்டர்ல டைப் பண்ணி தான் பிரிண்ட் பண்ண முடியும். அதனால எல்லா கீஸ்மே வரிசையா இருந்திருக்கு. ஆனா காலப்போக்கில் அது மக்களுக்கு பழகி டைப்ரைட்டர்ல அடிக்கிற ஸ்பீடை விட அதிவேகத்துல டைப் அடிக்க ஆரம்பிச்சதுல டைப்ரைட்டர்ல எல்லா கீஸ்மே ஜாம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி டைப்ரைட்டர்ல ஜாம் ஆகாம இருக்கதா குவர்டி மாடல் கீபோர்ட அறிமுகப்படுத்தினாங்க. இந்த குவர்டி மாடல் கீபோர்ட்ல எழுத்துக்கள் எல்லாமே வேற வேற இடத்துல இருந்ததுனால இந்த ஜாம் ஆகுற பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. அதுவே காலப்போக்குல நிறைய பேருக்கு பழகுனதுனால நாமளுமே இந்த குவர்டி மாடல் கீபோர்டு தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

முகம் முடிய முடிய.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கும் அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு சுகிசிவம் அவர்களின் பேச்சு. இது RS Voice.

0: என்ன வேணா கேட்கலாம், உண்டா இல்லையா அப்படின்னு கேட்கறது ஒரு கொஸ்டின். ஆனால் விடையை வந்து முன்னாடி எப்படி சொல்ல முடியும்? நம்ம ஒரே ஒரு ரீசன் தான் அதுக்கு இருக்கு. இந்த உலகத்தில் நாம் நினைவு தெரிந்து அப்படி கண் விழித்து யோசித்து சில விஷயங்களை புரிந்து கொள்ளுகிற போது நமக்கு முன்னாடி பல லட்சம் ஆண்டுகள் போயிடுச்சு. கண்டிப்பாக பல லட்சம் ஆண்டுகள் போயிருக்கு நமக்கு முன்னாடி, நமக்கு தெரிகிறதுக்கு முன்பு பல லட்சம் ஆண்டுகள் போயிடுச்சு. மிஞ்சி போனால் நாம் ஒரு 80-90 ரொம்ப ஆசைப்பட்டால் 100 வயசு வரைக்கும் இருக்கலாம். அந்த 100 வயது முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் இந்த உலகம் அப்படியே இருக்கும், அது பாட்டுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நாம தான் இடையில வர்றோம், இடையில போகிறோம். நமக்கு முன்னாலேயும் ஒன்று இருந்திருக்கு, நமக்கு அப்புறமும் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது, நாம் இருக்கிற போதும் நம்ம கூட ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இடையில வந்திருக்கிற நாம் ஒன்றை புரிஞ்சுக்கணும். நடுவில் நுழைஞ்சிருக்கிற நமக்கு முன்னால் இந்த எல்லா ஏற்பாடுகளும் ஏதோ ஒரு வகையில் நடந்திருக்கிறதே, அந்த ஏற்பாட்டை தான் நம்ம இறை அல்லது கடவுள் அல்லது ஆண்டவன் அப்படிங்கிற ஒரு சொல்லில் அடையாளம் காட்டுறோம். கொடுக்கப்பட்டவை, நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட எல்லாமே, நமக்கு வழங்கப்பட்டவை, கொடுக்கப்பட்டவை, இவை எல்லாமே மொத்தமாக தொகுத்து பார்த்தா அதுக்கு கடவுள் அல்லது இறை அப்படிங்கிற அந்த கருத்தை வைக்க வேண்டியிருக்கு. நமக்கு முன்னாடி அது இருக்கு, இட் எக்ஸிஸ்ட், அது எப்போதும் இருக்கிறது.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

கேட்கத் தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

முத்து மலர்குழல் பாதம் அளந்திடும் சித்திரமோ, முத்து நகை தரும் மெல்லிய செவ்விதழத்தினமோ, கொத்து மலர்குழல் பாதம் அளந்திடும்.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதை யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4.
7: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு சுகிசிவம் அவர்களின் பேச்சு. இது ஆர்எஸ் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
8: ஒரு சின்ன இன்டர்வியூ போது என்ன ஒருத்தர் கேட்டாரு, நமக்கு நீங்க சொல்றீங்க கடவுள் மனிதன் எல்லாம் நம்ம பேசுறோம், ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வேறுபாடை ஏதாவது சுருக்கமா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். இப்போ எனக்குன்னு ஒரு ஆயுள் உண்டு, என்ன ஆசைப்பட்டாலும் 100 வயசு வரைக்கும் இருக்கிறதே பெரிய விஷயம் இந்த உலகத்துல. மத்தவங்களுக்கு அவஸ்தை அது வேற விஷயம், ஆனா நமக்கு ஆசைன்னு ஒன்று இருக்கும், அப்படியாவது 100 வயசாவது வாழ்ந்துடணும், 100 வயசாவது வாழ்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள ஒரு ஆசை இருக்கும், மனித மனசுல இருக்கும். பட் என்ன முயன்றாலும் அதுக்கப்புறம் முடியுமா? முடியாது. நிச்சயமா நம்மால் இருக்க முடியாது. இப்ப நான் இருப்பது கண்ணுக்கு தெரிகிறது, நான் இருக்கிறேன் என்பதை நான் உணர்கிறேன், நான் இருக்கிறேன் என்பதை உலகம் உணர்கிறது. அந்த நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்னு சொல்ற நான், என்னுடைய இந்த நான் இருக்குல்ல, இது இப்ப இருக்கும், 100 வருஷத்துக்கு அப்புறம் இருக்காது. 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, தெரியல அப்ப என்னமா இருந்ததுன்னு தெரியல, இல்லை. ஆனா கடைசி வரைக்கும் ஒன்று இருந்து கொண்டே இருந்தது. அப்ப அதை இப்படி சொல்லி பார்க்கலாம். நம்ம கடவுள்னா என்னங்கறத எப்படி சொல்லி பார்க்கலாம்னா, இருப்பது போல் தோன்றி, எப்போதும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் போவது நான், இல்லாதது போல் எப்போதும் இருந்து கொண்டே இருப்பது கடவுள். இருப்பது போல் தோன்றி இல்லாமல் போவது நான், ஆனா எப்போதும் இல்லாதது போல் தோன்றி இருந்து கொண்டே இருப்பது கடவுள். அது இல்லாதனால தான் கேள்வி கேட்கறேன், இல்லையா அது எங்க இருக்கு என்னாலும் கேள்வி கேட்கலாம், ஆனா அது கண்ணுக்கு அப்படியே வெளிப்படுறது இல்லை. இல்லாதது போல் இருந்து எப்போதும் இருப்பது கடவுள், இருப்பது போல் இருந்து இல்லாமல் போவது நான். இந்த நான்கிறத உணர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எப்போதும் ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற கடவுளை பற்றிய ஒரு பிரஜை உண்டாகிறது, ஒரு விழிப்பு உண்டாகிறது. அப்படி உண்டாகிற போது எனக்கும் அதுக்கு என்ன தொடர்பு இருக்கு? அதுவே தான் நானா? அகம் பிரம்மாஸ்மி, நானே தான் அதுவா? இல்ல அது வேறு, நான் வேறா? இப்படி நிறைய கருத்துக்கள் தோணும். அப்படி தோண ஆரம்பிக்கிற போது அது தத்துவமா மாறும்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: வந்த இடம்
1: வரவேண்டும் காதல் மகராஜா. இன்று முதல் இனிய சுகம்
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மக்களின் கவனத்திற்கு. ஸ்கூபா டைவிங் கத்துக்க ஆர்வமுள்ள ஆளா நீங்க? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. TNSDC-ன் வெற்றி நிச்சயம் திட்டம் மூலமா மீனவ கிராமங்களை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஓபன் வாட்டர் ஸ்கூபா டைவிங் பயிற்சி பிரப்பன் வலசையில உள்ள குவஸ்ட் அகாடமி மூலமா July 19 முதல் நடத்தப்பட இருக்குது. இந்த பயிற்சியில கலந்துக்க விரும்புறவங்க 12 வகுப்பு முடிச்சவராகவும் 19 வயசுல இருந்து 25 வயசு வர உள்ள நபராகவும் இருக்கணும். இன்றுதான் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க 720-01-04-07 என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: சுந்தும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர July 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா July 23 முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: நீ பிடிபட்டதும் அவன் ஓடிட்டான் பத்தியா? ஏய், கிட்ட காரியங்களுக்கு உதவி செய்யறவங்க ஆபத்து வந்ததும் பட்டமா பறந்துருவாங்க. நல்ல காரியத்துக்கு உதவி செய்யறவங்க தான் கடைசி வரையிலும் நம்மோட நிலைச்சு நிப்பாங்க. சரி, உன் பேர் என்ன?
3: நல்ல தம்பி.
2: நல்ல தம்பி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு சுகிசிவம் அவர்களின் பேச்சு. இது ஆர்எஸ் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: அத்வைத்தம் இரண்டு அல்ல, அது ஒன்று. அத்வைத்தம் இரண்டு அல்ல அப்படிங்கிறது வரும். இந்த சித்தத்தை ஏன் ஆர்குமெண்ட்லாம் வேண்டியது இல்லைப்பா, வேதத்தில் சொல்லியிருக்கு. ஸோ அக்செப்ட் இட். வேதத்தை நான் க்வெஸ்சனே பண்ண முடியாது, நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். ஐ அபாய்ட் பை இட். நான் அதுக்கு உடனே கட்டுப்படுறேன். வேதத்தில் சொல்லியிருந்தா ஏற்றுக்கிறேன். தட் இஸ் கால்டு வேதாந்தம். வேதத்தில் சொல்லப்பட்டதாலேயே ஏற்றுக்கொள்வது வேதாந்தம். நான் என் கேள்வி பதிகளால் ஆராய்ந்து அதை ஏற்றுக்கொள்ளுகிற போது அது சித்தாந்தம். அப்போ இது கடவுளை பற்றி அந்த தத்துவ முறைகள் நிறைய உண்டாகுது. பட் என்ன உண்டானாலும் கடவுளிடத்துல அன்பு செலுத்துவது அப்படிங்கிற ஒரு கருத்துரு உலகம் முழுக்க இருக்கு. இப்போ ஆப்பிரிக்கால காட்டுக்குள்ள இருக்கிறான், அவனுக்கு ஏதோ ஒரு சாமி இருக்கு. அண்டார்டிகா பக்கத்துல யாரோ ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான் துருவ பிரதேசத்துல, அவனும் என்னமோ ஒன்னு நினைச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். நீங்க ஐரோப்பால போனா அவனும் எதையோ ஒன்னு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். எந்த பகுதியில போனாலும் எல்லா மனிதனுக்கும் தனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. அதுக்கு ஃபிகர் மாறுது, பேர் மாறுது, கான்செப்ட் மாறுது, ஐடியா மாறுது, கொண்டாடுற முறை மாறுது, எல்லாம் மாறுது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் மாறல. என்னன்னா தனக்கு மேல ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிற பேசிக் தாட் மட்டும் மாறவே இல்லை. இது யாரும் ஒன்னும் யோசிக்கல, உட்கார்ந்து திட்டமிடல. மனித குலத்துல இருக்கிற எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள அந்த கருத்து அப்படியே அமைந்து இருக்கிறது. பரம்பொருள் அதுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு.

0: அப்படிங்கிற ஒரு தாட். இது பிரசாரம் பண்ணதுனால வந்ததல்ல, அவங்க அவங்களுடைய அனுபவத்திலிருந்து அவரவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு, நிச்சயமா ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து. அதனால உண்டா இல்லையா கடவுள் அந்த மாதிரி சர்ச்சை பண்றது அர்த்தமே இல்லாதது. அபிராம் இந்த அதுல ஒரு வார்த்தை ஒன்று வரும், அருமையான வார்த்தை, குன்றில் கொட்டும் தறி அப்படிம்பார். ஒரு பெரிய பாறாங்கல்ல ஒரு மரத்தில் இருக்கிற ஒரு ஆணி மாதிரி இருக்கிற ஒன்றை அடித்து நான் உள்ளே இறக்கணும் அப்படின்னா வேண்டாத வேலை, எதுக்குது, எதுக்கு அதில் போய் நான் அதை இறக்கிக்கிட்டு இருக்கணும், தேவையில்லை. குன்றில் கொட்டும் தறி, ஒரு மலை இதில் கொண்டு போய் ஒரு மரக்குச்சியை உள்ளே சொருகிறதுக்கு படாத பாடு பட்டுக்கிட்டு இருந்தால் ஏதாவது அர்த்தம் இருக்கா? இல்லை. திருவையில் சொருகினாலாவது அர்த்தம் இருக்கு, ஏன்னா மாவாதான் அரைப்பாங்க அந்த காலத்தில். ஒரு மலை உச்சியில் போய் அதை கொண்டு போய் ஒரு மரத்தை நட்டு வச்சு மரத்தை உள்ள சொருகி என்ன போகுது? ஃபர்ஸ்ட் திங், இந்த ஆர்கியூ பண்ணி கடவுளை நான் நிரூபிக்கிறேன், ஆர்கியூ பண்ணி அதை நான் புரிய வைக்கிறேன்னு சொன்னா அவனை விட மடை இந்த உலகத்தில் இல்லைன்ட்டான்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: அண்ணே மாடியில என்ன பண்றீங்க?
1: அனுஜோட அக்யூப்ரஷர் கூல் ரூஃப் டைல்ஸ்ல நடந்து பிரஷர் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது 85% சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணி ரூம கூலா வச்சுக்குது அண்ட் ஆன்டி ஸ்லிப் ஃபினிஷ் சேஃப்டியும் இருக்கு.
2: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: ஆடினா
4: ஆடை,
3: ஆடைனா
4: நம்ம

0: மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு சுகிசிவம் அவர்களின் பேச்சு. இது RS Voice என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.

0: மனசுலேருந்து ஒரு சுகமான ஒரு ஒரு உணர்ச்சி கிளம்புது. அந்த உணர்ச்சிக்கு ஒரு பேர் வச்சா பக்தி அப்படின்னு பேர் வச்சா. மனசுலேருந்து ஒரு ஊதுவத்தி போக மாதிரி, ஒரு சந்தன போக மாதிரி, ஒரு நறுமணம், பன்னீருடைய நறுமணம் மாதிரி மனதிலேருந்து ஒரு ஒரு வகையான கிளர்ச்சியான ஒரு உணர்ச்சி ஒன்று கிளம்புது. இவன் இது என்ன கோணத்தில் இதை பார்க்கலான்னா, அது சுகமானது முதல்ல, ஃபஸ்ட்டு விஷயம் சுகமானது. ஒரு மனுஷன் எல்லா பிரச்சனையும் தானே எழுத்து போட்டுக்கிட்டு நானே அதெல்லாம் சால்வ் பண்ணுவேன்னா ரொம்ப வாழ்க்கை முழுக்க சிரமப்படணும், பொறுப்பேற்றுக்கணும் நம்ம வாழ்க்கைக்கு. ஆனால் ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும். துளி கூட கஷ்டப்படாமல் எல்லாம் நடக்கிறது நடக்க போகுதுப்பா, எல்லாம் பகவான் பார்த்துக்கிறார் அப்படின்னு ஒரு மனோநிலையில் இருக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமாக இருக்கும். 24 hours ஹாப்பியாக இருப்பாங்க. எந்த விதமான சிக்கல் எல்லாருக்கும் வர மாதிரி அவங்களுக்கும் வரும். நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை தான், ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டேட்டரி, ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டேட்டரி. கஷ்டங்கிறது எல்லாருக்கும் வரத்தான் செய்யும், நல்ல கவனிங்க. ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டேட்டரி பட் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். விரும்புனா நீங்கள் கஷ்டப்படலாம், விரும்பலன்னா கஷ்டப்படாமல் இருந்துக்கலாம் இல்லையா. ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டேட்டரி பட் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். உங்கள் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது நீங்களா எடுத்துக்கிட்டது தான். அதே ப்ராப்ளத்துக்கு சஃபர் பண்ணாமல் இருக்கிறவன் இல்லை. நாளைக்கு பரீட்சைன்னு ஒரு பையன் தலைகீழ கவுந்து குட்டிக்காரன்னு அடிப்பான், இன்னொருத்தன் இம்மி கூட கவலைப்படாமல் டிவி பார்ப்பான். ஏன்னா அவன் ஃபெயிலாக போகிறான் பா, அதெல்லாம் அப்புறம். அவனுக்குன்னு ஒரு வாய்ப்பு வந்து ஆல் பாஸ் கூட போடலாம், அது அது அவன் அதிர்ஷ்டம் ஆல் பாஸ் அப்படின்னு. இந்த தலைகீழாக குட்டிக்கரன் அடித்தானு, அவனும் அதே தான் கடைசியில், அவனும் அதே தான், ஒன்றும் இல்லை ஓடி போச்சு. அது மாதிரி நடந்தது இல்லையா லைஃப்பில். ஸோ சஃபரிங் இஸ் ஆப்ஷனல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு ஒரு கோணத்தில் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. இப்போ மரம் வச்சு தண்ணி ஊற்ற மாட்டானப்பா, அவங்க அவங்க லைஃப்பை நீங்கள் பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கும், எங்கே இருந்தால் என்ன என்ன ஆனால் என்ன அப்படின்னு.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எத்தனை காலம் கனவுகள் கண்டே பாடுவதற்கு உன்னை காண்பதற்கு.
1: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
2: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
3: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
4: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
5: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். இன்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுன்னு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4 இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு சுகிசிவம் அவர்களின் பேச்சு. இது ஆர்எஸ் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரமண மகரிஷி பக்தரா இருந்தார். ஃப்ரெண்ட்ல ஃப்ரெண்டோட அப்பா என்னுடைய நண்பருடைய, ஏன்னா வயதானவர் ரமணர் உயிரோடு இருந்த காலத்திலேயே இருந்தார் அவர். இங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரமணாசிரம் போவார் அந்த காலத்திலேயே அவர். அப்போ அவருடைய பழக்கம் எப்படின்னா, ஆபீஸ் முடிஞ்ச உடனே கிளம்பி சனிக்கிழமையே கிளம்பி போய் ஞாயிற்றுக்கிழமை போய் உட்காந்துக்குவார் ரமணர் முன்னாடி. ஒரு நாள் என்ன இருக்கு, ரமணர் உட்கார்ந்துருக்கார், அதிகம் பேச மாட்டார் ரமணர். ரமணர் அதிகம் பேச மாட்டார், எப்பாவது கேள்வி கேட்டா பதில் சொல்லுவார், யாராவது கேள்வி கேட்டா அதுக்கு ஆன்சர் கொடுப்பார், அதான் அவருடைய இயல்பு. இவர் என்ன பண்ணார், அப்படி போய் முன்னாடி உட்காந்துக்குவார் இவர் பேசாம. ஒரு நாள் கொஞ்சம் பின்னாடி உட்காந்துருந்தார் அவரு. ரமணர் உட்காந்துருக்கார், அமைதியா உட்காந்துருப்பார். அவர் உட்காந்துருக்கதே ஒரு சுகமா இருக்கும் அப்படிம்பாங்க அவங்க. அதுக்கு பேர் சன்னதி விசேஷம்னு பேர். ஒரு சன்னதியில் இருக்கும்போது மனசுல ஒரு அமைதி இருக்கு, ரீசன்லாம் கிடையாது, லாஜிக்கலா அதுக்கு எக்ஸ்பிளேஷன்லாம் சொல்ல முடியாது. அந்த சூழல் அங்க இருக்கிறதே ஒரு மாதிரி மகிழ்ச்சியா இருக்கும், நிம்மதியா இருக்கும். அப்படி போய் உட்காந்துக்குவார் இவர். ஒரு டூரிஸ்ட் பஸ் வந்து நின்றுருக்கு பின்னாடி, ஒரு டூரிஸ்ட் பஸ் நின்று அந்த டூரிஸ்ட் பஸ்ல இருந்து கச்ச கச்ச கச்ச கச்சனு ஒரு 60 பேர் 50 பேர் இறங்குறாங்க பாருங்க. இவர் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டார். ஏன்னா அந்த டூரிஸ்ட் பஸ்ல இருந்து வர்றவங்க நேராக வருவாங்க, அவரை போய் நமஸ்காரம் பண்ணுவாங்க, முன்னாடி உட்காருவாங்க, ஏற்கனவே மெடிடேட் பண்ணிக்கிட்டு இருக்கவனுக்கு இடைஞ்செல்லாம் அவனை தாண்டி போவாங்க, முடிஞ்ச அவன் கையை மிதிச்சுட்டு கூட போவாங்க, சாரி அப்படிம்பாங்க, அது நிசப்தத்தை கெடுப்பாங்க, நிறைய பண்ணுவாங்க. ஒரு 50-60 பேர் உள்ள வர்றவங்க இல்லாத வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இவர் என்ன ஆயிட்டாரு, அதுல ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டாரு. என்னன்னா இவங்க வர்றாங்க, இவங்க எல்லாம் முன்னாடி உட்காந்துக்குவாங்க, நம்மள மறைச்சிருவாங்க, ரமணரை பார்க்க முடியாம போயிடலாம், இல்ல ரமணருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது இருக்கலாம், என்ன நினைச்சாலும் தெரியல. இவர் ரெஸ்ட்லெஸ்ஸா நெளிஞ்சா இருப்பாருங்க, அன்பிலீவபிள். அது வரைக்கும் எங்கேயோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த ரமண பகவான் என்ன பண்ணாரா, நேரா இவர் பக்கம் திரும்பி இவர் ஒரு பார்வை பார்த்துட்டு, எங்க இருந்தா என்ன, என்ன ஆனா என்ன, எங்க இருந்தா என்ன, என்ன ஆனா என்ன. இப்ப நீங்க அங்க அங்க இருந்தா நம்ம இது பார்க்க முடியாதுன்னு கவலைப்படுறேன், இவங்க எல்லாம் என்னென்ன பண்ணுவாங்களோன்னு கவலைப்படுறேன், எங்க இருந்தா என்ன, என்ன ஆனா என்ன. இது ஒரு கேள்வி கேட்டு மறுபடியும் சைலண்டா எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார் ரமணர். சார் அவர் லைஃப்லயே அதுதான் அவருடைய முக்திக்கு கீ. ஏன்னா நார்த் இந்தியாவுக்கு டிரான்ஸ்பர் பண்ணாலும் கவலைப்படாம போவார், பார்டர்ல போஸ்டிங் போட்டாலும் கவலைப்படாம போவார். அவர் ஆபீஸ்லயே இவருக்கு இளிச்சவாயன்னு பேரு. ஏன்னா எதையுமே அவர் மறுத்தது கிடையாது. ஏன்னா ரமணருடைய வாக்கியம் அவருக்கு, எங்க இருந்தா என்ன, என்ன ஆனா என்ன. கிட்டத்தட்ட ஒரு செயின்டோட நிலைமை அவருக்கு வந்துருச்சு. ஏன்னு கேட்டா அந்த அந்த வார்த்தை மந்திர வார்த்தையா அவருடைய வாழ்க்கையில வேலை செஞ்சது. இது எதுக்காக சொல்ல வர, மனிதர்கள் ஒரு உயர்ந்த மனோநிலை அடையறதுக்கு ஒரு சின்ன சாவி போதும், அது ஏதாவது ஒரு வகையில் அதை திறப்பு ஏற்படுத்தி ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். இந்த உணர்வுகளை எல்லாம் நாம இந்த உலகத்துல அடையறதுக்கு டோட்டலா அவருக்கு அவர் பார்த்துக்கிறார், அவர்கிட்ட நம்ம சரண்டர் ஆகிட்டா எல்லாம் அவர் கவனிச்சுக்கிறார். இது கொஞ்சம் சௌக்கியமா இருக்கு, நல்லா இருக்கு, திருப்தியா இருக்கு. இப்ப பக்தனுடைய மனோநிலை அது மாதிரியான ஒரு மனோநிலை.
0: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது,

0: வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேட்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க என்றும், சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: பொதுமக்களின் கவனத்திற்கு, ஸ்கூபா டைவிங் கத்துக்க ஆர்வமுள்ள ஆளா நீங்க? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. TNSDC-ன் வெற்றி நிச்சயம் திட்டம் மூலமா மீனவ கிராமங்களை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஓபன் வாட்டர் ஸ்கூபா டைவிங் பயிற்சி பிரப்பன் வலசையில உள்ள குவஸ்ட் அகாடமி மூலமா July 19 முதல் நடத்தப்பட இருக்குது. இந்த பயிற்சியில கலந்துக்க விரும்புறவங்க 12 முடிச்சவராகவும், 19 இருந்து 25 வர உள்ள நபராகவும் இருக்கணும். July 21 தாங்க விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க 720-01-04-07 என்றும், சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6-9 வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23 முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7-0-9-4-4-3-9-9-3.

0: ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல, பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
2: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்போதும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
3: அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நைட்ல நிலா இதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஒரு உயிரினம் வெளிச்சத்தை கொடுக்கும்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது மின்மினி பூச்சி தான். சரி, அது உடம்புல வெளிச்சம் எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்படி மின்மினி பூச்சி உடம்புல லைட் வர காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட உடம்புல சில என்சைம்ஸ் எல்லாம் சுரக்கும். அந்த ஒரு நிகழ்வுக்கு பேர் தான் பயோலூமினசன்ஸ். சரி, ஏன் இந்த லைட்டை உருவாக்குது, அது மட்டும் இல்லாம விட்டு விட்டு அடிக்குதே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட இணைய கவரை தான் அது லைட்டை உருவாக்குது. அதே சமயம் விட்டு விட்டு அடிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட உடம்புல நடக்கக்கூடிய நரம்பு தூண்டல்களாலதான் லைட்டு விட்டு விட்டு அடிக்குது. இனிமே எங்கேயாவது மின்மினி பூச்சி மின்னிட்டு போகுது அப்படின்னா, அதுக்கு காரணம் பயோலூமினசன்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?

0: சொல்றது சரிதான். ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம். ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது

0: நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோஷியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோஷியல் மீடியா நல்லதா கெட்டதா?
2: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
2: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
0: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கவுண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பார்க்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
0: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
2: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குன்னு?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன்னா இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா கூடவே இருக்கிற மேசு, எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடினா
1: ஆடை,
0: ஆடைனா
1: நம்ம ஐபன் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
0: ஐபன் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
1: ஐபன் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நேயர்களின் கவனத்திற்கு. ஸ்கூபா டைவிங் கத்துக்க ஆர்வமுள்ள ஆளா நீங்க? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. TNSDCயின் வெற்றி நிச்சயம் திட்டம் மூலமா மீனவ கிராமங்களை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஓபன் வாட்டர் ஸ்கூபா டைவிங் பயிற்சி பிரபன் வலசையில உள்ள குவஸ்ட் அகாடமி மூலமா July 19 முதல் நடத்தப்பட இருக்குது. இந்த பயிற்சியில கலந்துக்க விரும்புறவங்க 12 முடிச்சவராகவும் 19 இருந்து 25 வரை உள்ள நபராகவும் இருக்கணும். July 21 தாங்க விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க 720-01-0407 என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. உங்க குழந்தைகிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
1: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடலோடு விளையாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட ஜாயின் பண்ணி பேச போறது நான் நித்யஸ்ரீ. அப்புறம் இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கறதுனால எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம நிகழ்ச்சியில வந்து கண்டிப்பா கெஸ்ட் வருவாங்க. அந்த வகையில ஆல்ரெடி வந்த கெஸ்ட் தான், ஆனா யாரு என்ன அப்படிங்கறதை நம்ம திரும்பவும் கேட்டலாம். சரி, உங்களோட பேர் மட்டும் சொல்லிருங்க.
1: என் பேர் பிரதீக்ஷா.
0: ஓகே பிரதீக்ஷா, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நிறைய ரிவ்யூஸ்லாம் வந்துச்சு, சூப்பராக பாடுறாங்க அந்த மாதிரி நேயர்களே வந்து பதில்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால அவங்களுமே இன்னைக்கு நம்மளோட ஜாயின் பண்ணி அவங்களோட டைமை ஒதுக்கி கண்டிப்பாக நம்மளுக்காக நிறைய பாடல்கள்லாம் கொடுக்க போகிறாங்க. அந்த வகையில் இப்போ ஸ்டார்டிங்லேயே ஒரு பாடலோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ள மறைஞ்சிருக்கு, அதுவுமே என்ன அப்படிங்கிறத போக போக தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ வந்து முதல் பாடலாக நீங்கள் என்ன பாடல் பாட போறீங்க?
1: யமுனை ஆற்றில்.
0: சரி, யமுனை ஆற்றில. அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கா இந்த பாட்டு வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி?
1: ஆமாம், நான் வந்து கேரளாவில் இருக்கும்போது எங்கள் ஸ்கூல்லேருந்து ரேடியோ மிட்டாயின்ற ஒரு எஃப்எம் வந்து நிறைய போட்டிகள் வந்து வச்சாங்க. அதில் நான் பாட்டு பண்ணேன், 10 பேர் போனதில் என்னை மட்டும் செலக்ட் பண்ணி அதில் எனக்கு மெடல் போட்டாங்க அந்த பாட்டு பண்ணதுக்கு.
0: சரி ஓகே, கேரளாவில் ஒரு எஃப்எம்ல இதே மாதிரி வந்து நீங்கள் பாடல் வந்து ஒரு தமிழ் பாடல் பாடியிருக்கீங்க. சரி ஓகே, அந்த ஒரு பாடலை இங்கேயுமே வந்து பாடட்டும், அவங்களுக்குமே நிறைய பரிசுகள் இன்னும் அப்கமிங் டேஸில் வந்து கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த பாடலையுமே கேட்டலாம், பாடுங்க.

ஓகே, இப்போ தெரியுது அந்த கேரளா எஃப்எம்ல எதுக்கு உங்களுக்காக பரிசு கொடுத்தாங்க அப்படிங்கிறது. நம்மளோட எஃப்எம்ல கூட வந்து நிறைய போட்டிகள்லாம் இந்த மாதிரி நடக்கும், ஆனால் பாடல் போட்டிகள் வந்து கண்டிப்பாக திரும்பவுமே வந்து ரீஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதையுமே வந்து நம்ம சொல்லிக்கிறோம். அடுத்ததாக வந்து இன்னும் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைக்கான நிகழ்ச்சியில், அதையுமே தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில் ஒரு கேம் ஒன்று போகும் இல்லையா. இன்றைக்கி கேமோட முதல் கேள்வி சிம்பிளாக தான் இருக்க போகுது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்னல் சூரியனை விட 5 மடங்கு வெப்பமானது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஜாகுவார் அப்படிங்கிற ஒரு விலங்கு இருக்கு இல்லையா, அது நிலத்தில் மட்டும்தான் வாழும். இது வந்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். இதில் உண்மை எது பொய் எது அப்படின்னு நேயர்கள் கண்டுபிடிச்சா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லிட்டு விருப்பமான நம்ம பிரதீக்ஷா பாடினாங்க இல்லையா, அந்த மாதிரி சூப்பரான பாடல்களை நீங்களுமே கேட்கலாம். ஆனால் அது புது பாடல்களாக இருக்கணும், அவ்வளோதான். இன்னைக்கு வந்து என்னடே அப்படிங்கிறதையுமே வந்து நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு நெல்சன் மண்டேலா தினம் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்படுது. அதாவது சவுத் ஆப்பிரிக்காக்குல வந்து இனவெறி அப்படிங்கிறது வந்து நிறைய ஒரு விஷயமா வந்து பார்க்கப்பட்டுச்சு. அவங்க இடையில வந்து நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது அவங்க காலகட்டங்களில் இருந்துச்சு. அந்த ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் எதிர்த்து போராடின ஒரு நபர் தான் வந்து நெல்சன் மண்டேலா. அவங்கள சிறப்பிக்கிற விதமாக தான் அவங்களோட பிறந்த நாள், அதாவது இந்த ஜூலை 18 அன்னைக்கு அவங்களுக்கான ஒரு டேவாக வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். பல போராட்டங்களை கடந்து வந்து ஒரு அதிபராக வந்து வந்தாங்க. அவங்களோட தலைமை பண்பையுமே வந்து வெளிப்படுத்தினாங்க. அதே மாதிரி எல்லாரும் வந்து ஒரு தலைமை பண்போட இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னொரு ஒரு விளையாட்டு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து இந்த ஃபுட்பால் மேட்ச்ல ஃபைனல்ஸ்ல யார் யார் மோத போறா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஸ்பெயின் அணிக்கும் அர்ஜென்டினா அணிக்கும் இடையில தான் வந்து போட்டிகள் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஆனாலுமே வந்து இந்த 3வது 4வது இடங்கள்ல வந்து சேர்றவங்களுக்குமே வந்து பரிசு தொகை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதனால அந்த ஒரு 3வது இடத்துக்கான ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது நாளைக்கு நடக்க போகுது பிரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில. அதையுமே வந்து வெயிட் பண்ணி என்ன மேட்ச் எப்படிலாம் வந்து போயிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் அந்த 3வது இடத்தை யார் கைப்பற்றினா எல்லாமே நம்ம வந்து நிகழ்ச்சியில் தொடர்ந்து சொல்லுவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. பிரதீப் குமார் அவங்களோட குரலில் குக்கு படத்திலிருந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: சேவைகள் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9752067773.
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: மண்டபம்
1: மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
4: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:19 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
1: பிரதீக்ஷா.
0: ஓகே, பிரதீக்ஷாவுமே வந்து நமக்காக ஒரு அருமையான பாடல் பாடி காமிச்சாங்க. அதை தொடர்ந்து இப்போ ஒரு கதையுமே சொல்றதுக்காக வெயிட் பண்றாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசவும் ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்கண்ணா? என்ன கேம் அப்படிங்கறது தெரியுமா?
2: இன்னைக்கு
0: வந்து நாங்க வந்து ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம், அதுல உண்மை எது பொய் எது அப்படிங்கறது நீங்க கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, மின்னல் சூரியனை விட 5 மடங்கு வெப்பமானது. இது வந்து முதல் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது வந்து ஜாகுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விலங்கு நிலத்துல மட்டும்தான் வாழும்.
2: மின்னல் வந்து சூரியனை விட 5 மடங்கு பவர்ஃபுல் ஆனதுன்ற
0: கேள்விப்பட்டிருக்கேன்.
2: ஜாகுவார் வந்து எல்லா விலங்குகளும் வாழக்கூடிய விலங்குவா இருக்கும். அதனால அது
0: என்ன பாடல்
2: வேணும்?
0: ஓகே, நம்ம சாதிக்கண்ணா வந்து ஃபர்ஸ்ட் பதிலே வந்து சூப்பராக வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு, நேயர்கள் அடுத்தடுத்த கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக கால் பண்ணலாம். 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததான் இன்னொரு நேயரும் மெசேஜ் மூலமாக பதில் சொல்லியிருக்காங்க. நம்ம தீனா அண்ணா தான், பாப்பாவோட பிரதீக்ஷா அவங்களோட வாய்ஸ் வந்து சூப்பராக இருக்கு, ஆசம், எக்ஸ்ட்ரா வந்து எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமல் வாய்ஸ் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு அவங்களோட பாராட்டுக்களை கொடுத்துருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அவங்களோட பதில் என்ன அப்படிங்கறதையுமே கேட்டலாம்.
3: சிஸ்டர், இரண்டுமே சரியான பதில்கள் தான். மின்னல் சூரியன் 5 மடங்கு வெப்பமானது சரியான பதில். அதை விட ஜாக்வார் நிலத்தில் மட்டும்தான் வாழக்கூடியது, அதுவும் சரியான பதில் தான்.
0: ஓகே, இதில் வந்து ஒரு உண்மை ஒரு பொய்ன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த பொய் என்ன அப்படிங்கிறத நம்ம அண்ணாவால் கண்டுபிடிக்க முடியலை. அதாவது ஜாகுவார் அப்படிங்கிற ஒரு விலங்கு வந்து நிலத்தில் மட்டும் கிடையாது, நீர்லையுமே வந்து வாடுறதுக்கான ஒரு தகுதி இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த ஒரு தகவலோட அடுத்ததான் நம்ம பிரதீக்ஷா பாப்பா வந்து ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது என்ன கதை அப்படிங்கிறத இப்போ நம்ம கேட்டலாம்.
1: அப்துல் கலாம் ஐயா வந்து ஒரு நாள் வழக்கம் போல் ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க. அங்கேருந்து ஒரு பையன் எந்திரிச்சு கேட்டாங்க, ஐயா நீங்கள் வந்து கனவு காணணும்னு சொல்கிறீங்க, அந்த கனவை நினைவேற்றணும்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே பிரச்சனையாக இருக்குது, நான் எப்படி அந்த கனவை நினைவேற்றுறதுன்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ வந்து அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க, ஒரு காடு இருக்குது, அந்த காட்டில் வந்து விலங்குகள் பறவைகள்லாம் நிறையா இருக்குது, பறவைகள் வந்து காலையில் இறை சாப்பிட போயிட்டு மத்தியானம் சாயங்காலம் கூட்டில் வந்து அடைஞ்சிரும். அதே மாதிரியே ஒரு நாள் அதெல்லாம் இறை சாப்பிட போனப்போ மழை சரியான மழை வந்துருச்சு.
0: ஓகே,
1: அதோட சின்ன பறவைகள் இருக்குமா அதெல்லாம் வந்து கிட்ட போய் ஒளிறதுக்கு இடம் தேடிச்சு. ரொம்ப சக்தியான பறவைகள் வந்து அதோட கூட்டுக்கு போய் அடைஞ்சிருச்சு. ஆனால் எல்லா பறவையோட ஒரே ஒரு பறவை மட்டும் அந்த மலையிலேயே நனைஞ்சிக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு.
0: ஓகே, ஒரே ஒரு பறவை மட்டும் எப்படி போயிருக்கும் என்ன அப்படிங்கிறத வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக அப்துல் கலாம் ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கோம்னா சும்மாவா அதுக்கான ஒரு பதில் வரும். அது என்ன பதில் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டிப்பாக நாங்கள் ரிவீல் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னைக்கு வந்து உண்மை பொய்யா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கேம் விளாண்டுட்டுருக்கோம். அந்த வகையில் இப்போ பிரதீக்ஷா அவங்களோட டைமிங் அப்படிங்கிறதுனால அவங்கள பற்றியோ ஒரு உண்மை ஒரு பொய் இப்போ வந்து நீங்கள் சொல்ல போகிறீங்க, அதை வந்து நேயர்கள் கண்டுபிடிக்க போகிறாங்க. என்ன உண்மை சொல்ல போகிறீங்க, என்ன பொய்ங்கிறத வந்து ரிவீல் பண்ணக்கூடாது, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்லுங்கள்.
1: எங்கள் டீச்சர் பேர் காயத்ரி, மியூசிக் டீச்சர் பேர் காயத்ரி.
0: ஓகே,
1: நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: ஓகே, நீங்கள் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. அவங்களோட வாய்ஸ் வச்சு தெரிஞ்சிருக்கோம் அவங்க 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது. இன்னொன்று, அவங்களோட டீச்சர் பேர், அதாவது மியூசிக் சொல்லிக் கொடுத்த ஸ்பெஷலான ஒரு டீச்சர் பேர் காயத்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டில் எது உண்மை எது பொய்யின்னு உங்களுக்கு தோன்ற பதில்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களோட பதில்களை சொல்லலாம். 7094349999 அப்படிங்கிற நம்பர் மூலமாக. அடுத்ததா நம்ம ஊர்களில் வந்து குறைவே இல்லாத ஒரு சீ ஃபுட் அப்படின்னா கண்டிப்பாக அது மீன் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மீன்லேயே எக்கச்சக்க வகைகள் அப்படிங்கிறது இருக்குது. அதில் பலருக்கு பிடிச்ச ஒரு மீன் வகை அப்படின்னு பார்த்தோம்னா அது வஞ்சிர மீன் தான். விவரம் தெரிஞ்ச குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பொதுவாக மீன்னாலே அதில் வந்து ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். அந்த வகையில் இந்த மீனும் விதிவிலக்கு கிடையாது. இந்த கொழுப்பு அமிலங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை வந்து குறைக்குமா, அப்புறமா மாரடைப்பு வரதை தடுக்கவும் செய்யும்னு சொல்கிறாங்க. அதை தவிர வைட்டமின் B12 புரதச்சத்துலாம் வந்து அதிகப்படியாக இருக்கிறதுனால குழந்தைங்களோட ஞாபக சக்தியுமே வந்து மேம்படும். அல்சைமர் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்புகள் அதாவது நரம்பியல் நோய்களையுமே வந்து தடுக்கும்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து வஞ்சிர மீனில் தேவையான வைட்டமின்கள் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்குது. இந்த வைட்டமின்கள் நம்மளோட கண்ணில் இருக்க

0: கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லிட்டு விருப்பமான பாடல்கள் கேட்கலாம். அடுத்ததா இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு படம் ஒன்று வந்திருக்கு இல்லையா, அதாவது பரிமளான்கோ அப்படிங்கிற ஒரு படம், அந்த படத்திலிருந்து ஒரு பாடல் வருது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: Yamai, yamai, yamai. Hey, yamai.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடல் ஓசை FM 90.4.
5: இப்போ நேரம் சரியாக 5:33 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
6: பிரதீக்ஷா.
5: ஓகே, நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க? சரி, ஓகே, சொல்லுங்கண்ணா, நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன கேள்வி? சொல்லிருங்க.
6: எங்க மியூசிக் டீச்சர் பேர் வந்து காயத்ரி, நான் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
5: ஆனா ரெண்டு விஷயம் சொல்லிருக்காங்க, இதுல எது உண்மை எது பொய் அப்படிங்கறத நீங்க சொல்லணும்.
6: என்னோட மியூசிக் டீச்சர் பேர் வந்து காயத்ரி, நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
7: ஹலோ
5: அண்ணா, கேக்குதா? சரி, ஓகே. நம்ம பிரதீக்ஷா பாப்பா அவங்க வந்து இப்ப 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க, இது வந்து முதல் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது வந்து அவங்களோட மியூசிக் டீச்சர் பேர் வந்து காயத்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுல எது உண்மை எது பொய்ன்னு நீங்க வந்து என்ன கெஸ் பண்றீங்க? அவங்க அவங்களோட குரல் வந்து கேக்குறதுக்கு 3rd ஸ்டாண்டர்ட் மாதிரி இருக்குதா, இல்ல வந்து அவங்களோட மியூசிக் டீச்சர் பேர் கூட இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம்? ஓகே, அவங்க காயத்ரி அவங்க தான் மியூசிக் டீச்சரா? கரெக்டா? அது சரி, ஓகே. நம்ம நேயர் வந்து திரும்பவும் இணைவாங்க. நம்ம கேட்ட கேள்விக்கான பதில் வந்து இன்னும் சரியா வரல, ஆனா இன்னொரு நேயர் வந்து தொடர்ந்து நம்ம கூட வந்து இணையறதுக்காக முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களும் யாரு என்ன அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம்.
7: வணக்கம்.
5: உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கோண்ணா. ஓகேண்ணா, இன்னைக்கான கேம் என்ன அப்படின்னு தெரியுமா?
7: தெரியும்.
5: ஓகே, கேள்வி ஒண்ணு கேட்டிருக்கோம். ஓகே, நம்ம பிரதீக்ஷா பாப்பா அவங்களுக்கு வந்து அவங்க 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது அவங்களோட மியூசிக் டீச்சர் பேர் வந்து காயத்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுல எது உண்மை எது பொய்யா இருக்கும்? ஓகே, அப்ப அவங்க எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க? ஓகே, 5th படிக்கிறாங்களா? சரி, ஓகேண்ணா. அவங்களோட மியூசிக் டீச்சர் பேரு காயத்ரி, அது கரெக்ட் தானா? என்ன பாடல்
7: வேணும்?
5: ரொம்ப நன்றிண்ணா.
7: நன்றி.
5: ஓகே, நம்ம நம்பகுமார் அண்ணா வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்த நேயர் கண்டுபிடிக்கல அப்படின்னா கூட இவங்களுக்கான ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க. அந்த பாடல் அடுத்ததாக வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இப்போ வந்து அந்த கதையில் என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறதில்ல. அது வந்து நிகழ்ச்சியோட நிறைவில் தான் நம்ம தெரிஞ்சுப்போம். அதனால் இந்த டைமில் இப்போ இன்னொரு ஒரு பாடல் ஒன்று கேட்க போகிறோம், பாடுங்கள்.

0: சரி ஓகே, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஃபேவரட் சாங்காக தான் இருந்துச்சு. இந்த பாடல் நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லணுன்னாலும் கண்டிப்பாக கால் பண்ணி உங்களோட விஷஸை வந்து பிரதீக்ஷா பாப்பாவுக்கு கொடுக்கலாம். அடுத்ததாக இப்போ ரீசெண்டாக வந்து தமிழ்நாடு அரசு ஒரு தேவையான ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்னன்னு கேட்குறீங்களா? அதாவது நம்மளாம் சின்ன வயசுலேருந்து கைகளில் மோதிரமாக கோத்து விளையாடி சாப்பிட்ட அந்த கலர் அப்பளங்களை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி பஞ்சு மிட்டாய், அது கூட வந்து காட்டன் கேண்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையுமே வந்து பேன் பண்ணாங்க. ஏன்னா இதில் சேர்க்கப்படக்கூடிய ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல் கலர்ஸ், அதாவது செயற்கை நிறமூட்டிகள், ரொம்பவே அதிகமான பாதிப்புகளை குழந்தைகள்கிட்ட ஏற்படுத்துதான். ஒவ்வொரு கலருக்குமே ஒவ்வொரு விதமான ரசாயனங்கள் அப்படிங்கிறது பயன்படுது. இந்த பஞ்சு மிட்டாய் கலர் அப்பளங்களில் ரோடமைன் பி இது வந்து சிலதில் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் மஞ்சள் நிறத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா மெட்டலானின் எல்லோ, அப்புறம் வந்து ஆரமின் ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய உணவில் யூஸ் பண்ணவே கூடாத சில நிறமிகள் எல்லாம் வந்து சேர்த்து தயாரிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது குறிப்பாக குழந்தைகள்கிட்ட நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது. அதாவது தொடர்ச்சியாக சாப்பிட்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரகம், அப்புறம் வந்து கல்லீரல் பாதிப்பு, செரிமான கோளாறுகள், கூடவே வந்து அலர்ஜி பிரச்சனைகளையும் ஏற்படுத்துமா. இந்த மாதிரி இத்தனை பிரச்சனைகள் இருக்குது. இது கூடவே ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா சிலருக்கு வந்து கேன்சரை கூட உருவாக்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. நாங்கள் இத்தனை வருஷமாக இதை தானே சாப்பிட்றோம் அப்படின்னு சிலர் அசால்ட்டாக நினைக்கலாம். ஆனால் இனிமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதோட பாதிப்புகளை கண்டிப்பாக யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா வந்து பேன் பண்ணிட்டதுனால பெரும்பாலும் விற்பனை ஆகாது, ஆனாலுமே வந்து சந்தை பகுதிகளெல்லாம் விற்பனை ஆச்சு அப்படின்னா நம்மளோட ஆரோக்கியத்தை காப்பாற்றுறதுக்காக நம்ம தான் அதை அவாய்ட் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கறத சொல்லிட்டு நேயர் வந்து பாதியிலே போனாங்க இல்லையா, அவங்க வந்து திரும்பவும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். சொல்லுங்கண்ணா, நீங்க வந்து கேள்விக்கான பதில் சொல்லலையே. நாங்க வந்து ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோம், அந்த கேள்விக்கான பதில் வந்து நீங்க கொடுக்கலையேனா? சரி ஓகே பரவாயில்ல, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு கேளுங்க. அண்ணா இது வந்து குழந்தைகளுக்கான நேரம், புது பாடல்கள் கேட்டீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும்ண்ணா.
1: அப்படியா? மோனிகா,
0: மோனிகா பாடல். ஓகே, நான் கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிண்ணா, இன்னைக்கு வந்து ஒரு புது நேயரா ஜாயின் பண்ணதுனால ரொம்ப சந்தோஷம். ஓகே, நம்ம நேயர் வந்து இப்போதான் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அதனால போக போக நம்மளோட கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து பதில் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அவங்க கேட்ட பாடல் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:51 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
2: பிரதீக்ஷா.
1: ஓகே, பிரதீக்ஷாவுமே வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணி இன்னும் இந்த ஒரு பகுதியில் மட்டும் தான் இருப்பாங்க. அடுத்து வழக்கம் போல நம்ம பசங்க, அதாவது ஜான் ஹோரே தம்பியோ ஜாபித் தம்பியோ கண்டிப்பா வருவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி கதைன்னு ஒன்று போயிட்டு இருந்துச்சு, அதுல அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருந்தோம். அந்த கதையில என்னாச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம அவங்க கிட்டே கேட்கலாம். சரி, அந்த ஒரு பறவை வந்து பறந்து போயிட்டே இருந்துச்சுல, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அப்துல் கலாம் ஐயா கடைசியில என்ன சொன்னாங்க?
2: அந்த பறவை பறந்து போய்கிட்டு இருக்கும்போது எல்லா பறவைகளையுமே கிண்டல் பண்ணிச்சுங்க. இந்த பறவை மட்டும் ஏன் போய்கிட்டே இருக்கு அந்த மலையிலேயே அப்படின்னு கிண்டல் பண்ணிச்சுங்க. ஆனா அந்த பறவை பார்க்காம மேலேயே பறந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல அது வந்து அந்த மேகத்துக்கு மேலேயே பறந்துருச்சு. மேகத்துல இருந்தானே மழை வரும், அந்த மேகத்துக்கும் மேல பறந்துருச்சு. அந்த பறவை பேர் என்னதுன்னா ஈகிள். அப்ப அந்த மேகத்துக்கு மேல போனதுனால அது நனையில, அது அங்க இருந்து நல்லா சாப்பாடு எல்லாம் சாப்பிடும், அந்த மலையில இருந்து தப்பிச்சிருச்சு.
1: சரி,
2: அது அப்துல் கலாம் ஐயா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து அந்த கழுகு மாதிரி இருக்கணும், யார பத்தியும் நினைக்க கூடாது, கழுகு மாதிரியே மேல பார்த்து உங்க பறந்துகிட்டே இருந்தீங்கன்னா நீங்க நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
1: சரி ஓகே, அப்ப தொடர்ந்து சிறகடிச்சு பறந்துகிட்டே இருக்கணும் அப்படிதானே?
2: ஆமா.
1: சரி ஓகே, இதுவுமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு கதை தான். நம்ம வந்து தொடர்ந்து என்னதான் நடந்தாலும், என்னதான் சவால்கள் வந்து இடையில வருது, மழையோ வெயிலோ எதுலாம் பார்க்கவே கூடாது, மேல மேல வந்து நம்மளோட உயரத்துக்கு வந்து போயிட்டே இருக்கணும். அந்த உயரமே வந்து நம்மளை வந்து கடைசியில ஒரு நல்ல இடத்துக்கு வந்து கொண்டு வந்துடும் அப்படிங்கிற ஒரு கதை தான். அது அப்துல் கலாம் ஐயாவே வந்து ஸ்பெஷலா சொல்லியிருக்காங்க. அது வந்து இன்னைக்கு நம்ம பிரதீக்ஷா மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததான் வந்து இன்னைக்கான நிகழ்ச்சியில என்ன அப்படி என்ன ஒரு படிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்காலத்துல வந்து நம்ம எல்லாரும் வந்து நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட இருப்போமா அப்படின்னு கேட்டா ஒரு டவுட் கண்டிப்பா இருக்கும். ஆனா ஒரு அட்வான்ஸ்டான ஒரு டிஜிட்டல் காலகட்டத்தில் கண்டிப்பா இருப்போம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து 2026லயே நம்மளால நம்ப முடியாத சில விஷயங்கள், அதாவது ஏஐயோட வளர்ச்சியா இருக்கலாம், அப்புறம் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். அதனால ஃபியூச்சர்லையும் அது தொடர்பான வேலைகள் கண்டிப்பா அதிகமாக தான் இருக்கும். அதனால குழந்தைங்களையும் அந்த துறை சம்பந்தமா படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சரியான யோசனை மாதிரி தான். அதுல ஒரு படிப்பு இருக்கு, அதாவது டிசிஷன் சயின்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிறது. இதுல வந்து ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது புள்ளியியல் அப்படின்னு சொல்லுவாங்க, மிஷின் லேர்னிங், குறிப்பாக வந்து ஏஐ, அப்புறம் வந்து டேட்டா அனாலிசிஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம படிக்கலாம். அதில் ப்ரோக்ராமிங் தொடர்பான நிறைய விஷயங்களும் கற்றுக்கலாம். இந்த மாதிரி ஏஐ பயன்படாத இடங்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அப்புறம் வந்து மெடிக்கல் துறை, மருத்துவம் வந்து தொடர்பான விஷயங்கள், அப்புறம் வந்து பேங்கிங், மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படின்னு நிறைய இடங்களில் கண்டிப்பாக யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதனால வேலையும் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதில் வந்து யூஜி டிகிரி பிஜி டிகிரியுமே வந்து இருக்குது, நம்ம உயர் படிப்புகளையும் அதிலேயே வந்து படிச்சுக்க முடியும். இதில் காமனாக தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ், அதாவது எல்லாருக்கும் வந்து மேக்ஸ் அப்படின்னாலே பிடிக்காது. உங்களுக்கு மேக்ஸ் பிடிக்குமா?
2: பிடிக்கும், ஃபிஃப்த் வரை பிடிக்கும், சிக்ஸ்த்துக்கு மேலே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு.
1: ஓகே, மேக்ஸும் போக போக கஷ்டமாயிட்டே இருக்குதுல்ல, அதனால கண்டிப்பாக எல்லாரும் வந்து அது பக்கம் போகிறத கொஞ்சம் தவிர்ப்போம். ஆனால் வந்து மேக்ஸ் ஸ்கில்லு, அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே வந்து நல்லது. இந்த மாதிரி ஸ்கில் ரிலேட்டடான கோர்ஸ் வந்து எது நம்ம படித்தாலும் சரி, அது வந்து நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத விட எங்கே படிக்கிறோம் அப்படிங்கிறதா முக்கியம். ஏன்னா வந்து அந்த இடத்த பொறுத்து தான் அவங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய விஷயங்களுமே வந்து இருக்கும். அதனால எங்கே படிக்கிறோம் அப்படிங்கிறத நல்லா யோசிச்சு சரியானதாக பார்த்து தேர்ந்தெடுக்கணும். படித்து முடித்ததும் என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐடி நிறுவனங்களில் வந்து அது அந்த துறை சம்பந்தமா வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும். அதுலேயே வந்து டேட்டா சயின்டிஸ்ட் ஆகலாம், டிசிஷன் சயின்டிஸ்ட் ஆகலாம், ஏஐ அனலிஸ்ட் அப்படின்னு நிறைய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஒரு படிப்போட அடுத்ததான் வந்து இன்னைக்கான நிகழ்ச்சியில் ஒரு கேம் ஒன்று போயிட்டு இருக்கு இல்லையா, உண்மை பொய் அப்படிங்கிற விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. நேயர்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இரத்த ஓட்டம் இல்லாத ஒரு பகுதி அப்படிங்கிறது கார்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, நிலாவில் தண்ணி இருக்கிறத கண்டுபிடிச்சது சந்திர தண்ணி இருக்கிறத கண்டுபிடிச்சது சந்திராயன் 3, அவ்வளவுதான். இது ரெண்டுல எது சரி எது பொய்?
2: சந்திராயன் 3 வந்து சரின்னு தோணுது. ரத்த ஓட்டம் இல்லாத பகுதி அது வந்து தப்புன்னு தோணுது.
1: சரி ஓகே, நீங்கள் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க, ஆனால் நேயர்கள் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி மாஸ்டர் படத்துலேருந்து ஒரு பாடலுமே வரப்போகுது. நம்ம பிரதீக்ஷாவும் நம்மக்கிட்ட இருந்து விடை பெறுறாங்க.
2: பாய்.
1: ஓகே பாய் சொல்லி கிளம்பியாச்சு. பாடல்களை கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன், முடிஞ்சா என்னை கொன்னுட்டு உங்களை காப்பாற்றிக்கணும்.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ. அடுத்த ஒரு மணி நேரம் பேசுறதுக்காக
1: நான் ஜான் ஹோரைப்.
0: ஓகே, ஜான் ஹோரைப் தம்பி தான் வந்திருக்காங்க. இன்னைக்கு ஜாபீர் தம்பி வந்து வரல. சரி, ஓகே, இந்த ஒரு மணி நேரத்துல நீங்க என்ன சொல்ல போறீங்க?
1: இன்னைக்கு ஒரு தகவல் சொல்ல போறேன். தகவல் இல்ல, கதை சொல்ல போறேன்.
0: தகவலா கதையா? ஒரே குழப்பமா இருக்கே.
1: அதான் கதை சொல்ல போறேன்.
0: சரி, ஓகே, கதை தான் அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு. அது என்ன கதைன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த டைம் எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து ஒரு விளையாட்டு பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அது என்ன விளையாட்டு அப்படிங்கறது தான் கார்த்திகா அவங்க நம்ம கூட இப்ப ஜாயின் பண்ணி சொல்ல போறாங்க. சொல்லுங்க.
2: இப்ப இருக்கிற யூத் கேர்ள்ஸ் பாய்ஸ்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு விளையாடுற ஒரு கேம் வாலிபால். இந்த அந்த வாலிபாலில் ஒரு 3-4 வகை இருக்குது. அதில் ஒரு வகையான ஷூட்டிங் வாலிபால் பற்றி தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஷூட்டிங் வாலிபாலும் வாலிபால் மாதிரி ரெண்டு டீமாக விளையாடுற ஒரு விளையாட்டு தான். ஒரு சாதாரண வாலிபாலில் பந்தை தட்டி தட்டி ஆப்போசிட் டீமுக்கு அனுப்புவாங்க. ஆனால் ஷூட்டிங் வாலிபாலில் அப்படி இல்லை, பந்தை பிடித்து வேகமாக ஆப்போசிட் டீமுக்குள்ளே வீசுவாங்க. அதனால தான் இதுக்கு ஷூட்டிங் வாலிபால்னுமே பேர். ஒரு டீமில் பொதுவாக 7 பேர் இருப்பாங்க. நடுவில் ஒரு வலை இருக்கும். பந்த ஆப்போசிட்ல தரையில விழுற மாதிரி வீசி பாயிண்ட்ஸ் எடுக்கணும். அதான் இந்த கேமோட டார்கெட்டே. விளாடுற இடத்தோட அளவு வந்து 33 அகலமும் 66 அடி நீளமுமா செவ்வக வடிவில் இருக்குமா. அந்த நெட்டோட ஹைட் வந்து ஆண்களுக்கு 8 அடியும் 2 இன்ச்சும், அதே மாதிரி பெண்களுக்கு 7 அடியும் 6 இன்ச்சுமா இருக்கும். பந்த ரெண்டு கையால சேர்த்து குத்தி தான் அடிக்கணும். இந்த கேம்ல பந்தை பிடிக்கிறதோ இல்லைனா ரொம்ப நேரம் வச்சிருக்கவோ கூடாது. அப்படி ரொம்ப நேரம் வச்சிருந்தா அவங்களோட பாயிண்ட்ஸை வந்துட்டு கம்மி பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஆட்டத்திலையுமே 21 புள்ளிகளுக்கு விளையாடுவாங்க. குறைஞ்சபட்சம் 2 புள்ளி டிஃபரெண்ட்ல எந்த டீம் வந்துட்டு முன்னிலையில வராங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னருமே.
0: சரி, ஓகே, நார்மல் வாலிபால் கேம் நம்ம எல்லாருமே வந்து விளையாண்டுருப்போம். இதில் வந்து இந்த ஷூட்டிங் வாலிபால் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா வந்து அதுக்கான ரூல்ஸ் வந்து ஒரு சில விதிகள் வந்து கண்டிப்பாக மாறி வரும். அதனால இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு விளையாட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு மட்டுமே விளையாடணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கேம்ஸையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததாக நேயர்களுக்கான ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம உடம்புல இரத்த ஓட்டம் இல்லாத ஒரு பகுதி கண்ணில் இருக்கக்கூடிய கார்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, நிலாவில் தண்ணி இருக்கிறத கண்டுபிடிச்சது அப்படிங்கிறது சந்திராயன் 3 இப்போ தான் வந்து போச்சு. அது வந்து நிலாவில் தண்ணி இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்குமா அப்படிங்கிறத உங்களோட பதில்களை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 709-443-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலான்னு சொல்லும் போதே நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிட்டாங்க. வணக்கம்.
3: வணக்கம்
0: உங்களுக்காக ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டோம். என்ன கேள்வின்னு தெரிஞ்சுதா
3: சொல்லுங்க.
0: ஓகேண்ணா, நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் இல்லாத ஒரு பகுதி இருக்குது, அது வந்து கண்ணில் இருக்கக்கூடிய கார்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், நிலாவில் தண்ணி இருக்கிறத கண்டுபிடிச்சது சந்திராயன் 3. இது ரெண்டுல எது உண்மையா இருக்கும், எது பொய்யா இருக்கும்? எப்படின்னா
3: கன்ஃபார்ம், நம்ம கண்ணினுடைய கருவிழியில தான் ரத்தம் உடம்புல பாயவே பொய்யாது.
0: அப்ப ரெண்டாவது வந்து என்ன ஆன்சரா இருக்கும்?
3: நிலவுல எதையோ கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆனா அது தண்ணி இல்ல, வேற ஏதோதான் இருக்கும்.
0: நிலால வந்து கொஞ்சம் தண்ணி வந்து இருக்குது அப்படின்னு சந்திராயன் 3 இல்ல, சந்திராயன் 1 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க.
3: தண்ணி இருக்கிறது நிலாவில.
0: ஆமாண்ணா, ஆமா, கண்டிப்பா அந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜியை நோக்கி போயிட்டு இருக்கோம்.
3: நல்லதுதானப்பா, நிலவுலயே வீடு கட்டி கொடுத்தனும் நடத்துறதும் ஒரு சில பேருக்கு ஆசனையா தான் இருக்கும்.
0: ஓகேண்ணா, கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
3: இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங் பாத்தீங்கன்னா, சிச்சீரா மொழிய வாய்ஸ்ல எனி நோக்கி பாயும் தோட்டா படத்துல இருந்து மறுவார்த்தை பேசாது அந்த பாட்டு.
0: மறுவார்த்தை ஆனா இந்த பாடல் இப்பதான் கேட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா வேற எதுவும் பாடல்கள் வேணாமா?
3: வேற ஓகே, எனக்கு இந்த சாங் கொடுக்குறீங்களா? அப்போ கருப்பு படத்துல இருந்து ஏதாவது ஒரு சாங் பிளே பண்ணிடுறீங்களா?
0: ஓகே நான் ஓகே, உங்களுக்காக கருப்பு படத்துல இருந்து ஒரு நல்ல பாடலா கொடுத்துறோம். ரொம்ப நன்றிண்ணா.
3: தேங்க் யூ பா, ஹேவ் எ வண்டர்ஃபுல் வீக்கெண்ட். மீண்டும் திங்கட்கிழமை சந்திப்போம்.
0: ஓகே நான்
3: பை.
0: ஓகே, நம்ம சந்திரசேகர் அண்ணா வந்து சரியான பதில் கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி பதில்கள் கண்டுபிடிக்கணும், விருப்பமான பாடல் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணலாம் 709-449-3999 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததா பரியேறும் பெருமாள் படத்திலிருந்து ஒரு பாடல் ஒன்று வரப்போகுது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: அள்ளிட்டு போங்க.
1: ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜானியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இன்னோவா.

0: ஹைட்ராஸ் ஹைஃபை ஃபீச்சர்ஸ் ஹைஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹைரைடர் சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர் ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான் ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ ஈஸி ஃபைனான்ஸ் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி ஆனமலை டொயோட்டா வழுதூர் ராமநாதபுரம் கால் 8012799000
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி
2: கடலோடு விளையாடு இது உங்க களம் இறங்கி விளையாடுங்க நம்ம கடலோசை எஃப்எம் 90.4

0: இப்போ நேரம் சரியாக 6:17 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நானி தியேஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரேப்.
0: ஓகே, அடுத்ததான் நம்ம ஜான் ஹோரேப் தம்பியுமே வந்து இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது என்ன கதை அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: ஒரு காட்டில் ஒரு நரி ஒன்றும் ஆழ்ந்து வந்துச்சான். அதுக்கு ரொம்ப பசிக்கும் போது,
0: பசிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம், உங்க பேரு அப்புறம் எங்கிருந்து
2: பேசுறீங்கண்ணா?
0: ஓகே, பாமன்ல இருந்து. உங்க பேரு? ஓகே நான். ஓகே, இன்னைக்கு வந்து நாங்க வந்து ஒரு கேம் ஒன்னு விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, உண்மை பொய்ய கண்டுபிடிக்கணும். நாங்க வந்து ரெண்டு வாக்கியங்கள் கொடுப்போம், அதுல எது உண்மை எது பொய் அப்படின்னு உங்களுக்கு தோன்ற விஷயங்களை சொல்லலாம். சரிண்ணா, உங்களுக்கான முதல் வாக்கியம் என்ன அப்படின்னா, ராஜராஜ சோழன் அவங்களோட சமாதி அப்படிங்கிறது தஞ்சையில இருக்கக்கூடிய, அதாவது தஞ்சாவூர்ல உடையலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதான். ரெண்டாவது என்ன அப்படின்னா, சிங்கப்பூர்ல வந்து இந்த சுயிங்கம் இருக்குல்லையா, அதாவது பபிள் கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து வாங்குறது விற்கிறது அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு. ஓகே, ராஜராஜ சோழனோட சமாதி வந்து தஞ்சையில தான் இருக்குது. சரி, ஓகே, ரெண்டாவது வந்து ஏன் தவறு அப்படின்னு சொல்றீங்க?
2: என்னதுன்னா?
0: சரி, ஓகே ஓகே ஓகேண்ணா. ஆனா நீங்க வந்து இது ரெண்டுத்துலயும் நல்லா யோசிச்சு பதில் சொல்லணும். ரெண்டாவதுமே வந்து உண்மைதானா, அதாவது சிங்கப்பூர்ல வந்து சூயிங்கம் வந்து வாங்குறது விற்கிறது வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகேண்ணா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க. சரி, ஓகே, நான் கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி. ஓகே, நம்ம நேயர்கள் வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து புதுசாக கால் பண்ணதுனால ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தினமாக தான் இன்னைக்கு இருந்துச்சு. அதனால இன்னும் நேயர்கள் வந்து கால் பண்ணணும், இந்த ஒரு கேமில் கலந்துக்கணும், கலந்துக்கிட்டு விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணலாம். 709-449-3999 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததான் நம்ம ஜான் குறைப்பையும் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே முட்டுக்கட்டை போடுற மாதிரி தடை பண்ணிட்டோம். சரி, இப்போ வந்து அந்த கதையில் வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
1: அதுக்கப்புறம் அந்த நரிக்கு ரொம்ப பசியாம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி அது ரொம்ப நேரமாக தேடி ஒரே ஒரு குட்டி கேரட் ஒன்று பார்த்துச்சான். அந்த குட்டி கேரட்டையும் இன்னொரு ஒரு கழுகு ஒன்று அப்பிட்டு போயிருச்சான். அப்பிட்டு போய் அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு கீழே இருந்து ஒரு குட்டி ஆண்டு முயல் ஒன்று நின்று, எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணேன், ஏன்னா இந்த காட்டில் நானும் கொஞ்சம் தேடி பார்த்தேன், எனக்கு சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது, நீ தான் ஒரு கேரட் வச்சிருக்கீல, கொஞ்சம் கொடுத்து உதவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கழுகு சொல்லிச்சான், இல்லை இல்லை, இதுவே நான் கஷ்டப்பட்டு நானே தேடினது, அதனால் இது உனக்கு தர முடியாது, நான் என்ன மற்றவங்கள்டேருந்து தூக்கிட்டா வந்தேன் அப்படின்னு கேட்டுச்சான் அந்த கழுகு. அதோட அந்த முயல் குட்டியும் சொல்லிச்சான், சரி நான் வேறு யார்ட்டாவது கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது முயலுக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சான். அது என்ன ஐடியான்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி, ஓகே, என்ன ஐடியா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். அதுக்கு முன்னாடி கார்த்திகா அவங்க வந்து நம்ம கூட ஒரு விஷயம் சொல்ல போகிறாங்க, அதுவுமே என்ன அப்படிங்கிறத கேட்டுடலாம்.
3: ஒரு குழந்தை ஏதாவது சொல்கிறப்ப சின்ன பிள்ளை தானே இதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சில நேரத்தில் நம்ம நினச்சிடறோம். ஆனால் குழந்தைங்களுக்குமே ஒரு கருத்து இருக்கும், இதை வெளிப்படுத்துகிற உரிமையும் இருக்குது. UNCRC பிரிவு 12 படி குழந்தைங்களோட லைஃபை பாதிக்கிற எந்த விஷயமா இருந்தாலுமே அந்த குழந்தை தன்னோட கருத்தை சொல்கிற உரிமை அந்த குழந்தைக்கு இருக்குது அப்படின்னுமே ஒரு பிரிவு இருக்குது. அது மட்டும் இல்லை, அவங்களோட வயசுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் ஏற்ற மாதிரி மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னும் இந்த ஆர்டிக்கல் சொல்லுது. அதனால வீட்லேயோ ஸ்கூல்லையோ குழந்தைங்க பேசுகிறத அவங்கள இடையில நிறுத்தாமல் பொறுமையாக கேட்குறது ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தை சொல்கிற சின்ன விஷயம் கூட அவங்களோட உணர்வுகளையும் தேவைகளையும் நமக்கு புரிய வைக்கலாம். குழந்தைங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுக்கறதுனா அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே ஏத்துக்கிறது இல்லை, அவங்க பேசுறத கவனமா கேட்டு அதுல எது சரி எது தவறுன்னு நம்ம உணர்றதுதான். அதனால சரியான வழிகாட்டுதலோட நல்ல முடிவை எடுக்கணும். அதுக்காண்டி குழந்தைங்க ஸ்கூல் போக மாட்டேன்னு சொன்னா அதுவும் அவங்களோட கருத்து தான் சொல்லிட்டு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. குழந்தைங்களோட சரியான கருத்துக்களை மட்டுமே எடுத்துக்கிட்டு கரெக்டான ட்ராக்ல அவங்கள நடத்தணும். இதுவுமே ஒரு சரியான வழிகாட்டுதல் தான். குழந்தைங்க பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்போ அவங்க வாய்ப்பு கிடைக்கிறப்ப அவங்க தன்னம்பிக்கையோடையுமே வளர்றாங்க. அதனால மற்றவங்க கருத்தையுமே அவங்களால மதிக்க முடியும். இது அவங்களோட ஆளுமை வளர்ச்சிக்குமே ரொம்ப முக்கியமான ஒன்று.
0: அதனால குழந்தைங்களோட பேச்சை கேளுங்க, ஆனால் அளவாக கேளுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக நேயர் கேட்ட பாடலுமே வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கான இன்னொரு கேள்வி, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஃப்ளோரிடாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து இறந்த உடலை வந்து கடல் பாறைகளாக வந்து மாற்றுறாங்களாம். இது வந்து முதல் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நம்ம வந்து 200,000 தடவை வந்து கண் சிமிட்டுறோம். இது வந்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். இது ரெண்டில் எது உண்மை எது பொய் அப்படின்னா உங்களோட பதில்களை கண்டிப்பாக கால் பண்ணி சொல்லலாம். 709-4-4-3-9-9-9 அப்படினு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு நேயர்மே இணைஞ்சிட்டாங்க. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்கனா?
2: இயற்கை உழவன் ஆனந்தன், திருப்பத்தூர் மாவட்டம்.
0: சொல்லுங்கனா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். தம்பி எப்படி இருக்கான்? டான்பர்.
1: நல்லா இருக்கேனா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கீங்க இன்னைக்கெல்லாம். சிங்கப்பூரை பத்தி சொன்னீங்க.
0: ஆமாண்ணா.
2: அதுக்கு அப்புறம் வந்து நிறைய விஷயம் ரொம்ப அருமையா இருக்குது. ப்ரோக்ராம் சூப்பரா போயிட்டு இருக்குது. சுவாரஸ்யமா கேட்டு இருக்கிறேன். புதிய நேயர்கள் நிறைய வந்திருக்காங்களா? வாய்ப்பு கொடுங்க.
0: ஓகேண்ணா. ஓகேண்ணா, உங்களுக்கான கேள்வி ஒண்ணு கேட்டிருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டீங்களா?
2: இல்லம்மா, கேட்கல.
0: சரி, ஓகேண்ணா, கேள்வி வந்து சொல்லிடுறோம். ஃப்ளோரிடா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நிறுவனம் இறந்த உடல்களை வந்து கடல் பாறைகளா வந்து மாத்துறாங்களாம். இது வந்து முதல் வாக்கியம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு நம்ம 200,000 தடவையாவது கண் சிமிட்டுறோம் அப்படிங்கறது. இது ரெண்டுல எது
2: முதல்? ரெண்டாவது சொன்னது உண்மை. முதல் சொன்னது உண்மை இல்ல? அல்ல.
0: உண்மையா உண்மை அல்லையா?
2: உண்மை அல்ல.
0: சரி, ஓகே. நானா அப்படியே ஆப்போசிட்டா பதில் சொல்லிட்டீங்க. புளோரிடால இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து இறந்த உடல்களை கடற்பாறைகளா தான் மாத்துறாங்க. அதுதான் உண்மை. ஒரு நாளைக்கு நம்ம வந்து 100,000 தடவை தான் வந்து கண் சிமிட்டுவோம். 200,000 தடவை கிடையாது.
2: நல்ல தகவல், நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி.
0: ஓகேண்ணா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
2: பாடல் வந்து ஜான் பரே தான் எனக்கு எப்பவுமே கலெக்டர். புதிய பாடல்கள் எனக்கு சரியா தெரியல.
0: சரி, ஓகே, சொல்லிருங்க ஜான் பரே. உங்களுக்கு பிடிச்ச பாடல் தான் கொடுக்கணும்.
1: எனக்கு வந்துட்டு ட்ரிபிள் ஆர் பாடத்துல இருந்து கொடுத்துருங்க.
0: ட்ரிபிள் ஆர் பாடத்துல இருந்து. சரி, ஓகே. நான்
2: எப்பவுமே எப்பவுமே இந்த ப்ரோக்ராம்ல வந்தா எங்களுடைய இளைஞர்கள் சாய்ஸ் தான்.
0: ஓகேண்ணா, ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா, நன்றி. ஓகே, அடுத்ததான் நேயர்கள் கேட்ட பாடல். கூடவே நம்ம ஜான் குறைப்பும் கேட்ட பாடலும் வரும். கண்டிப்பா கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இப்போ நேரம் சரியாக 6:33 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
3: ஜான் ஹோரேப்.
2: ஓகே, அடுத்ததான் வந்து நம்ம ஜான் ஹோரேப் தம்பி சொல்லி இருந்த கதையில என்னாச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம்.
3: அதுக்கப்புறம் இந்த மாதிரி அது பசியிலே தெரிஞ்சிட்டு இருக்கும் போது ஒன்றும் கண்டுபிடிச்சிருச்சுல, அதான் அப்படியே தூக்கிட்டு போயிருச்சு ஒரு கழுகு. அந்த கழுகுகிட்ட வந்து ஒரு குட்டி முயல் ஒன்று கேட்டுருச்சு, எனக்கு கொஞ்சம் தரியா, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்.
2: சரி, அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம் கடலோசேகம் நேயர் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம்.
2: ஓகேண்ணா, குட் ஈவினிங்ண்ணா. உங்களுக்கு இன்னைக்கு என்ன கேம் அப்படின்னு தெரியுமா? முதன் முதல்ல நோபல் பரிசு பெற்ற ஒரு இந்தியர் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் அவங்கதான். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, அதிக மக்கள் தொகை உள்ள ஒரு மாநிலம் அப்படின்னா அது வந்து சிக்கிம். இது ரெண்டுல எது உண்மை எது பொய்? முதன் முதல்ல நோபல் பரிசு பெற்ற இந்தியர் வந்து ரவீந்திரநாத் தாகூர், அது உண்மையா? சரி ஓகே. அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் அப்படின்னா சிக்கிம்னு சொன்னேன், அது ஏன் தவறு? அது உண்மைதானா? சரி ஓகேண்ணா. ஓகே, நீங்க முதல்ல சொன்ன பதில் வந்து கரெக்ட். ஆனா ரெண்டாவது வந்து அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலம் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசம், அதாவது சிக்கிம் கிடையாது உத்தரப்பிரதேசம். அது வந்து நீங்க கரெக்ட்னு சொல்லிட்டீங்க, அதனால தவறான பதில். சரி, நான் உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
4: எனக்கு வந்து தலைவர் விஜயனடித்த ஜனநாயகம் படத்துல ஒரு அபிமான பாடல் போட்டுருக்கீங்க.
2: ஓகேண்ணா, ஓகே. ஜனநாயகம் படத்துல இருந்து கண்டிப்பா ஒரு நல்ல பாடலா கொடுத்துறோம். ரொம்ப நன்றிண்ணா.
4: நன்றி, வணக்கம்.
2: ஓகே, நம்ம ஜான் ஹோரேப் தம்பியை வந்து இன்னும் கொஞ்ச நேரம் வந்து நம்ம வெயிட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது நம்ம கூட பேசுறதுக்காக இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
2: உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே பாலா, நீங்க வந்து என்ன வேலை பாத்துட்டு
5: இருக்கீங்கண்ணா?
2: சரி ஓகேண்ணா. ஓகே, இன்னைக்கு வந்து என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு
5: தெரியுமா?
2: சரி ஓகேண்ணா. இன்னைக்கு வந்து நாங்க ஒரு ரெண்டு வாக்கியங்கள் சொல்லுவோம், அதுல எது உண்மை எது பொய்னு கண்டுபிடிக்கணும். சரி ஓகேண்ணா. முதலையால அதோட நாக்க வந்து

0: வெளியே நீட்ட முடியும். இது வந்து முதல் வாக்கியம். ரெண்டாவது வந்து சவுத் கொரியா, அதாவது தென்கொரியா இருக்குல்ல, அது வந்து ரோபோக்களுக்கு ரொம்பவே பிரபலமானது.
1: புரியல.
0: முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா, முதலையால அதோட நாக்க வெளியில நீட்ட முடியும்னா. ரெண்டாவது வந்து தென்கொரியா தான் வந்து ரோபோக்களுக்கு பிரபலமான ஒரு இடம்.
1: முதல் வந்து தப்பு, ரெண்டாவது வந்து ரோபோ வந்து அமெரிக்கா.
0: அமெரிக்கா, ஓகே. ஆனால் நீங்கள் முதல் சொன்ன பதில் வந்து கரெக்டு. முதலையால் வந்து நாக்க வெளியே நீட்ட முடியாது அப்படிங்கிறது. ஆனால் ரெண்டாவது வந்து தென்கொரியா தான் ரோபோக்களுக்கு ரொம்பவே பிரபலமான ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு
1: சொல்லுங்கள்.
0: என்னன்னா, இது புது பாடல்கள் கேட்கலாம் இல்லைண்ணா. நீங்கள் வந்து 5 to 7 டைமிங்கில் புது பாடல்கள் கொடுப்போம். புது பாடல்கள் வேணும்னா
1: சொல்லுங்கண்ணா.
0: முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க அந்த கதையில என்னாச்சு அப்படின்னு சொல்லுங்க.
2: அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த குட்டி முயல் கேட்கும்போது நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிருச்சான். அப்போது அந்த குட்டி முயலுக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொன்னேன்ல, அது இவன் எப்படியாவது இதை கீழே போடுவான், அப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இவன் வாயில் ரொம்ப டைட்டாக பிடிச்சி வச்சுருக்கானே, இவனை எப்படி கீழே போடுறது, அதுக்கப்புறம் நம்ம எப்படி இதை தூக்கிட்டு ஓட போகிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சான் அந்த குட்டி முயல். அதோட அது கொத்தி கொத்தி தின்னுட்டு இருக்கும்போது அதுக்கு ஏ கழுகை அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த முயல் குட்டி சொல்லிச்சான், ஏ உன்னுடைய சிறகுகள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த கழுகு கொஞ்சம் பொறாமையில், ஏ ஆமாம், மற்ற கழுகுகளை விட என்னுடைய சிறகுகள் கொஞ்சம் அழகு தான், அதை நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை பார்த்தாலே ரொம்ப மினுமினுக்குது, அது பார்த்தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு ஐஸ் வச்சுட்டு இருந்துச்சான். அதோட அதுவும் உன்னுடைய அந்த அழகை பாரு, அதோடைய உன்னுடைய ரெக்கைகள் இருக்குல்ல அது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் ஐஸ் வச்சுட்டே இருக்கும்போது அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்துச்சான். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு துணி தெரிஞ்சுக்கலாம்.
0: ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஒரு தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கார்த்திகா, அவங்களோட தகவல் என்ன அப்படிங்கிறதையுமே இப்போ கேட்டுக்கலாம்.
3: சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அதை பற்றி எதுவுமே தெரியாது. எது கையில் கிடைக்கிறதோ அதை அப்படியே வாயில் வச்சுருவாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம தான் அவங்கள்ட்ட பாதுகாப்பாக நடந்துக்கணும். அதாவது மருந்து, தீப்பட்டி, லைட்டர்னு இந்த மாதிரி பொருளெல்லாம் அவங்களுக்கு எட்டாத ஒரு பிளேஸில் வைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அது மருந்து தீப்பட்டின்லாம் தெரியாது, எல்லாமே விளையாட்டு பொருள்னு தான் நினைப்பாங்க. அதே மாதிரி கத்தி, கத்திரிக்கோள் இந்த மாதிரி கூர்மையான பொருள்களையுமே பாதுகாப்பான குழந்தைங்களுக்கு கண்ணில் படாத ஒரு இடத்துல சேஃப்டியாக வச்சுக்கணும். சூடான பாத்திரத்தெல்லாம் அவங்க கிட்ட வைக்கக்கூடாது, ஏன்னா தெரியாமல் தொற்றுவாங்க, அப்புறம் சூடு பற்றும், அது வந்து ஒரு மாதிரி ஆயிரும்ல, வீங்கி ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல. இந்த மாதிரி சின்ன பிள்ளையில நானுமே சூடு வாங்கியிருக்கேன். அதனால அவங்கள வந்துட்டு வீட்டில் பாதுகாப்பாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. வீட்லேயுமே அவங்கள கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். கரண்ட் விஷயத்துலையுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது ஸ்விட்ச் போர்டு, அயன் பாக்ஸு, சார்ஜர் போட்டுட்டு ஸ்விட்சை திரும்ப ஆஃப் பண்ணாமல் விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைங்க என்ன செஞ்சாலும் பெற்றவங்க அவங்க மேலே ஒரு கண்ணை வச்சுக்கணும், அவங்களை கவனிச்சுட்டே இருக்கணும். பெற்றோர்களோட கவனிப்பு குழந்தைங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அவசியமான ஒன்று.
0: ஓகே, கண்டிப்பாக குழந்தைங்கள்லாம் இருக்கிற வீடுகளில் இந்த மாதிரி பாதுகாப்பாக நடந்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்தடுத்து நேயர்கள் கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: அள்ளிட்டு போங்க.
1: பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:50 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
2: ஜான் ஹோரேப்.
1: ஓகே, அடுத்ததான் நம்ம ஜான் ஹோரேப் தம்பியோட கதையோட முடிவு என்ன அப்படிங்கிறதையுமே தெரிஞ்சுக்கலாம். அதுல இருந்து வர சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படிங்கிறதையுமே கேட்டலாம்.
2: அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த கழுகு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது அது இவன் உன்னுடைய அழகை கொஞ்சம் உன் வாயை துற அப்படின்னு சொல்லும்போது அந்த கழுகும் அதோடைய வாயை திறந்து அது திறக்கும் போது அது வாயில் வச்சிருந்த கேரட்டு கீழே விழுந்துருச்சு. அதை தூக்கிட்டு ஓடுறன்னு ஓடி அப்படியே கொண்டு போயிருச்சு அந்த முயல் குட்டி. இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, அந்த கழுகு யார்கிட்ட திருடுச்சு, அந்த நரிக்கிட்டேருந்து திருடுச்சு. அப்போது அந்த கழுகிட்டேருந்து யார் திருடுனா, அந்த முயல் குட்டி திருடுச்சு. இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, நம்ம ஒருத்தவங்களோட பொருளை நம்ம எடுத்து சொந்தமாக்கிக்கிறோம், பார்த்தா அது வேறவங்க போயிருக்கு, அதுக்கெல்லாம் ஒன்று போயிருக்கும்.
1: சரி, ஓகே, கண்டிப்பாக இந்த ஒரு கதை மூலமாக என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதையுமே நம்ம ஜான் ஹோரேப் தம்பி சொல்லிட்டாங்க. அடுத்ததான் வந்து இன்றைக்கான வானிலை தகவல் என்ன அப்படிங்கிறதையுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி காற்றோட வேகம் 12 கிலோமீட்டரில் இருந்து 22 கிலோமீட்டர் வரை தெற்கு திசையிலேருந்து வீசும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பு இல்லை. இந்த ஒரு தகவல் ராமேஸ்வரத்துலேருந்து மண்டபம் வரை யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு, நம்ம கூட பேச ஒரு நேயர் இணைஞ்சாங்க, ஆனால் இப்போ இல்லை, போயிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு டாட்டா பை பையை சொல்லிவிட்டு நம்மளுமே வந்து அடுத்தடுத்து நாளைக்கான, அதாவது நாளைக்கு வந்து நிகழ்ச்சிகள் கிடையாது, அதனால திங்கக்கிழமை நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான இதில் வந்து சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட இணைஞ்ச நேயர் வந்து திரும்பவும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து
3: பேசுறீங்கண்ணா?
1: உங்க பேரு
3: பாபு.
1: ஆ, ஓகேண்ணா, ஓகே. இன்னைக்கு வந்து என்ன கேம் விளையாண்டு இருக்கோம் அப்படிங்கறது தெரியுமா? தெரியாதா? சரி, ஓகேண்ணா. உங்களுக்கான கேள்விகள் வந்து நம்ம ஜான் ஹோரேப் தான் கேட்க போகிறாங்க. அந்த கேள்விகளுக்கான சரி எது பொய்யது அப்படிங்கிறதான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஓகே,
2: ஓகே, நான் கேட்குறேன். அதாவது நம்மளுக்கு நிறைய பேருக்கு பிளானட்ஸ் அப்படின்னு தெரியும். அதாவது இந்த பிளானட்ஸ்னால் தமிழ் என்ன சொல்லுங்கள்,
1: கோள்கள்.
2: ஆ, அந்த கோள்களில் இருக்கிறதுலே ரொம்ப சின்னது அப்படின்னா புதன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது முதல் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பூமியில் இருக்கிற மண் துகள்களை விட, அதாவது நம்மளுடைய அண்ட சராசரத்தில் இருக்குல்ல, அங்கே இருக்கிற அந்த நட்சத்திரங்கள் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க.
1: ஓகேண்ணா, இது ரெண்டில் எது உண்மையாக இருக்கும் எது பொய்யாக இருக்கும்?
3: நீங்கள் சொல்கிறது புரியுதான், அவங்க சொல்கிறது புரியுதா?
1: ஓகேண்ணா, கோள்கள்லேயே இருக்கிறதுலேயே சின்ன கோள் வந்து என்னென்னா புதன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து முதல் வாக்கியம். ரெண்டாவது வந்து பூமியில் இருக்கக்கூடிய மண் துகள்களை விட அண்டத்தில் இருக்கக்கூடிய, அதாவது விண்மீன்கள்லாம் இருக்கு இல்லையா, நட்சத்திரங்கள், அதெல்லாம் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டில் எது உண்மை எது பொய்? ஃபஸ்ட்டு பொய், ரெண்டாவது உண்மை. ஆனால் அப்படியே உல்டாவாக பதில் சொல்லிட்டீங்க. ஃபஸ்ட்டு வந்து உண்மை தான், இருக்கிறதுலே வந்து புதன் கோள் தான் சின்னதாக இருக்கும், ஆனால் மண் துகள்களை விட நட்சத்திரங்கள் வந்து அதிகமாக இருக்குதுண்ணா. சரி, ஓகேண்ணா. உங்களுக்கான பாடல் வந்து இன்றைக்கி கொடுக்க முடியாது, கண்டிப்பாக நாளை கழிச்சு, அதாவது திங்கக்கிழமை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பாடல் வந்து
3: கேட்குறீங்களாண்ணா?
1: இல்லைண்ணா, கருப்பு படத்துலேருந்து ஆல்ரெடி நாங்கள் கொடுத்துட்டோம், அதனால திங்கக்கிழமை நீங்க வந்து கண்டிப்பா கலந்துக்கலாம். ஓகே, நன்றி. ஓகே, நேயரோட நம்மளோட நிகழ்ச்சியுமே வந்து நிறைவு பகுதிக்கு வந்துருச்சு. அதனால அடுத்தது ஒரு பாடலும் வரப்போகுது, அந்த பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. இன்னைக்கான நிகழ்ச்சியில உங்கள்கிட்ட இருந்து டாடா பை பை சொல்லி கிளம்புறது நான் தியஸ்ரீ மற்றும்
2: நான் ஜான் ஹோரேப்.
1: தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: துண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: முன்னேற்றத்திற்கான வானொலி
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக நான் லெனின். என்ன மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்மளோட சமுத்திரம் பழக நிகழ்ச்சியில அழிஞ்சு வர ஒரு சில தொழிலை பத்தி தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிற போறேன். அதுவும் நம்ம பகுதியில கடைசி தலைமுறையா சில பெண்கள் மட்டும் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னா, மீன்பிடி தொழில் சம்பந்தமானதுதான். இந்த மீன்பிடி தொழிலுக்கு ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்குதுங்க. உலகம் தோன்றினதுல இருந்து இப்ப வர இருக்கக்கூடிய தொழில்கள்ல இந்த மீன்பிடித்தல் தொழிலும் ஒண்ணுதாங்க. ஏன்னா உலகம் தோன்றின உடனே மனிதன் தனக்கான உணவுகளை எப்படி எடுத்துக்கிட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேட்டையாடுதான் எடுத்துக்கிட்டான். சோ இன்றைய காலகட்டத்துல காடுகள்ல வேட்டையாடுறது அப்படின்றது தடை செய்யப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது இப்ப வர கடல்ல போய் மீன் பிடிக்கிறதும் கிட்டத்தட்ட வேட்டையாடுறதுதான். அப்ப இருந்து இப்ப வர இந்த தொழிலையும் மக்கள் பின்பற்றிட்டு தான் இருக்காங்க. என்ன, காலத்துக்கு ஏத்த மாதிரி இது பல்வேறு வகையில முன்னேறி வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மொத முத எனக்கு தெரிஞ்சு கட்டுமரத்துல இந்த ஊர்ல வந்து தொழில் பார்க்க ஆரம்பிச்ச மீனவர்கள் இன்னைக்கு 1 கோடி வரை மீன்பிடி படகு வச்சு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பெரிய முன்னேற்றம் வந்து மீன்பிடி தொழில நடந்திருக்குது. அது மட்டும் இல்லங்க, அந்நிய செலாவணியில மிகப்பெரிய அளவுல லாபத்தை தரக்கூடியதாகவும் இந்த மீன்பிடித்தல் தொழில் ஏற்றுமதியில விளங்கிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இந்தியாவை பொறுத்தளவு மீன்பிடி தொழில் ரொம்ப முக்கியமானது, குறிப்பா தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா குஜராத்துக்கு அடுத்து இந்தியாவில பாத்தீங்கன்னா அதிகமா ஏற்றுமதி ஆகக்கூடிய மீன்கள் தமிழகத்துல இருந்ததுதான் அப்படின்னு வருஷம் நம்ம பேப்பர்ல பார்ப்போம். அது வந்து மாறி மாறி இருக்கத்தான் செய்யும். ஆனா மொத 3 இடங்களுக்குள்ள கண்டிப்பா இந்தியால தமிழ்நாடு இருக்கும் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு பெருமையான விஷயம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்மளோட கடற்கரையும் மிக நீண்ட கடற்கரை. மேல சென்னையில இருந்து கீழே கன்னியாகுமரி வர ஒரு மிக நீண்ட கடற்கரை பரப்பளவு கொண்ட ஒரு மாநிலத்துல இது கூட இல்லைன்னா எப்படி? கண்டிப்பா நம்ம ஏற்றுமதியில இன்னும் பெரிய அளவுல போவோம். அதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கத்தான் செய்துன்னு சொல்லிட்டு, சரிப்பா ஆரம்பத்துல ஏதோ அழிந்து வர தொழில்கள் பத்தி பேச போறதா சொன்னியே, அதை இன்னும் பேசவே இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசுறேங்க. கையாலேயே ரால் பிடிக்கிறது. நம்ம தீவை பொறுத்த மட்டும் மீன்பிடி தொழில ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பாத்தீங்கன்னா ரால் மடிகள் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. மடியை வச்சே ரால் பிடிச்சுக்கிட்டு இருக்கும்போது எதுக்காக கையால பிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எஸ், அந்த காலத்துல இருந்து இப்ப வரை கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேல கையால ரால் பிடிச்சு புழப்பு நடத்திட்டு இருக்க மக்களும் இங்க இருக்கிறாங்க. அவங்கள பத்தின சின்ன ஒரு கதை தான் இன்னைக்கு நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். அதுக்கு முன்னாடி இடைவேளை வருது, தொடர்ந்து இணைந்திருங்கள். கடலூர் சேஃபம் 90.4 சமுத்திரம் பழக கேட்டு மரமும் பங்கும் அம்மலையும் பங்கும்.

0: ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவில் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல் கர்வ், அர்பன் க்ரூசர், ஹை ரைடர். சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான். High exchange value, easy finance, low interest rate, fastest delivery. Anamalai's Toyota, Valdur, Ramanathapuram. Call 80127-9900.
1: Meendum meendum, ketka thundum, Kadalosai FM 90.4. Namadu munnetrathir kana vanuli.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இந்த கையாலேயே இறால் பிடிக்கிற மீனவ தொழில் எங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாம்பன்ல தான் நடந்துகிட்டு இருக்குது. பாம்பன்ல இருந்து தெக்குவாடி போற வழியில, நம்ம தெக்குவாடி போகாம அதாவது ரயில்வே டிராக்க தாண்டின உடனே ஒரு ரைட் வரும். அந்த ரைட்டை எடுக்காம நேர போய்கிட்டே இருந்தோம்னா கடற்கரை வரும். ஸோ அந்த கடற்கரையில பாத்தீங்கன்னா ஒரு 30-40 குடும்பங்கள் கடற்கரை ஓரத்துல வசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஊர் தான் நடுத்தரு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் தான் இந்த கையாலேயே இறால் பிடிக்கிற தொழில பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக நான் லெனின், கடலூர் சேஃபம் 90.4. வெறும் கையாலேயே இறால் பிடிக்கிறாங்களே, கையில் எதுவும் குத்திராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குத்தத்தான் செய்யும். இந்த வெறும் கையால் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே கையை விட்டு அவங்க வந்து அந்த மண்ணை தடவிக்கிட்டே போகிறாங்க. அப்படியே குந்துகால் போட்டு உட்காந்த மாதிரி தடவிக்கிட்டே போகிறாங்க. கிட்டத்தட்ட காலையில் ஒரு 7 அவங்க வந்து இந்த வேலையை பார்க்க கிளம்பி போயிடுறாங்க. போயிட்டு ஒரு மதியம் 2 வர இந்த இறால் தடவுற வேலையை பார்க்குறாங்க. இது எப்படி சொல்கிறாங்கன்னா, இறால் தடவை போகிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு மஞ்சப்பை வச்சுக்கிறாங்க, பிடிக்கிற இறாலை அந்த மஞ்சப்பைகளை எடுத்து போட்டுடுறாங்க. ஒரு கச்சா வச்சுக்கிறாங்க. கச்சான்றது வந்து வலையால் செய்யப்பட்ட சின்ன ஒரு பை மாதிரி இருக்கும். அதில் வந்து நண்டை பிடிச்சி உள்ளே போட்டுறாங்க. இதுதான் வந்து இதில் நடக்கக்கூடிய ப்ராசஸாக இருக்குது. இதையும் தாண்டி இதில் சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா இருக்குது. எப்போல்லாம் இவங்க வந்து இந்த கையால் இறால் பிடிக்கிற வேலையை பார்ப்பாங்கன்னா வருஷம் முழுவதுமே பார்க்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது. அது என்ன குறிப்பிட்ட காலம் அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாடல் வருது, கேட்டு வாங்க. சமுத்திரம் பழக நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இது ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: கிறுக்கு பசங்களா, பெரிய மனுஷன் சொல்ற கேளுங்கடா, இந்த பாட்டெல்லாம் நமக்கு வேணாம். அக்காவை பத்தி அக்கா மேல ஒரு பாட்டு எடுத்து விடுங்கடோ.
6: அக்கா மேலையா? பாடி என் கப்ப கழஞ்சி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வாடகாத்து ஆரம்பித்த உடனே இந்த ரால் பிடிக்கிறதுக்கான சரியான சீதோசன நிலை வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா இது தெற்கு பகுதியாக இருக்கிறதுனால கச்சான் காற்று அடிக்கும்போது இந்த பகுதியில் வந்து பொட்டல் விழாது. இந்த பொட்டல் விழுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி திருச்செந்தூரில் கடல் உள்வாங்கியதால் பொதுமக்கள் அச்சம் அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்ம பாம்பனை பொறுத்தளவு கடல் உள்வாங்கிறதுன்றது காலங்காலமாக நடக்கிற ஒரு சாதாரண நிகழ்வு தான். கச்சாங்காத்து அடிக்கும் போது வடக்கு கடல் பகுதியில் பொட்டல் போடுறதும், அதாவது கடல் உள்வாங்கிறதும், வாடகாத்து அடிக்கும் போது தெற்கு பகுதியில் கடல் உள்வாங்கிறதும் இயற்கையாக நடக்கிற நிகழ்வுகள் தான். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நடுத்தருவில் இந்த மாதிரி வாடகாத்து அடிக்கும் போது கடல் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அளவுக்கு கடல் உள்வாங்கியிருக்கும். ஸோ அந்த மாதிரி கடல் உள்வாங்கி இருக்கும்போது அந்த நேரங்களில் அங்கங்கே தண்ணி, கடல் தண்ணி வந்து குட்டம் மாதிரி தேங்கி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணிக்குள்ளே தான் இவங்க வந்து கையால் ரால் பிடிக்கிற வேலையை பார்க்குறாங்க. அதிகாலையிலேருந்து மதியம் 2 மணி வரை லோ டைடாக இருக்கும், அதாவது வந்து கடல் ரொம்பவே உள்வாங்கியிருக்கும். அப்படி உள்வாங்கியிருக்கும் போது அவங்க வந்து முட்டளவு தண்ணியில் உட்காந்த மாதிரியே ராலை கையால் தடவி தடவி எடுத்து பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. நண்டு வந்தாலும் அதை எடுத்து அப்படியே கச்சால போட்டுருவாங்க. ஒரு 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே ஹை டைட் ஆயிரும், அதாவது தண்ணி மேலே வர ஆரம்பிச்சிரும். அந்த கடல் உள்வாங்கியிருந்த இடத்துலலாம் தண்ணி வந்ததுனால அதுக்கப்புறம் அவங்களால தடவ முடியாது. ஏன்னா இவங்க 1 கிலோமீட்டர் தூரத்தில் கடலில் இருப்பாங்க, ஆனால் அங்கேயே தண்ணி வந்து முட்டளவு தான் இருக்கும். ஆனால் ஒரு 2 மணி போல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஆளை மூடுற அளவுக்கு தண்ணி வந்துடும். ஸோ அந்த மாதிரி மாறிடுறதுனால ஒரு மணிக்குள்ளே இந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. சரி, பிடிச்ச ஆளை என்ன பண்ணுறாங்க, விற்கிறாங்களா இல்லை வீட்டுக்கு சமையலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படின்னு எனக்கும் ரொம்ப கியூரியாசிட்டி வந்து அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்றத சொல்கிறேன். கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி இல்லைன்னு கூட கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: வாசிக்கிறீங்களா, வாசிங்க. ஓ, 1 2 கொடுக்கணுமா, சரி, 1 2 3 4. அது ஏன் வாசிக்கல, ரித்தம் என்னன்னு சொல்லணுமா, ஜும் குச்சும் குச்சும் குச்சும் குச்சும் குச்சும் வாசிங்க. அப்படிதான்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மக்களின் கவனத்திற்கு. ஸ்கூபா டைவிங் கத்துக்க ஆர்வமுள்ள ஆளா நீங்க? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. TNSDCயின் வெற்றி நிச்சயம் திட்டம் மூலமா மீனவ கிராமங்களை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஓபன் வாட்டர் ஸ்கூபா டைவிங் பயிற்சி பிரப்பன் வலசையில உள்ள குவஸ்ட் அகாடமி மூலமா July 19 முதல் நடத்தப்பட இருக்குது. இந்த பயிற்சியில கலந்துக்க விரும்புறவங்க 12 முடிச்சவராகவும் 19 இருந்து 25 வர உள்ள நபராகவும் இருக்கணும். July 21 தாங்க விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க 720-01-0407 என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர July 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6-ல் இருந்து 9-ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா July 23 முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: கையாலேயே இறால் குடிக்கிற பெண்களை நான் சந்தித்த நாள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 8, 2026. இந்த காலம் வாடகாலமாக இருக்கிறதுனால பெண்கள் வந்து ரொம்ப எளிதாகவே பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் நிறைய நேரங்களில் நடுத்தருக்கு போகும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பாட்டி மட்டும்தான் அப்பப்போ அந்த இறால் பிடிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சில நேரங்களில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சிப்பி சொவி புரைக்கிட்டு இருக்க வேலையை நான் பார்த்துருக்குறேன். அங்கே 3 பேர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இறால் பிடிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த 3 பேருக்குமே 50க்கு மேலே வயசு இருக்கும். 3 பெண்களுமே சிங்க பெண்கள் தாங்க. அவங்கள்ட்ட காரணத்தை கேட்டேன், எதுக்காக நீங்கள் இந்த வேலையை பார்க்குறீங்க, எவ்வளோ நாளாக பார்க்குறீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா குடும்ப கஷ்டம் எக்கச்சக்கமாக இருக்குது, வயசும் 50க்கு மேலே ஆயிடுச்சு, எங்களால் வேறு எந்த தொழிலுக்கும் போக முடியாது. ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து இந்த தொழிலை கற்று வச்சிருக்கிறேன், இந்த தொழிலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், என்னால் சும்மாலாம் வீட்டில் இருக்க முடியாது. நான் இங்கே வந்தேன்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இறால் தடவுனேன்னா 1 கிலோலேருந்து 1.5 கிலோ வேற இறால் பிடிப்பேன். எனக்கு தோதுப்பட்டுச்சுன்னா ஏதாவது வியாபாரிகிட்ட போய் கொடுப்பேன், அந்த காசு எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு செலவுக்கு பயன்படுத்திக்கிடுவேன். ரொம்ப கம்மியாக இறால் பிடிச்சிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பாட்டுக்கு தொட்டுக்க வச்சு சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை தாங்க, பெரிய அளவில் வந்து அவங்க ஆசைப்படுறதெல்லாம் கிடையாது. காலையில் கஞ்சியோ இட்லியோ ஏதோ சாப்பிட்டுட்டு வந்துட்டு ஒரு 1/2 டே ஃபுல்லாமே கடலில் உட்காந்து இந்த வேலையை பார்த்துட்டு திருப்பி வீட்டுக்கு போயிட்டு வீட்டை குடும்பம் குழந்தை இதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஸோ கேட்கும்போதே ஒரு மாதிரி போதும், இந்த வாழ்க்கையில் வேறு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வீடியோவாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கடலோசை FM-ஓட ஃபேஸ்புக் பேஜ்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ போய் பார்க்கலாம். அந்த வீடியோ இருக்குது. அந்த பாட்டு எப்படி கடலுக்குள்ளே தண்ணிக்குள்ளே இருந்து அதை ரால் பிடிக்கிறாங்க, அந்த ரால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் கூட சொன்னாங்க, எந்த ரால் டேஸ்ட்டாக இருக்கும், ராலில் எந்த ராலா, ராலினாலே நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லைங்க, ராலையும் டேஸ்ட்டெல்லாம் இருக்குது தான், இந்த ரால் நல்லாயிருக்கும், இந்த ரால் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க, வந்து சொல்கிறேன். கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழையத்துக்காக நான்

0: ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: வண்டிக்கு நம்பர் பிளேட் எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம இந்தியாவில் மொத்தம் 8 வித்தியாசமான கலர்ல நம்பர் பிளேட் வழக்கத்துல இருக்கு. அதுல சிவப்பு கலர் நம்பர் பிளேட்னா புதுசா வாங்கின வாகனங்களுக்கு கொடுப்பாங்க. இது ஒரு தற்காலிக எண் மட்டும்தான். அதே இந்தியாவோட தேசிய சின்னம் கொண்ட சிவப்பு கலர் நம்பர் பிளேட்டை இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் மாதிரியான உயர் அரசு அதிகாரிகள் பயன்படுத்துறாங்க. ஊதா கலர் நம்பர் பிளேட்னா வெளிநாட்டினர் இந்தியா வந்து வண்டி சொந்தமா வாங்கி ஓட்டினா கொடுப்பாங்க. மஞ்சள் கலர் நம்பர் பிளேட்னா சரக்கு வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ட்ரக்கு, டாக்ஸி இதெல்லாமே இதுல அடங்கும். கருப்பு கலர் நம்பர் பிளேட்னா வாடகைக்கு விடுற வண்டிகளா இருக்கும். வெள்ளை கலர் நம்பர் பிளேட் நம்ம தேவைக்கு வாங்குற வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. பச்சை கலர் நம்பர் பிளேட்னா எலக்ட்ரிக் வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. அடுத்ததா ஆரோ நம்பர் பிளேட், அதாவது நம்பர் பிளேட் பலகையில அம்புக்குறி மேல இருக்கிற மாதிரி இருக்கும். இது ராணுவத்துல மேல் அதிகாரிகள் பயன்படுத்துற வண்டியோட நம்பர் பிளேட்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: எந்த ரால் டேஸ்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டு போயிருந்தேன். நிறையா ரால் இருக்கா அப்படிலாம் தெரியாதேப்பா அப்படின்னு நிறையா பேருக்கு கேள்வி வந்திருக்கலாம். சில பேருக்கு அதெல்லாம் எனக்கு பதில் தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எது எப்படியோ நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அதை சொல்லிடுறேன். இப்போ ரால்களில் பார்த்தீங்கன்னா நம்ம பகுதியில் கருவண்டு ரால், வரி ரால், நாரன் ரால், ஆஸ்திரேலியன் ரால், கற்காடி ரால், இந்த மாதிரி பல வகையான ரால் இருக்குது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெள்ளை ரால்னு ஒன்று இருக்குது. இந்த வெள்ளை ரால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு நான் வந்து சந்தித்து அந்த ரால் தடவுற வேலையை பார்த்துட்டு இருந்த பெண்கள் சொன்னாங்க. அந்தளவுக்கு டேஸ்டாவாக இருக்கும் அப்படின்னு இனிமேல் வாங்கி டேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். அவங்க வந்து அந்த பகுதியில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதை யார் சொன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நம்ம பெண்கள் தான் சொன்னாங்க. நடுத்தர பகுதியில் கடலுக்குள்ள ரால் பிடிச்சிட்டு இருந்த பெண்கள் தான். அந்த பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வெள்ளை ரால் தான் கிடைக்குமா. ஸோ அந்த ராலை நிறையா மீனவர்கள் நேரடியாக வந்து விரும்பி வாங்கிட்டு போவாங்களாம். அந்தளவுக்கு அது டிமாண்டும் இருக்குமா. அடுத்த தடவை நீங்கள் ரால் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நான் சொல்கிற இந்த ரால்களில் நீங்கள் எந்த ராலை வாங்குறீங்க அப்படின்றத பேரை கேட்டு வாங்குங்க. அதாவது கருவண்டு ரால், வெள்ளை ரால், வரி ரால், நாரன் ரால், ஆஸ்திரேலியன் ரால், இந்த மாதிரி வந்து வகைகள் இருக்குது. இதில் வெள்ளை ரால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா. சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தால் கடலோசையோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆமாப்பா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். கேட்டுட்டு இருக்கிறீங்க சமுத்திரம் பழக நிகழ்ச்சி லெனின் கூட கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணிய ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ், ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.

0: நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: கையால் இறால் குடிக்கிறது, இந்த வேலை வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் இதில் வந்து பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை ரொம்ப அதிகங்க. ஏன்னா நீங்கள் நினச்சி பாருங்களேன், வெறும் கையால் கண்ணுக்கே தெரியாமல் கடலுக்குள்ளே கையை விட்டு நீங்கள் தேடணும். அந்த நேரத்தில் எதுனாலும் நம்ம அட்டாக் பண்ணலாம். தெரியாமல் நம்ம வந்து ஒரு நண்டுகிட்ட போய் கையை கொடுத்துருந்தீங்களே அது கடிச்சிடும், இல்லைனா வேறு ஏதாவது கடல் வாழ் உயிரங்கள் மீன் ஏதாவது கடிச்சிடலாம், அஞ்சால இருக்குது, இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி அடிக்கடி அவங்க கடி வாங்குறது உண்டு, அதையுமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க கையெல்லாம் காட்டும்போது பார்த்தீங்கன்னா கையை ஃபுல்லாமே காயங்களாக தான் இருந்துச்சு. சாப்பிடும்போது ஒரு வாய் சோறு வாயில் வைக்க முடியாது தம்பி, கை அம்புட்டு காந்தும் அப்படின்ற மாதிரி அவங்களோட அந்த ஒரு வேதனையான விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. சரி, இப்படிலாம் பண்ணும்போது கிளவுஸ் போட்டுட்டு அந்த வேலையை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா, கிளவுஸ் போட்டால் ரால் அப்படின்றது வந்து மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கும். ஸோ கிளவுஸை வச்சு நம்ம வந்து மண்ணை தடவி பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த சென்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால கிளவுஸ் போட்டுட்டு இந்த வேலையை பார்க்க முடியாது, வெறும் கையால் தான் பார்க்க முடியும். காலங்காலமாக நாங்கள் இதை பார்த்துட்டோம், இப்படியே பார்த்துட்டு போகிறோம் தம்பி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ஃபர்ஸ்ட் எய்டுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் எய்டுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா அந்த மூக்குப்பொடி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மூக்குப்பொடியை கையில் வச்சிருக்கிறாங்க. ஏதாவது கடிச்சிட்டினாலோ வெட்டிட்டினாலோ உடனே அந்த இடத்துல மூக்குப்பொடியை போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது கொஞ்சம் சீரியஸான மட்டும்தான் அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அது வர அவங்களோட மொத்த மருந்துமே அந்த மூக்குப்பொடியாக தான் இருக்குது. ஸோ இந்தளவுக்கு அவங்க வந்து பெரிய கஷ்டங்களை சந்திக்கிறாங்க. நம்ம வந்து கடல் உள்வாங்கி இருந்துச்சு ஐ ஜாலியாக நடந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்க தோணும் கிடையாது. அது வந்து கொஞ்சம் சேறு பகுதியாக இருக்கிறதுனால நடந்து போகும்போது கால் பதையும், நிறைய நேரங்களில் ஆக்குன்னு சொல்லுவோம். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா காலில் வந்து ஆக்கு வெட்டிடும். இந்த ஆக்கு என்னென்னா நல்லா கதகதன்னு ஒரு ரொம்ப மாதிரி இருக்கும், கால் வச்சோடனே வெட்டிடும், அப்புறம் சங்குமுள் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளையுமே சந்திச்சு தான் இந்த ஒரு தொழிலை அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி, எதுக்காக இதை வந்து அழிய போகிற தொழில்னு சொன்னேன் அப்படின்னா, ஆல்ரெடி அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இருந்தாலும் நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு அடம்பிடித்து சொல்லுவேன். இப்போ இல்லை, பாட்டு கேட்டுவாங்க, அதுக்கப்புறம் கடலோசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிறீங்க சமுத்திரம் பழக நிகழ்ச்சி லெனின் கூட.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலைதரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
3: இன்றைய காலகட்டத்தில் நிறையா தொழில்கள் பார்த்தீங்கன்னா அழியும் தருவாயில் தான் இருக்குது. அந்த வகையில் இந்த கையால் இறால் பிடிக்கிறதா இருக்கட்டும், அதே பகுதியில் மட்டி பொறக்கிற ஒரு தொழில் இருக்குது, அதுவுமே அழியும் தருவாயில் தான் இருக்குது. ஒரு தொழில் எப்போ வந்து அழியும் தருவாய்க்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த தலைமுறையை சார்ந்த மக்கள் வந்து அந்த தொழிலை செய்ய தயங்கும் போதோ, அந்த தொழிலை செய்யாமல் இருக்கும்போதோ, அந்த தொழிலை செய்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போகும்போதோ ஆட்டோமேட்டிக்காக அந்த தொழில் பார்த்தீங்கன்னா அழியும் தருவாய்க்கு போயிடுது. அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரால் தடவுதல், அதாவது கையால் ரால் பிடிக்கிற வேலையை ஒரு 4-5 பெண்கள் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதே பகுதியில் இன்னொரு தொழிலும் ரொம்ப விறுவிறுப்பாக செய்யப்பட்டுட்டு இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா மட்டி எடுக்கிற தொழில், கிளாம்ஸ்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், அந்த சிப்பி சோவி இருக்கு பார்த்தீங்களா, அந்த சிப்பியை வந்து பொறக்கி அதுக்குள்ளே வந்து சதை இருக்கும், அந்த சதையை எடுத்து சமைச்சு சாப்பிட்றது. முன்னாடி வந்து இதுக்கு வியாபாரிகள்லாம் இருந்திருக்காங்க, பட் இப்போ வியாபாரிகள் இல்லை. அந்த பகுதி முழுவதுமே இந்த மட்டி பொறக்கிறது அப்படின்றது வந்து ஒரு ஃபேமஸ் ஆனது. ஏன்னா காலங்காத்தால் குடும்பம் குடும்பமாக போய் மட்டி பொறக்கிட்டு வந்து வீட்டு வாசலில் ஒரு பானைக்குள்ளே அந்த மட்டியெல்லாம் போட்டு அவிச்சு அந்த மட்டி வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உள்ளே உள்ள மட்டியை எடுத்து அந்த கையால் நல்லா பிசைஞ்சு அதுக்குள்ளே உள்ள அந்த டஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வடை செஞ்சு சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் அங்கே நடக்குது. அதுவுமே இப்போ வந்து அழியும் தருவாயில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற நிறையா பேர் அந்த சின்ன சின்ன பாரம்பரியமான தொழிலை செய்கிறதுக்கு தயக்கப்படுறாங்க. இன்னொன்றும் அதெல்லாம் செய்யணும்னா நம்மளுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக போகும், அதில் மிகப்பெரிய ஆதாயம் எதுவும் கிடைக்கிறது இல்லை அப்படின்றதுனாலையுமே அது கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறதுக்கு தயக்கப்படுற ஒரு வேலையாக மாறிட்டு வருது. இந்த மாதிரி தாங்க நடுத்தருவில் இருக்கிற இந்த ரெண்டு தொழிலுமே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு வருதுன்னே சொல்லலாம். இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த வேலை பார்க்கறதுக்கு இங்கே யாருமே இருக்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணமே எனக்கு இன்னைக்கு உங்களை சந்திச்சதுக்கு அப்புறம் வந்துருச்சு. ஆனால் இந்த நிகழ்ச்சியை கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நிறைய பேர் அதை பண்ணிங்கன்னா சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை இதோட முடிச்சுக்கிறேன். மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் லெனின் வரட்டா. கடலோசை FM 90.4 இவ்வளவு நேரம் நீங்க கேட்டுட்டு இருந்தது சமுத்திரம் பழக.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மக்களின் கவனத்திற்கு. ஸ்கூபா டைவிங் கத்துக்க ஆர்வமுள்ள ஆளா நீங்க? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. TNSDC-ன் வெற்றி நிச்சயம் திட்டம் மூலமா மீனவ கிராமங்களை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஓபன் வாட்டர் ஸ்கூபா டைவிங் பயிற்சி பிரப்பன் வலசையில உள்ள குவஸ்ட் அகாடமி மூலமா July 19 முதல் நடத்தப்பட இருக்குது. இந்த பயிற்சியில கலந்துக்க விரும்புறவங்க 12 முடிச்சவராகவும் 19 இருந்து 25 வர உள்ள நபராகவும் இருக்கணும். July 21 தாங்க விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க 7200010407 என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர July 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6-9 வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா July 23 முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 22 வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ஓடியாடி கழிச்சு ஆஸ்வாசமா உட்கார்ந்திருக்கிற அன்பான உள்ளங்களே, உங்க எல்லாருக்கும் சுல்தானாவின் இதமான இரவு வணக்கம். 9-10 வரைக்கும் அடுத்து நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு ராமன் செல்வராஜ்.

எழுதின வாழ்க்கை எட்டி பார்க்கும் தூரம்தான். கதை கேட்கறதுக்காக அன்பான உள்ளங்கள் இணைஞ்சிருக்கீங்க. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதை நிகழ்ச்சி. நிம்மதியே இல்ல, எப்ப பார் எரிச்சலா இருக்கு. எந்த வேலையை பார்த்தாலும் அதுல எனக்கு நிம்மதி படவே மாட்டேங்குது. என்ன பண்ண சொல்ற? என்ன, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, நிம்மதியா சாப்பிட முடியல, புடிச்ச இடத்துக்கு போக முடியல, என்ன நான் பாத்துக்க முடியல, சக்கரம் கட்டிட்டு ஓடுற மாதிரி இருக்கு. ஒரு நாள் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது ஒரு யுகம் இருக்கிற மாதிரி இருக்கு, அப்புறம் பழையபடி அதே மாதிரி நான் ஓட வேண்டியதா இருக்கு. இனி என்ன பண்ண சொல்ற? ஆனா நீ அப்படிலாம் இல்லையே. ஏண்டா, நீ எதுவும் மாயமந்திரம் பண்ணியா என்ன? சந்துரு, ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? உன் பிரச்சனை என்னன்னு முதல்ல தெளிவா சொல்லு, அதை விட்டுட்டு இப்படி எண்ணெயில போட்ட கடுகு மாதிரி பொரியாத. ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வை, அந்த குழந்தை குப்புற படுக்கணும், அப்புறம் தவக்கணும், நடக்கணும், அப்புறம் நல்லா ஓடும், விளையாடும், எல்லாம் பண்ணும். காலம் போன போக்குல அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கும், நல்லா படிக்க ஆரம்பிக்கும், வளர்ந்து வாலிபாகும். வளர்ந்து வாலிபானதும் அந்த குழந்தை பையனா மாறிடுவான், இல்ல பொண்ணா மாறிடுவான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோ பையனும் வேலை பார்ப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் விவரம் தெரிஞ்சதும் கல்யாணம் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வரும். அப்புறம் அந்த குடும்பத்துக்காக அவங்க ஓடுவாங்க. அப்புறம் அவங்களோட குழந்தைங்களை பாக்குறதுக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இதுல அந்த தனிப்பட்ட நபரோட நிம்மதி எங்க போதுன்னு எனக்கு சொல்ல. நான் எல்லாரையும் சொல்ல வரல. இப்போ நான் உன்கிட்ட புலம்பிட்டு இருக்கேன்ல, அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேருன்னு கூட வேணாம், ஒரு சிலர் இருப்பாங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, நான் நிம்மதியா இருக்கணும். ஒரு நாள் இல்ல, எல்லா நாளும் நிம்மதியா இருக்கணும். பேராசெல்லாம் இல்ல, உன்ன மாதிரி இருந்தா போதும். உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எப்படி இவன் மட்டும் இவ்வளவு ஜாலியா இருக்கான், வேலைக்கு போறான், குடும்பத்தை பாத்துக்கிறான், எல்லாமே பண்றான், ஆனாலும் டென்ஷன் இல்லாம இருக்கானே அப்படின்னு தோணும். ஆனா மனசுக்குள்ளேயே வச்சுப்பேன். இப்ப உன்கிட்ட வெளிப்படையாவே கேட்டுட்டேன். நல்ல சாதகமான நேரமா அமைஞ்சு போச்சு. நீயும் நானும் இப்ப ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு பார்க்ல உட்கார்ந்துருக்கோம். எனக்கு இப்ப நீ சொல்லியே ஆகணும், எப்படி நீ ஃப்ரீயா ஜாலியா எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்க, உன்ன மாதிரி நானும் இருக்கிறதுக்கு எனக்கு வழி சொல்லு அப்படின்னு ஒரே மூச்சா தன் மனசுல இருக்கிற கஷ்டம், குழப்பம், பதட்டம், நிம்மதியின்மன்னு எல்லாத்தையும் சந்துரு கொட்டி தீர்த்துட்டாரு. ஃப்ரெண்டு சொன்ன எல்லா விஷயங்களையும் ஒண்ணு விடாம கவனிச்ச பிரபு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆறுதல் சொல்லிருப்பாரு, அவரோட குழப்பத்துக்கான விளக்கமா என்ன சொல்லிருப்பாருன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான பாடல்கள் நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: ஆனோ காதுகுத்து வழக்காப்பு பிறந்த நாள்னு உங்க வீட்டு பங்கன் ஆயிருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: சம்மர்னா ஹாட்டு, கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனு ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனு ஸ்டைல்ஸ் மால்.
2: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலை டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
3: மண்டபம்
2: மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்கள் இணைஞ்சிருக்கிறது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. சொல்லுடா, சீக்கிரம் சொல்லுடா, ஏன்டா அப்படி குத்துக்கல்ல மாதிரி அமைதியா உட்கார்ந்துருக்க? நீ மட்டும் எப்படி ஜாலியா நிம்மதியா இருக்க? எனக்கு இருக்கிற மாதிரி தான் உனக்கும் கடன் இருக்கு, எனக்கு இருக்கிற மாதிரி தான் உனக்கும் குடும்ப சுமையும் இருக்கு, எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கிற. அப்படி இருக்கும் போது எப்படி இவ்வளவு ஜாலியா இருக்க, நிம்மதியா இருக்க? சொல்லு சொல்லு சொல்லு, சீக்கிரம் சொல்லு. பொறுமையா இருச்சந்திரு, ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே, உன்கிட்ட சொல்லாம நான் யார்கிட்ட சொல்ல போறேன் சொல்லு. நிம்மதியான உறக்கமும் வாழ்க்கைக்கான ரகசியம் தர்ற அமைதியும் கொஞ்சம் கொஞ்சமா நம்மள நாமளே யோசிச்சுட்டு எது சரி எது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டோன்னு வை, அதுவே நம்ம வாழ்க்கைக்கான சரியான பாதை. முக்கவாசி பிரச்சனை இதுலயே முடிஞ்சு போயிரும். என்னடா சொல்ற, ஒன்னும் புரியலடா. அது ஒன்னும் புரியாத புதிர் ஒன்னும் கிடையாது. நான் சொல்ற விஷயத்த தெளிவா கேளு. அதாவது நம்ம இறந்து போனோன்னு வை, நம்மளோட அஸ்திங்கிறது ஒரு அரை கரண்டி உப்பு தான், 1 teaspoon salt, அவ்வளவுதான் நம்மளோட இருப்பே, அவ்வளவுதான். இப்ப எதுக்கிட்டா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? சந்தோஷமா இருக்கிறதுக்கு வழிய சொல்லுன்னு சொன்னா ஏண்டா தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நான் நிதர்சனத்தை சொன்னேன், வேற ஒன்னும் சொல்லல. நம்ம இருப்போட அடையாளமே அதான். அதனாலதான் உனக்கு ஆரம்பத்துல இருந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன், உப்பு மண்ணோட மண்ணா போறதுனாலதான் அது எல்லா சுவைக்கும் காரணமா இருக்கு. என்னடா ஆச்சரியமா பாக்குற, எட்டி பார்த்தா வாழ்க்கை எங்க ஒளிஞ்சிருக்குன்றத நம்ம நல்லா கத்துக்கலாம், ஈஸியாவும் கண்டுபிடிச்சிடலாம். வாழ்க்கை ஒரு வட்டம், அதுக்குள்ள போறதும் சரி வெளியில வர்றதும் சரி, ரொம்ப ஈஸி. ஏண்டா சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க? தெளிவா சொல்ல, கொஞ்சம் புரியுது கொஞ்சம் புரிய மாட்டேங்குது. மேலோட்டமா பேசுற அப்புறம் டீப்பா பேசுற, என்னத்தான் இப்ப நீ சொல்ல வர? இங்க பாரு சந்துரு, வாழ்க்கைன்றது சாப்பாடு மாதிரி, அதோட சுவையை நம்ம சுவைக்கிறதுக்கு பிரபஞ்சம் ஒரு ஏற்பாட்டையே பண்ணிருக்கு. அதுக்கு தான் நம்ம இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ற ஒவ்வொரு மனுஷனுக்கும் தெளிவுத்தன்மை தானா வந்துடும். இருக்கிற இடத்தை விட்டு இல்லாத இடத்தை தேடி எங்கெங்கோ அலையிறையே ஞான தங்கமேன்னு ஒரு பாட்டு இருக்கு, பழைய காலத்து பாட்டு, அத கேட்டிருக்கியா? ஆமா கேட்டிருக்கேன். இப்ப என்ன அதுக்கு? நிம்மதின்றது நம்ம கிட்டதான் இருக்கு, ஆனா நம்ம அதை தொலைச்சிட்டு எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கோம். கண்ணு முன்னாடி இருக்கிற நிம்மதியை தொலைச்சிட்டு நிம்மதி அங்க இருக்கும் இங்க இருக்கும், அவ்வளவு தூரத்துக்கு போனா கிடைக்கும் இவ்வளவு தூரத்துக்கு போனா கிடைக்கும்னு நம்மளே ஒரு கற்பனை பிம்பத்தை உருவாக்கி வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் அந்த பிம்பத்தை உடைச்சு பல வருஷம் ஆச்சு, நீ உடைக்காம இன்னும் அப்படியே வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நீ தேடுற நிம்மதி உனக்குள்ளதான் இருக்கு, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஆமாண்டா, சொல்லுடா. அப்ப எனக்கு அந்த போட்டுட்டு இருக்காரு பாரு அந்த அண்ணன் கரும்பு ஜூஸ், அவர்கிட்ட இருந்து ஒரு கப் கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு வா. அட்வைஸ் பண்றேன்ற பேர்ல என்கிட்ட நீ வேலை வாங்குறல்ல? சச்சா, உன்கிட்ட போய் நான் வேலை வாங்குவேனா? ஃப்ரெண்ட்ன்ற உரிமையில கேட்டேன், தப்பா எடுத்துக்கிட்டீன்னா போகாத. இந்த பெரிய மனுஷனுக்கு மூக்குக்கு மேல கோவம் வந்துருமே. போறேன் போறேன், உனக்கு வாங்கி தராம யாருக்கு வாங்கி தர போறேன், உக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சந்துரு அந்த கரும்பு ஜூஸ் கடைக்கும் போனார். கரும்பு ஜூஸையும் வாங்கிட்டாரு. அவர் ஃப்ரெண்டு கிட்ட வந்து கொடுத்ததும் முதல்ல பிரபு அந்த ஜூஸை தான் குடிச்சாரு. மனசுல பட்ட அட்வைஸ் எல்லாத்தையும் அவர் ஃப்ரெண்டு கிட்ட தெளிவா சொல்லி புரிய வைக்கணும்னு பிரபு ஒரு திட்டவட்டமான முடிவுக்கே வந்துட்டார். அதுக்கப்புறம் கதையில என்னாச்சு தெரியுமா? நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான பாடல்கள் நேயர்களுக்காக வந்துட்டு இருக்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வாழ்க்கை எட்டி பார்க்கும் தூரம்தான் அப்படின்ற கதைய அலைபாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். அப்பாடா, ஜூஸ் எவ்வளவு சூப்பரா இருக்கு. நீ ஒரு கப் குடிச்சிருக்கலாம்ல. இருக்கட்டும், நீ முதல்ல விஷயத்துக்கு வா. இங்க பாரு சந்துரு, விஞ்ஞான ரீதியா நம்மளோட காலங்கிறது ஒரு நாளைக்கு 24 மணி நேரமா பிரிச்சிருக்கு. நான் சொல்றது சரியா தப்பா? அது சின்ன பிள்ளைகிட்ட கேட்டா கூட சொல்லும், 24 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு இருக்கு. என்ன என்ன மக்க நினைச்சியா? நாளா கணக்குல புளி. நீ எப்படி என் கிட்ட குழப்பி குழப்பி கேட்டாலும் நான் கரெக்டான ஆன்சரை சொல்லுவேன். அம்மா, உன்னை அடிச்சுக்க முடியுமா? நீ தான் கணக்குல புளி ஆச்சே. சரி, அதை விட. நம்ம தலைவர் பாணியில சொன்னா, வாழ்க்கைய எட்டு எட்டா பிரிச்சுக்க. வாழ்க்கைய எட்டு எட்டா பிரிக்கவா? எப்படா பிரிக்க முடியும்? நான் சொல்றேன், முதல்ல கேளுடா. அதிக பிரசங்க மாதிரி குறுக்க குறுக்க பேசாத. தலைவர் ஒரு பாட்டுல எட்டு எட்டா வாழ்க்கைய பிரிச்சுக்கோன்னு பாடுவார். ஆனா இப்ப நான் அந்த எட்டையும் சுருக்கி 3 8 பிரிச்சிடுறேன். உனக்கு இன்னும் புரியணும்னா நீ ஃப்ரீயா இருக்கிறப்ப அந்த பாட்டை போய் கேட்டுக்க. இப்ப நான் சொல்ல போற விஷயத்த நல்லா கேளு. பிரிக்கணும், அதாவது எட்டு எட்டா உன்னோட ஒரு நாள்ல இருக்கிற அந்த 24 மணி நேரத்தை பிரிச்சுக்க. மொத 8 மணி நேரத்தை நீ தூங்குறதுக்கு பயன்படுத்திக்க. அடுத்த 8 மணி நேரத்தை வேலை பாக்குறதுக்கு பயன்படுத்திக்க. அதுக்கு அடுத்த இருக்கிற கடைசி 8 மணி நேரத்தை உனக்கு பிடிச்சவங்களுக்கு செலவழிக்கவும், உன்ன நீ பாத்துக்கிறதுக்கும், உன்ன நீ பராமரிச்சுக்கிறதுக்கும் பயன்படுத்திக்க. அதுல நீ பல்லு விளக்குறது, பாத்ரூம் போறது, குளிக்கிறதுன்னு எல்லாம் அடங்கும். இது எல்லாத்தையும் பிரிச்சு பண்ணனு வை, உன் வாழ்க்கை சூப்பரா மாறும். அப்ப எட்டு எட்டா ஒரு நாளை பிரிச்சுக்க சொல்ற. 8 மணி நேரம் தூங்கணும், 8 மணி நேரம் வேலைக்கு போகணும், 8 மணி நேரம் நமக்காகவும் நம்ம குடும்பத்துல உள்ளவங்களுக்காகவும் நேரத்தை செலவழிக்கணும். அப்படித்தானே? கரெக்ட், அதைத்தான் இப்ப நான் சொல்றேன். அதுலயும் முக்கியமா அந்த கடைசி 8 மணி நேரம்னு ஒண்ணு சொன்னே, அதுல 4 மணி நேரத்தை உனக்கும் பாக்கி 4 மணி நேரத்தை உன் குடும்பத்துல உள்ளவங்களுக்கும் பிரிச்சுக்க. உன் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சு வச்சுக்க. அவங்கள சந்தோஷப்படுத்தி பாரு. ஆட்டோமேட்டிக்கா உன் மனசுல இருக்கிற மன கஷ்டம் அழுத்தம்னு எல்லாமே மாயமா மறைஞ்சு போயிரும். விடாப்படியா ஒரு விஷயத்த தலைக்குள்ள புகுத்திக்கிட்டு பண்றதை விட நமக்கு பிடிச்ச விஷயத்த சந்தோஷமா பண்ணி பாரு. அப்புறம் தெரியும் உனக்கு உன் மனசுல ஏற்பட்டிருக்கிற மன மாற்றம் என்னன்னு. நீ சொல்றதெல்லாம் கரெக்டா தான்டா இருக்கு. ஆனா திடுதுப்புன்னு போய் எங்க அம்மா கிட்ட நான் நல்ல பாசமா பேசினேன்னு வை, என்னடா நடிக்கிறியான்னு கேப்பாங்க. இதனால் வரைக்கும் எங்க அம்மா கிட்ட நான் சரியா பேசினது கூட கிடையாது. அவங்களுக்கு ஒரு புடவை கூட எடுத்து கொடுத்தது இல்ல. வேலை வேலைன்னு ஆபீஸ்க்கு டக்கு டக்குன்னு போயிருவேன். என் பிள்ளைங்களுக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் சொல்லி கொடுத்ததே இல்ல. என் மனைவி கிட்ட நான் நேரத்தை செலவழிச்சதே இல்ல. மனசு விட்டு அவகிட்ட பேசினது கூட இல்லடா. அவளும் கிச்சன்ல பிஸியா இருப்பா, நானும் வேகமா வேலைக்கு போயிருவேன். வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்ததும் அப்படியே பிஸியா கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு அப்படியே தூங்கிருவேன். சாப்பிட மறக்க மாட்டேன், நல்லா சாப்பிட்டு தான் தூங்குவேன். அதான் உன்ன மாதிரி ஒரு சிலர் பண்ற இந்த மாதிரி குட்டி குட்டி தப்பு தான் குடும்பத்துல விரிசலையே ஏற்படுத்துது. என்கிட்ட வந்து நீ இப்படி புலம்பிட்டு இருக்கியே, இந்த மாதிரி எத்தனை பேருக்கு மன அழுத்தம் இருக்கும் சொல்லு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. உன்னோட குடும்பத்தை நீ பாத்துக்காம வேற யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. குடும்பத்தை பாத்துக்கிறதுனா வேலைக்கு போறது, சம்பாரிச்சு கொடுக்கறது, இது மட்டும் தானா? இல்ல அவங்களோட தேவைகளை எல்லாம் நிவர்த்தனை பண்றதா? என்ன அமைதியா பாக்குற, நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணு. அது இல்லன்னு தான் நினைக்கிறேன். நீ சொன்னியே, நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சது அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது, அவங்க கூட நேரத்தை செலவழிக்கிறது, ஒன்னா வெளியில போறது, இந்த மாதிரி பண்ணா ஒருவேளை அவங்க மனசு மாற கூட செய்யலாம். ஏன் என்னோட மனநிலை கூட மாறும்னு நினைக்கிறேன். புரிஞ்சா சரி, நல்லா புரிஞ்சுக்க. மத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும்டா. அதுக்கு எவ்வளவு காசு கொடுத்தாலும் ஈடாகாது. நான் அதை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் நான் சந்தோஷமா தான் இருக்கேன். எனக்கும் தலைக்கு மேல கடன் இருக்கு. குடும்பத்துக்காக ஓடிட்டு இருக்கேன். பிள்ளைங்களை பாக்கணும், அம்மா அப்பாவை பாக்கணும், மனைவிய பாக்கணும், அப்படி இப்படி ஆச்சா போச்சோன்னு சொல்லி ஏகப்பட்ட பாரம் என் தலையில ஏறி உட்கார்ந்துருக்கு. ஆனா எப்படி நான் சந்தோஷமா இருக்கேன், என் குடும்பத்துல உள்ளவங்களோட தேவைகளை நிவர்த்தனை பண்றது மட்டும் இல்ல, என்னன்னு பாத்துக்கணும். அப்ப என்ன கவனிச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்றேன் சொல்லு, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லு, நானும் கேக்குறேன் அப்படின்னு பிரபு அவரு ஃப்ரெண்ட பார்த்து பேசும்போது சந்திரு நல்லா யோசிச்சாரு. தன்னைத்தானே கவனிச்சுக்கிறதுக்கும் தன்னைத்தானே பராமரிச்சுக்கிறதுக்கும் என்ன பண்றதுன்னு அவரு யோசிச்சாரு யோசிச்சாரு. ஒரு 10 நிமிஷம் யோசிச்சிருப்பாரு. அவரோட பதில் என்னன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்கள் நேயர்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். ஏன் பிரபு, நம்மள நம்மளே பாத்துக்கிறதுனா? காலையில எந்திரிச்சு பாத்ரூம் போறது, பல்லு விளக்குறது, குளிக்கிறது, சாப்பிடுறது, இதானே? என்னைக்காச்சும் ஒரு நாள் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸ நான் எடுத்துப்பேன். அதையும் தாண்டினா மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டியோ தியேட்டர்ல போய் படம் பாப்பேன். அவ்வளவுதான், பெருசா நான் எனக்குன்னு எதுவும் பண்ணிக்கிட்டது இல்ல. அவ்வளவுதான் பண்ணுவியா? வேற எதுவுமே பண்ண மாட்டியா? வேற என்ன பண்ணுவேன்? அப்பப்ப போன் பாப்பேன்,

0: ரீல்ஸ் பார்ப்பேன், ஷார்ட்ஸ் பார்ப்பேன், அப்படியே அதுல மூழ்கி போயிருவேன். இவ்ளோ பெரிய தப்பு உன் கூட இருக்கு, அது உன்னால கண்டுபிடிக்க முடியலையா? என்ன தப்பு? நான் அப்படி என்ன தப்பு பண்ண? அதான் சொல்றிய, ரீல்ஸ் பார்ப்பேன், ஷார்ட்ஸ் பார்ப்பேன் அப்படின்னு. அதை முதல்ல குறைக்க பாரு. ஒரு கட்டத்துக்கு மேல நீ அதுல அடிமையாயிருவ. என்ன பண்ணாலும் உன் மனசு அதை பாக்குறத விட்டு நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணவே செய்யாது. புக்கு படி, பிடிச்ச பாட்டு கேளு, வேற என்ன சொல்றது, உனக்கு பிடிச்ச இடத்த போய் சுத்தி பாரு. போன்லயே மூழ்கி போயிடாதடா, வாழ்க்கை அதுலயே முடிஞ்சு போயிரும். நீ ஒரு கருத்து சொல்ல பாக்குற, நல்லா புரியுது. எல்லாமே நல்லபடியா நடந்தா எல்லாருக்கும் நல்லது தானடா. நல்லா பேசுற, பேசாம ஒரு மேடை பேச்சாளர் ஆயிரு. நான் ஆகுறது இருக்கட்டும், நான் என்ன சொல்ல போறேனோ அத முழுசா கேளு. நீ தானே என்ன தொந்தரவு பண்ண, சொல்லு சொல்லு சொல்லு, எப்படி நிம்மதியா இருக்கிறதுன்னு சொல்லு அப்படின்னு நீ தானே சொன்ன. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கவுண்டர் கொடுத்துட்டு இருக்க. சாரி சாரி, நீ சொல்லு, நான் அமைதியா கேக்குறேன். இதுக்கப்புறம் நீ பேசும்போது நான் குறுக்க பேசினா என் மண்டையிலே நீ நறுக்குன்னு கொட்டு, சரியா அப்படின்னு சொல்லிட்டு சந்துரு அவர் ஃப்ரெண்ட பேச விட்டுட்டு அமைதியா கேட்டுட்டு இருந்தாரு. சந்துரு, இந்த உலகத்துல ஒட்டி உறவாடி வளமா மனம் மகிழ்ந்து அகம் மகிழ்ந்து ஆரவாரம் போட்டு அர்ப்பணிப்போட ஆனந்தமா நம்ம கொண்டாடி மகிழலாம். அதுக்கான ஃபார்முலாவை சொல்றேன், நல்லா மனசுல பதிஞ்சு வச்சுக்க. ஒரு நாள்ல 24 மணி நேரம்னு சொன்னேன், அதுல மொத 8 மணி நேரம் உன் ஓய்வுக்காக செலவழி. திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்காத, இதுல 1000 அர்த்தம் இருக்கு. அடுத்த 8 மணி நேரத்தை வேலைக்கு பயன்படுத்து. வேலை பாக்குற இடத்துல ஓய்வு தேடவோ அமைதியை தேடவோ முடியாது, அது ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணு. பிறகு வரக்கூடிய 8 மணி நேரம் இருக்கே, அத முழுக்க முழுக்க அமைதிக்காக பயன்படுத்து. அதுல உன்னோட நல்லது, உன் குடும்பத்துல உள்ளவங்களோட நல்லது, இது எல்லாமே இருக்கும். கூடவே அமைதியும் இருக்கும். ஓய்வு நேரங்கள்ல நீ தூங்க பாரு. தூங்கினா போதுமா? நான் சொல்றது மன தூக்கம். மனசுக்கு நீ ஓய்வு கொடுக்கணும், அதுக்கு முதல்ல நீ பழகணும். மனசுக்கு தூக்கத்தை கொடுக்கறது எப்படின்னு சொல்லவா? புக் எடுத்து படிக்கலாம், அப்புறம் வேற என்ன பண்ணலாம், நீ படிச்ச விஷயத்த உங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட பேசலாம், இல்ல என்கிட்ட கூட நீ பேசலாம். ஆனா தயவு செஞ்சு ரீல்ஸ்ல மாட்டிக்கிட்டு உன்னோட நிஜ வாழ்க்கைய கெடுத்துக்காத. அடுத்து வரக்கூடிய கடைசி 8 மணி நேரம்ன்றது நம்மளோட உடம்புக்கான உழைக்கிற நேரம். அத பத்தி சொல்லணும்னா எனக்கு நீ இப்ப ஒரு உதவி பண்ணியே ஆகணும். என்னடா பண்ணணும்? திரும்பவும் போய் கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு பிரபு அவர் ஃப்ரெண்ட பார்த்து சொல்லும் போது, குட்டி பூனை கிட்ட சொன்னா அது எப்படி வாலாட்டிக்கிட்டே குடுக்குடுன்னு ஓடுமோ அதே மாதிரி சந்துரு அந்த கரும்பு ஜூஸ் கடைக்கும் போனார். தன் ஃப்ரெண்டு சொன்ன வார்த்தைக்காக டக்குன்னு அந்த கடைக்கு போய் ஜூஸும் வாங்கிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் கதையில என்ன ஆச்சு தெரியுமா? நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதே நிகழ்ச்சியை கடல் ஓசை FM 90.4 கேட்டுட்டு இருக்கிறோம்.
1: இத சாப்பிட்டா அபிராமி வருவாளா?
2: முதல்ல தூக்கம் வரும்.
1: அபிராமி
2: வருவா? நீ படு.
1: தூக்கம் வரலையே. தூங்கறதுக்கு இருட்டு வரலையே.
2: அதுவும் வரும்.
1: காத்தே வரல.
2: வரும்.
1: அத போட்டா சத்தம் தான் வரும். வரும்.
2: வராது.
1: வரும். அன்னைக்கு வந்ததா எப்படி தெரியுமா? வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும்

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: வாழ்க்கை எட்டி பார்க்கும் தூரம்தான் அப்படின்ற கதையை அலைபாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். அன்பு உள்ளங்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. வந்துட்டியா? ஜூஸ் சூப்பரா இருக்குடா, அதனாலதான் திரும்ப ஒன்னு வாங்கிட்டு சொன்னேன். சரிடா, இந்தா சொல்லு, சொல்லு அடுத்து என்ன சொல்ல போற. நீ சொல்றதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு தெளிவே கிடைக்கும் போல. முன்னிருந்ததுக்கு நான் இப்ப எவ்வளவோ பரவாயில்ல, எவ்வளவு குழப்பத்தோட அவன் கிட்ட பேசினேன், இப்ப தெளிவா பேசுறேன் பாரு. நீ நல்லா இருந்தா அது எனக்கு சந்தோஷம்தான். சரி சந்திரு, அடுத்து வரக்கூடிய 8 மணி நேரம்ன்றது என்னன்னு சொல்றேன், காத கூர்மையாக்கி வச்சு கேட்டுக்க. 2வது 8 மணி நேரம் நம்ம உடம்புக்கான உழைக்கிற நேரம். அந்த நேரத்தை பயனுள்ளதா செலவழிக்க நம்ம கத்துக்கணும். முடிஞ்ச அளவு பயனுள்ள வார்த்தைகளை பேசி நல்லா பழக கத்துக்கணும். அதுக்கப்புறம் உன்னோட உறவுகளையும் நண்பர்களையும் தேடி அலையணும். அவங்களோட அழைப்புகளை ஏத்துக்கிட்டு நீ சந்தோஷப்படணும். அவமானப்படு, தப்பு இல்ல. மனச பதட்டப்படுத்து, தப்பு இல்ல. உன்ன நீ ரொம்ப வேகமா, ரொம்ப உத்வேகமா மாத்திக்கிட்டு கால சக்கரத்தை கட்டிக்கிட்டு சொலண்டு சொலண்டு வேலை பாரு, தப்பே இல்ல. ஆனா ஒவ்வொரு அனுபவத்தையும் ரசிக்க கத்துக்க. இந்த உலகத்துல நீ மட்டும் வாழ வரல, சக மனிதர்களும் உன் கூட இருக்காங்க. எப்பவுமே மத்த உயிரினங்கள் நம்மளை அவமானப்படுத்தவே செய்யாது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு வேண்டியது சாப்பாடும் அதுக்கப்புறம் அது சந்ததியோட வாழ்க்கையும் தான். நம்ம தான் மத்தவங்களை பத்தி அதிகமா நினைச்சு மத்தவங்களுக்காக வாழ்ந்து சுயத்தை இழந்து சுயநலமா வாழ்ந்து அதுக்கப்புறம் அதுவும் கெட்டு கீழ்த்தரமா வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். அது எல்லாத்தையும் புறக்கணிக்கிறது நம்மளோட உலகத்தோட விதி. ஏத்துப்பமா, அதுக்கு ஏத்த மாதிரி வாழ பழகிப்பமா. மொத 2 8 பத்தி சொல்லிட்டேன், இப்ப 8 பத்தி சொல்லவா? கடைசியா வாழ்க்கைன்றது அமைதிக்கான பாதை. முடிஞ்ச வரைக்கும் உன்னோட பெத்தவங்கள வயசானவங்கள எல்லாரையும் மதிச்சு மரியாதை செய்ய கத்துக்க. நம்ம என்ன கொடுக்கறோமோ அதான் நமக்கு திரும்ப வரும். நீ ஒரு கடுகளவு கொடுத்தன்னு வை, அதே கடுகளவு தான் உனக்கு திரும்ப வரும். அது நன்மையோ தீமையோ நீயே யோசிச்சு பாத்துக்க. சரி, இப்ப நான் நேர விஷயத்துக்கே வரேன். குடும்பத்தை பேணி பாதுகாக்க கத்துக்க. சமூகம் இல்லைன்னா நம்ம சின்ன பின்னம் ஆயிருவோம். நம்ம ஒரு சமூக பிரதி, அதை மட்டும் மறந்துடாத. We are social animals. We can't live without society. நம்ம இந்த சமூகத்துல வாழ்ற ஒரு உயிரினம். இந்த சமுதாயம் இல்லாம நம்மளால வாழ முடியாது. நம்ம சமுதாயத்துல ஒரு கேடுனா அது நமக்கும் கேடுதான். குறிப்பா குடி போதை இது ரெண்டும் சமுதாயத்துல இருக்கும் போது நம்ம செய்யாட்டியும் அந்த தப்பு நம்மள தாக்கும். நம்மள மட்டும் இல்ல, நம்மளோட சந்ததிகளையும் தாக்கும். இந்த எளிமையான உலக ஃபார்முலாவை ஃபாலோ பண்றதன் மூலமா ரீல்ஸ் மூக்கத்துக்குள்ள தொலைஞ்சு போன உன்னோட உண்மையான வாழ்க்கைய நீ கண்டிப்பா மீட்டெடுப்ப. மன அழுத்தம் நீங்கி குடும்ப உறவுகளையும் சமூகத்தையும் மதிச்சு தினமும் 24 மணி நேரத்தையும் குற்ற உணர்ச்சி இல்லாம ஆனந்தமா கொண்டாடக்கூடிய புதிய ஒரு மனப்பக்குவத்தை நீ அடைய போறது உறுதி. ஆனா அதுக்கு நீ மனசு வைக்கணும். நான் இப்படி கத்து கத்துன்னு கத்தி உன்கிட்ட பேசி நீ அதை காதலே வாங்காம போனா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாதுப்பா. அப்புறம் என் கிட்ட வந்து சண்டை போடக்கூடாது. எப்படி நீ மட்டும் ஜாலியா இருக்க, ஹாப்பியா இருக்கேன்னு அதுக்கான ஃபார்முலாவை சொல்லிட்டேன், யூஸ் பண்ணி வாழ பாத்துக்க. சரி, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரபு அவர் ஃப்ரெண்ட அன்போடு கட்டி பிடிச்சிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அங்கிருந்து கிளம்பிட்டாரு. சந்துருக்கு அப்பதான் ஒரு தெளிவே கிடைச்சிச்சு. இதுநாள் வரைக்கும் வாழ்க்கையை எப்படி பிரிச்சு வாழ்றதுன்னு தெரியாம அவர் அதை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லலாம். ஆனா இப்ப அவரு அப்படி இல்லை, நல்லபடியா வாழ ஆரம்பிச்சாரு. நேரத்தை சரியா பயன்படுத்தி குடும்பத்துக்கான நேரம், தனக்கான நேரம், வேலைக்கு போற நேரம், தன்னைத்தானே பாத்துக்கிற நேரம், அப்படி இப்படின்னு எப்படியோ தன்னோட வாழ்க்கைய சூப்பரா மாத்தி நல்லபடியா வாழ ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு நம்ம கேட்ட கதை அன்பான உள்ளங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

மக்களின் கவனத்திற்கு. ஸ்கூபா டைவிங் கத்துக்க ஆர்வமுள்ள ஆளா நீங்க? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. TNSDCயின் வெற்றி நிச்சயம் திட்டம் மூலமா மீனவ கிராமங்களை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஓபன் வாட்டர் ஸ்கூபா டைவிங் பயிற்சி பிரப்பன் வலசையில உள்ள குவஸ்ட் அகாடமி மூலமா July 19 முதல் நடத்தப்பட இருக்குது. இந்த பயிற்சியில கலந்துக்க விரும்புறவங்க 12 முடிச்சவராகவும் 19 இருந்து 25 வரை உள்ள நபராகவும் இருக்கணும். July 21 தாங்க விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க 720-01-0407 என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: சுந்தும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 10 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர July 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா July 23 முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலா வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டு விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சொமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: கடல் தாய்க்கு பாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான

0: தங்கச்சி, சித்தப்பா, சித்தி, மாமா, மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசுக்கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏ மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

மக்களின் கவனத்திற்கு. ஸ்கூபா டைவிங் கத்துக்க ஆர்வமுள்ள ஆளா நீங்க? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. TNSDC-ன் வெற்றி நிச்சயம் திட்டம் மூலமா மீனவ கிராமங்களை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஓபன் வாட்டர் ஸ்கூபா டைவிங் பயிற்சி பிரப்பன் வலசையில உள்ள குவஸ்ட் அகாடமி மூலமா July 19 முதல் நடத்தப்பட இருக்குது. இந்த பயிற்சியில கலந்துக்க விரும்புறவங்க 12 முடிச்சவராகவும் 19 இருந்து 25 வர உள்ள நபராகவும் இருக்கணும். July 21 தாங்க விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க 7200010407 என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர July 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6-9 வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா July 23 முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான். ஆனா விசிட்டி விசாவில போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க. அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும். அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் இருந்துச்சீங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக் வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம் இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

மக்களின் கவனத்திற்கு. ஸ்கூபா டைவிங் கத்துக்க ஆர்வமுள்ள ஆளா நீங்க? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. TNSDC-ன் வெற்றி நிச்சயம் திட்டம் மூலமா மீனவ கிராமங்களை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஓபன் வாட்டர் ஸ்கூபா டைவிங் பயிற்சி பிரப்பன் வலசையில உள்ள குவஸ்ட் அகாடமி மூலமா July 19 முதல் நடத்தப்பட இருக்குது. இந்த பயிற்சியில கலந்துக்க விரும்புறவங்க 12 முடிச்சவராகவும் 19 இருந்து 25 வர உள்ள நபராகவும் இருக்கணும். July 21 தாங்க விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க 7200010407 என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6-9 வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23 முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும், இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும், சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. நாம சாலைகள்ல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இடைவெளிகளை விட்டு மைல்கற்கள் இருக்கும். அந்த மைல்கற்கள் நிறைய கலர்ல இருக்குமே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு சாலை தேசிய நெடுஞ்சாலையா, மாநில நெடுஞ்சாலையா, இல்ல மாவட்ட சாலையா அப்படிங்கறத ஈஸியா தெரிஞ்சுக்கிற வகையில மைல்கற்கள் கலர் பண்ணிருப்பாங்க. ஒரு மைல்கல் மஞ்சளும் வெள்ள கலர்லயும் இருந்தா அது தேசிய நெடுஞ்சாலை, அதே பச்சையும் வெள்ள கலர்லயும் இருந்தா அது மாநில நெடுஞ்சாலை, ஒருவேளை நீலமும் வெள்ள கலர்லயும் இருந்தா அது மாவட்ட சாலை, அதே இளஞ்சிவப்பு இல்ல அப்படின்னா கருப்பு கலரோட வெள்ள கலர் இருந்தா அது ஊரக சாலை. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா? இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோச எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தள?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்ப திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே என்னமோ நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோச எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கு

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 1:00. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர July 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6-9 வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா July 23 முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: இன்று ராசா மகன் மற்றும் சின்ன மாப்பிள்ளை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று ராசா மகன் மற்றும் சின்ன மாப்பிள்ளை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இன்று ராசா மகன் மற்றும் சின்ன மாப்பிள்ளை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னுதான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அத சேர்த்து வச்சிருக்கேன். அத வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலான்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒன்னும் வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்குதான் பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்று ராசா மகன் மற்றும் சின்ன மாப்பிள்ளை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாப்ள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ரா பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏ மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
2: ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர July 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6-9 வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா July 23 முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 km வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 22 km வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: லேப்டாப் மாதிரியான சாதனங்களோட தான் செலவு பண்றோம். நம்மளுடைய தகவல்களை பரிமாறிக்கிற பேசுறமோ இல்லையோ மெசேஜ் மூலமா தகவல்களை ஈஸியா சொல்லிடுறோம். அப்படி மெசேஜ் பண்ணும் போது என்னைக்காவது யோசிச்சிருக்கமா, ஏன் இந்த ABCDன்னு சொல்லக்கூடிய ஆல்பபெட்ஸ் வரிசையா இல்லாம அங்க இங்கே இருக்குன்னு? அத பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த காலத்துல எல்லாம் டைப்ரைட்டர்ல டைப் பண்ணி தான் பிரிண்ட் பண்ண முடியும். அதனால எல்லா கீஸ்மே வரிசையா தான் இருந்திருக்கு. ஆனா காலப்போக்குல அது மக்களுக்கு பழகி டைப்ரைட்டர்ல அடிக்கிற ஸ்பீடை விட அதிவேகத்துல டைப் அடிக்க ஆரம்பிச்சதுல டைப்ரைட்டர்ல எல்லா கீஸ்மே ஜாம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி டைப்ரைட்டர்ல ஜாம் ஆகாம இருக்க தான் குவர்டி மாடல் கீபோர்ட அறிமுகப்படுத்தினாங்க. இந்த குவர்டி மாடல் கீபோர்ட்ல எழுத்துக்கள் எல்லாமே வேற வேற இடத்துல இருந்ததுனால இந்த ஜாம் ஆகுற பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. அதுவே காலப்போக்குல நிறைய பேருக்கு பழகுனதுனால நாமளுமே இந்த குவர்டி மாடல் கீபோர்ட தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: நீயே தான் எனக்கு மனம்.

கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்

மலர்குழல் பாதம் அளந்திடும் சித்திரமோ, முத்து நகை தரும் மெல்லிய செவ்விதழத்தினமோ, தொட்டு மலர்குழல் பாதம் அளந்து

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதை யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வந்த இடம்
1: வரவேண்டும் காதல் மகராஜா. இன்று முதல் இனிய சுகம்
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

பிடிச்சு போட்டேன்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6-9 வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23 முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: காரியங்களுக்கு உதவி செய்யறவங்க ஆபத்து வந்ததும் பட்டமா பறந்துருவாங்க. நல்ல காரியத்துக்கு உதவி செய்யறவங்க தான் கடைசி வரையிலும் நம்மோட நிலைச்சு நிப்பாங்க. சரி, உன் பேர் என்ன?
4: நல்ல தம்பி.
3: நல்ல தம்பி.

வேண்டும், கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எத்தனை காலம் கனவுகள் கண்டே காண்பதற்கு உன்னை காண்பதற்கு.
1: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிட்டல் கூட்டி போக மாட்டாங்க.
2: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
3: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
4: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டையாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
5: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்தநாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: குப்பையா, கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அம்மலையும் பங்கும்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இதை பத்தி

0: வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
1: அந்த வீடியோல அவர் பேசினார் சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
0: புரியலையே, என்ன சொல்ற?
1: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
0: அப்ப அவங்க ஏமாத்தினாங்கன்னு சொல்றியா?
1: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ண. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவ நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோ எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம். ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா?

0: நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு. அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
1: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கவுண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
2: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
1: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம். ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம். அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: கிறுக்கு பசங்களா, பெரிய மனுஷன் சொல்ற கேளுங்கடா, இந்த பாட்டெல்லாம் நமக்கு வேணாம். அக்காவை பத்தி அக்கா மேல ஒரு பாட்டு எடுத்து விடுங்கடோ.
6: அக்கா மேலையா? பாடி என் கப்ப கழஞ்ச.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: வாசிக்கிறீங்களா? வாசிங்க. ஓ, 1 2 கொடுக்கணுமா? சரி, 1 2 3 4. அது ஏன் வாசிக்கல? ரித்தம் என்னன்னு சொல்லணுமா? ஜும் கிச்சும் கிச்சும் கிச்சும் கிச்சும் கிச்சும் வாசிங்க. அப்படிதான்.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான். ஆனா விசிட் விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க. அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும். அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலான்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்கு தான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: வண்டிக்கு நம்பர் பிளேட் எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம இந்தியாவில் மொத்தம் 8 வித்தியாசமான கலர்ல நம்பர் பிளேட் வழக்கத்துல இருக்கு. அதுல சிவப்பு கலர் நம்பர் பிளேட்னா புதுசா வாங்கின வாகனங்களுக்கு கொடுப்பாங்க. இது ஒரு தற்காலிக எண் மட்டும்தான். அதே இந்தியாவோட தேசிய சின்னம் கொண்ட சிவப்பு கலர் நம்பர் பிளேட்டை இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் மாதிரியான உயர் அரசு அதிகாரிகள் பயன்படுத்துறாங்க. ஊதா கலர் நம்பர் பிளேட்னா வெளிநாட்டினர் இந்தியா வந்து வண்டி சொந்தமா வாங்கி ஓட்டினா கொடுப்பாங்க. மஞ்சள் கலர் நம்பர் பிளேட்னா சரக்கு வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ட்ரக், டாக்ஸி இது எல்லாமே இதுல அடங்கும். கருப்பு கலர் நம்பர் பிளேட்னா வாடகைக்கு விடுற வண்டிகளா இருக்கும். வெள்ளை கலர் நம்பர் பிளேட் நம்ம தேவைக்கு வாங்குற வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. பச்சை கலர் நம்பர் பிளேட்னா எலக்ட்ரிக் வண்டிகளுக்கு கொடுப்பாங்க. அடுத்ததா ஆரோ நம்பர் பிளேட், அதாவது நம்பர் பிளேட் பலகையில அம்புக்குறி மேல இருக்கிற மாதிரி இருக்கும். இது ராணுவத்துல மேல் அதிகாரிகள் பயன்படுத்துற வண்டியோட நம்பர் பிளேட்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: டேய், கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணிய ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா, ஏன் கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்ரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசுக்கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி.